0: அவர் ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெரிய தேவையை யார் பூர்த்தியாக்க முடியும் நினைக்கலாம், அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க தேவையை பூர்த்தியாக்குவதற்கு. எனக்கு வரக்கூடிய அநேக அழைப்புகள் எல்லாம் தொலைபேசியில ஜபத்துக்கு அழைக்கும் போது கடன் பாரத்துல மூழ்கி போய் அடுத்து என்ன செய்ய தெரியாம சில பிள்ளைகள் தத்தளிச்சுட்டு இருக்கிற நிலையில எனக்கு கால் பண்ணிருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கருத்தோட ஜபிக்கிறது உண்டு, எப்படியாக அவருக்கு விடுதலை கூட ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனை கொன்னு போட்டுரும், நடபடம் ஆக்கிடும். நிறைய பேர் காலத்துக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுசை முடிச்சுக்கிறாங்க அதனால, கடன் பாரத்தினால. பிரியமானவர்களே, ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு தீர்வு இருக்குது நம்முடைய பிரச்சனைக்கு, ஒரு தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. ஏழு விஷயம் சொன்னேன், கர்த்தர் திருப்தி ஆக்கணும்னா என்னென்ன பண்ணணும். முதலாவது, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கணும், அதை கை கொள்ளணும், செவி கொடுக்கணும், எழுத்து நாம் நிற்க கூடாது. ரெண்டாவது, நாம் பாவங்களோடு இருக்கக்கூடாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மூன்றாவது, உத்தமமாய் நாம் நடக்கிற போது நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். நாலாவது, ஆலயத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருந்து ஆலய ஆராதனை பங்கெடுக்கும் போது நம்மை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். ஐந்தாவது, தேவனையும் தேவ சமூகத்தையும் நாம் வாஞ்சிக்கிற போது, வாஞ்சையோடு தவனத்தோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஆறாவது, நாம் தேவனை துதித்து புகழ்ந்து பாடும் போதெல்லாம் கர்த்தரை திருப்தியாக்குகிறார். ஏழாவதாக, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட், பிளஸ் தம் லார்ட். தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற சகல குறைவுகளும் மாறட்டும், நிறைவு உண்டு பண்ணும். உடைய பிள்ளைகள் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இப்பொழுதே ஒரு விசேஷித்த நன்மை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறேன். ஆசீர்வதியும், உடைய கரத்தின் நிழலால் உடைய பிள்ளைகளை மூடும். கர்த்தருடைய ஆரோக்கியம் தருகிற சட்டை விரிக்கப்படுவதாக, ஆசீர்வாதம் தருகிற நன்மையான கரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வரட்டும். ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட். அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் காலையிலே 11 மணி. வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல்களை கேட்கின்ற நேரம்.
2: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 11:32, இது உங்களுக்கான பாடுகின்ற விடுப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அன்பு உறவுகளே,

0: ஆரம்பிங்கள்.
1: நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதயத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சியையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கீழாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணிந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ உற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள அஸ்தானாதிபதியோ அப்சதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்களுடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமீன்.
0: ஆமே. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் சௌரன், சும்மா இருக்கிறீங்களா? நான் மேரி.
0: மேரி சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
1: சத்தத்துல தெரியுது, கொஞ்சம் இதாதான் இருக்கிறீங்க போல.
0: ஜெசிந்தாக்கு இன்னும் சரியான குணமடையல. புதன்கிழமையிலிருந்தான் மருந்து எடுத்துக்கின்ற பின்னேரத்துல இருந்து. சோமா வந்து
1: வீக்கெண்டுக்கு சோன்னு ஆகிருவா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாங்க மண்டாடிக்கொண்டே இருக்கிறோம். ரெண்டு பேருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார்.
0: நன்றி அம்மா. நீங்க போன் எடுத்துருந்தீங்க இருந்தீங்க, நான் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால எடுக்க முடியாம
1: போயிட்டேன். நீங்க போட்டிருந்தீங்க அதுல, நான் பார்த்தேன்.
0: நன்றி அம்மா. பாருங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமென். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய நாமமயமேடையட்டும்.
2: உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண்

பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தில் என்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தில்

0: பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அவ பிரகாசம் அடைகின்றேன்.
1: ஆமென். ஆமென். ரியமா, நன்றி சகோதரன், வாழ்த்துக்கள்.
0: ஆமென். ஆமென். சுகமா இருங்க.
1: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.

நேரம் 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். 6433855596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடலாம், அல்லது விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட் ஜேக்கப்.
1: வணக்கம், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல வெயில் இஞ்ச.
0: அப்படியா? பயங்கர வெயிலா?
1: 32 இப்போ.
0: ஓ,
1: மழை போன வருஷம் மழை பெய்யுது. நான் தோட்டம் சேர்ந்த கொப்பியா, போன வருஷம் மழை பெய்யுது. அந்த நத்து எல்லாம் வந்து குருத்துல சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நஷ்டம். இப்ப இந்த முறை மழை இல்லை.
0: வெயில்
1: வெயில் வெயில் வெயிலுக்கு தான் நல்லா வரும். நல்ல பச்சை பசையிலாம் வந்து.
0: சரி, அப்ப தோட்டம் இந்த முறை நல்லா வரும்னு சொல்றீங்க?
1: ஓ, எல்லாம் நல்லா பூத்து காய்க்குது, நல்லா வருது.
0: ஓகே, வாழ்த்துக்கள் கூட தோட்டத்துக்கு.
1: படிக்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன்.

பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை

நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கத்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கத்தரை தேடும் எமக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: சொல்லுங்க மல்லிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீர்கள் பிரதர்?
0: பரவாயில்லையம்மா, இன்றைக்கு கொஞ்சம்
1: பரவாயில்ல. சோத்தை தான் தெரிவார் சகோதரி.
0: அவ பேர் சுவாமில்லாமத்தான் இருமில்வான்
1: இருக்கிறான். நாங்க ஜபிக்கிறோம். ஓகேயா, கதியில சுவம் மந்திரம். ஓகேயா, கொஞ்சமும் குறைய இல்லையா? இப்போ
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
1: குறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே பிரதர். நான் சகோதரி வருந்தனைக்கு நான் பாட்டு கேட்க வாங்குறேன்.
0: பாடுங்க, என்ன பிரச்சனை?
1: இல்லை, நான் பாடுறேன் இல்லையா?
0: யார் சொன்னது?
1: ஏசப்பா சொல்ல. இல்லை, ஏசப்பா பாட்டு
0: கேட்பேன். மனுஷருக்கு நீங்கள் பயப்படுறீங்க.
1: இல்லை, குரல் சரி வருது, இந்த சாகம் சரி வருது. இல்லை
0: சகோதரி,
1: சொல்லி தருவா? சரி, நான் பாடுறேன் பா. ஓகே. தோத்திரம் அப்பா, தோத்திரம் தகப்பனி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையினே வெளியேற

0: நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் மூழ்கும் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் நெருந்து போவதில்லை. ஆமீன். நன்றி புரதர், நன்றி சகோதரி. குரல் வருது இல்ல சகோதரிக்கு?
1: சரி, வந்துடும்.
0: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. அது வரும், அது வரும். ஆண்டவர் கூடிய கதியில கொடுத்துருவேன். நன்றி புரதர்,
1: நன்றி அம்மா. ஸ்தோத்திரம், கத்திர ஸ்தோத்திரம். பெரியண்ணா,
2: ஹலோ.
1: ஓம் சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கிறீங்க?
2: நான் கௌரவம்மா.
1: கௌரவம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? பாடுங்கோ. நல்லா இருக்கணும்மா, பாடுங்கோ.
2: நேற்று
1: முந்தினா சுகம் இல்லையம்மா.
2: அம்மா அப்படி இருக்கிறா?
1: அம்மாவுக்கும் அப்படித்தான் இருக்கு.
2: ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் எனக்காகவும் நினைச்சு கொள்ளுங்கோ.
1: கண்டிப்பா அம்மா, நான் ஜெப நேரத்தில் உங்களை நான் மறக்கிறேன், உங்களையும் நோவாமாவையும் நான் மறக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அருமையான தாய்மார்கள், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்ய வேண்டும். நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்கள் ரெண்டு பேற்ற பேரையும் நான் மறக்காமல் சொல்கிறேன். நான் அதை பற்றி நீ கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். பாடுங்க.
2: ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே. அதான் ஐயா, எந்த நேரமும் நானும் தனிமையில தான் ஐயா இருக்கிறேன். பார்த்து கொண்டு போங்க ஆண்டவரே. கால்கைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வழிபட்டையில போக விருப்பம்தான். போக்கி வந்தானால் கால் உழவு கை உழவும். ஆண்டவர் இம்மட்டும் காட்டுவாங்க, இனிமேலும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார். குடும்பங்கள் பிள்ளைகள் வேற பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவர் கோடி சோத்திரம். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். நம்பிவா இயேசுவையே, நம்பிவா இயேசுவையே. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஈறி தருவேன். நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஈறி தருவேன். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். தன்மலைகள் வியர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஆண்டவரே சோத்திரம்.
1: ஆமென்.
2: நேரத்தை தந்ததுக்கு நன்றி சேர்த்தேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் அம்மா. வணக்கம்.
3: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்க மரியா?
3: சுகமா இருக்கிறேன் கத்திட்ட இருவையால. நீங்களும் சுகமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி அம்மா, பாடுங்க.
3: ஆமென். கிறிஸ்த நாமமுன்றே மகிமை அடைவதாக.

பின் பாத்திரம் கையிலேந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின்

0: வணக்கம்.
1: ஓ, சுவம். நான் மாயஸ் கலைக்கிறேன். நேற்று புரிய பண்ண எப்படி அப்போ சுகமா இருக்கு?
0: எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையம்மா, சுகமா இருக்கு. ரிசந்தாவுக்கா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: மறந்துடுங்க.

0: சோத்திரமா ஜானாந்திராஜா, சோத்திரமாப்பா. கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவேன், என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவேன், என்றே பாடுவேன். எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன். ஏன் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவே நான், என்றே பாடுவே நான். ஆமே
1: ஆமே. நன்றி அம்மா.
0: ஆமே வரந்து எடுங்கோ.
1: ஓகே அம்மா, நன்றி அம்மா உங்களுக்கு கேட்டதுக்கு. நேரம் கலையத்திலே 12:04, வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் வந்து பாடலாம், அல்லது பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385569 இலக்கத்திலே உங்கள் பாடலின் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிரயத்தில் 12:12. உங்களுக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது பாடுவதற்கான நேரம், பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் 12:17 வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise the Lord, Vincent.
0: எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீ நல்ல சுகமா இருக்கிறீர்கள் பார்க்க தெரியுது.
0: ஆமா, இன்றைக்கு நல்லா இருக்கும்.
1: ஆமேன்.
0: நன்றி ஆண்டவருக்கு. ஜெபங்களுக்கு
1: ஜசிந்தா நல்ல சுகமா வந்த எல்லாம் செய்வா.
0: ஆமா, அவளுக்கு டைம் இருக்குது. இப்ப மருந்து எடுத்துட்டு
1: இருக்கிறான். பாடுற நேரமா?
0: ஓ, பாடுற நேரம், பாடுங்க.
1: சரி, அப்ப நான் பாடுறேன். பாருங்க.
0: ஓகே.
1: இந்த பாடல் சர்வலோகாதிப நமஸ்காரம். இது நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு முதல் பாடின பாடலாக இருக்கும்.
0: மிக பழைய பாடல்.
1: இந்தியாவிலே இருந்த மிஷினரி மாதிரி இந்த பாடலை படிச்சிருக்கணும். ஆனால் ஆண்டுதே தெரியாது. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: அவரை துதிச்சு பாடினா தான் அவருக்கு விருப்பம். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்வோம்.
0: பழைய பாடல் எப்பொழுதுமே நல்ல கருத்து செறிவு உள்ள பாடல். பாடுங்க.
1: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகல

சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகதிசகனே நமஸ்காரம். தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம்.

0: தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்தாவி நமஸ்காரம். சரமஸ்கூருவே நமஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி சௌரன். வாழ்த்துக்கள் ஐயா. மிக மகிழ்ச்சி. எங்களுக்கு ஜெபித்ததுக்கு நன்றி. நேரம் கலையத்திலே 12:25. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரத்திலே ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு விருப்பமான பாடங்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஆண்டவருடைய நற்பணியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீர்கள், அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதோ முதல் பாடலாக கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கொன்சி லண்டன்லேருந்து இந்த பாடலை தனக்காக ஒளிபரப்புமாறு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓமையா, இதுக்கு வந்து என்ன ஜசந்தாக்கு என்ன செய்யுது?
0: ஜசந்தாக்கு இன்னும் நல்ல சுகமாக வேலை இல்லையம்மா. கொஞ்சம் குறைவாக இருக்கு, பரவாயில்ல. இன்னொரு 2-3 நாளில் எல்லாமே ஓகே
1: வந்துடும். கடவுளே ஆசீர்வதிங்க, காப்பாற்றுங்க ஐயா. எனக்கு ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டம்மா?
1: உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, எஸ் ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வருமா உங்களுக்கு?
1: சரி ஐயா, சரி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: தொடர்ந்து நாங்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனில் இருந்து கேட்ட பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: எப்போது
1: எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து. அடுத்த விருப்பு பாடல் சௌதரி ஸ்டெலா அவர்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ சௌதரி ஸ்டெலாவுக்காக அந்த பாடல்.

இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து சௌரி ஸ்டேல் அவர்கள். அடுத்த விருப்ப பாடலாக வருவது பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் கேட்ட பாடல். நோர்வேயிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு தனது விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் பென்ஹருக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்த விருப்பு பாடலை தெரிவு செய்திருப்பது ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரின் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது வீர பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து. சாரி, அவர்கள் பிரின்ஸ் ரோஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்.

இந்த பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலை டொரண்டோவில் இருந்து சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்பு பாடல் இது. அவர்களுக்காக இந்த பாடல்

அருமையான பாடல். இந்த பாடல் மிக ஒரு ஆசீர்வாதமான பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்க மக்களின் விண்ணப்பங்களை கர்த்தர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக வர இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி லீமா அவர்கள் கேட்ட பாடல். இதோ அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து சௌரி லீமா அவர்கள் கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலைத்திலே 12:57 இறுதி பாடலாக தாயார் ரீட்டா மாருடைய விருப்ப பாடல். அதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான தாயார் ரீட்டம்மாவுக்காக இந்த பாடல் ஒளி தோய்ந்தது. இதுவரை நாங்கள் விருப்பு பாடலை கேட்டிருந்தோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். waves of power.com

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். வெள்ளிக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாள் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க?
0: பரவாயில்ல, நல்லா இருக்கிறோம்.
1: சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க?
0: சிஸ்டருக்கு இன்னும் சரியான முறையில் குணமாகவில்ல, தொடர்ந்து
1: சொல்லுங்க. சரி சரி சரி சரி, ஓகே.
0: ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: சோத்திரம். ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கத்து நான் சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இந்த மூன்று காரியங்களை அவர் வலியுறுத்தி சொல்வதை போல சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நடந்து வந்த பாதைகளை அடிச்சுவடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அல்லது திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று.

எதிர்மறையான ஒரு காரியத்தை யோபு சொல்வதா இருந்தா கூட, யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்வது போல அது காணப்பட்டால் அவர் சொல்றாரு, மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஒரு மரம் அது வெட்டப்பட்டா அது வளரும். சமீபத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்த்தேன். படம் என்றால் ஒரு டிராயிங், டிராயிங் பார்த்தேன், ஆர்ட், வரைபடம். அதில் ஒரு மரம் விழுந்து கிடக்குது, ஒரு மரம் விழுந்து கிடக்குது கீழே. கீழே விழுந்த மரத்தின் மீது நான்கு மரங்கள் முளைத்து எழும்பி வான உயரம் நிற்பது போல ஒரு ஒரு காட்சி இங்கு படமாக்கப்பட்டிருக்கு, வரையப்பட்டிருக்கு. அப்படின்னா கீழே விழுகிற அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை அது துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படின்னு நம்பிக்கை என்றால் என்ன? முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் தலைக்கக்கூடிய ஒன்று. நிச்சயமாக ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே வர போராட்டங்கள் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தால் மரணத்திற்கு நேராய், பண கஷ்டம் வறுமைக்கு தரித்திரத்திற்கு நேராய், சில பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு உறவுகள் முறிவுக்கு நேராய் நடத்தலாம். இந்த சூழ்நிலையிலே அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், உறவுகளிலே முடிந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கலாம். இது தலைக்குமா, இது தலைக்காதா, மறுபடியும் உயிர்ப்பிக்குமா, இது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கக்கூடிய நிலையிலே யோபு சொன்ன, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற போகிறது, இனி அது தலைப்பதற்கு வாய்ப்பில்லை நினைக்கும் பொழுது, மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு சாட்சியா இருக்கிறார். ஒரு நம்பிக்கை பக்தனாக யோபு அகையாளர் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவரனை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படி என்றால் அவருக்கு தெரியுது, முடிஞ்சு போயிடும், இனி வாழ்வு இல்லை நினைக்கிற நினைவில் ஆண்டவர் மனுஷனோடு இருப்பார் என்று சொன்னால் மீண்டும் அதை தலைக்க செய்ய அவராலே ஆகும். யோசிக்கலாம், சிறுமைப்பட்ட மனிதன், சாதாரணமான மனிதன், எனக்கு பெரிய காலங்கள் இல்லை, எதிர்காலங்கள் இல்லை, என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரனாக்கி தாவீது அரசர் சொல்கிறார், 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தார், அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒருவேளை அவரை விட ஒரு பெரிய ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா, கடவுளுக்கு பயப்படுகிறவன். அந்த ராஜாக்கு விரோதமாக அசரியா ஒரு ராஜா. அசரியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது எசேக்கியா ராஜா அவனை குறித்து எந்த விதமான சங்கடமும் படாமல் தைரியமாக இருக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வருகிறார், கப்பங்கட்டு, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு அடங்கியிரு என்று சொல்லி அந்த ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக பேச வைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? 2 ராஜாக்கள் 18:19 ராப்சாக்கே என்பவன் அசிர ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன் அல்லது மந்திரி. அவர் நோக்கி அசிரிய ராஜாவுக்கு மகாராஜாவனர் உரைக்கிறது,
நீங்கள் எஸ்ஏ எஸ்ஏ

0: பக்யாவுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஏன் அவனை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுது, சரித்திரம் அவரை குறித்து சொல்லும் பொழுது, ரெண்டு ராஜாக்கள் 15 சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல உறவு இருந்தது இல்லையா? இஸ்ரவேலின் கடவுளை நம்புவதிலே, தேவத்தை நம்புவதிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கை கடவுள்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை பயிற்றுவிப்பார்களாம். ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய குழந்தையை தூக்கி மேல ஒரு உச்சியிலே ஒரு சுவற்றில் உட்கார வைத்து, அந்த குழந்தையை வா உன பிடிச்சு கொள்றேன், குதி குதி என்று சொல்லுவாராம். குழந்தையை நம்பி குதிக்கும் தன்னுடைய தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்ள என்று சொல்லு. அப்படி குதிக்கும் பொழுது டப்புக்கு கீழே விட்டுருவாங்களாம், பிடிக்க மாட்டாங்க, அந்த குழந்தை சத்துருவை கீழே விழுவோம். இது ஒரு முறை இல்லை, பல முறை இப்படி செய்வார்கள். கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை குதிக்காது, அது வராது, அது தன் தகப்பனை நம்பாது. இதற்கு காரணம் என்னவென்றால், அவன் கற்றுக் கொடுப்பது மனுஷனை நம்பாத, சுவாசில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, தகப்பனையோ தாயையோ உறவுகளையோ நீ நம்பி இருக்காது. அப்படின்னா இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்காது. கனப்படுத்துவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது, அவரோடு ஐக்கிய வைப்பதில் அதற்கு சம்பந்தம் இல்லை. நம்பிக்கை, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காது. அப்ப அந்த அந்த மக்களுக்கு வந்து கடவுள் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை உருவாக வேண்டும், வேற யார் மீது நம்பிக்கை உருவாக கூடாது. இதற்காக அப்படிப்பட்ட பயிற்சியை அவர் கொடுப்பார்களாம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அவர் தூஷிக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் யோபு பக்தராக யோபு சொல்லுகிறது போல, யோபின் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா மூல பாஷையிலே தேவனை துதித்து ஜீவனை விடும் என்றுதான் போடப்பட்டிருக்கு. ஏன் தூஷித்து என்றால், அவர் ஒரு நாள் கடவுளை தூஷிக்க மாட்டார். எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தூஷிக்க மாட்டார். ஆகையெல்லாம் பக்தராக யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எல்லா நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், அசரியா ராஜா எதிரிட்டு வந்து எசேக்கியாவுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது, எசேக்கியா தன்னுடைய தேவனாய் கர்த்தர் மீது அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை உடையவராக அவர் இருக்கிறார். அவன் தன் நம்பிக்கையிலே அவன் தளர்ந்து போகவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வைத்த நம்பிக்கை ஒருபோதும் ஒரு நாளும் வீணாகவே முடியவில்லை. அப்படின்னா எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமன்றம் 23:18. பெரிய சாம்ராஜ்யங்கள், பணபலங்கள், அரசியல்கள், ஆதிக்கங்கள், மனுஷர்கள், யார் நமக்கு விரோதமா எழுந்திருந்தாலும் வந்தாலும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் பேர் இருக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த பிரச்சனை யுத்தம் வரும் பொழுது எசேக்கியா சொல்றாரு, அவன் சத்தம் போடுறான், கத்துறான், பயப்படாதீங்க, அவனோட இருக்கிறது மாம்ச பொய்யும், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தம் நடத்த நம்மளுக்கு நம்முடைய தேவனை கத்துறதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினும் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை இழக்கும் போது, சோர்ந்து போகும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய போராட்டத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், சாவை வென்ற தேவன், வியாதியை வென்ற தேவன். இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆகையால் இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள் என்று நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஊழியம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நிலைத்திருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் துதிப்போம். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கும் சந்தோஷமாய் நாம் இருப்போம் ஆண்டவரே. சந்தோஷம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கை இருக்காரோ, உண்மையில் நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை அடைய
1: கத்திரனுக்குறோம்.
0: ஆசீர்வதிங்க, விடுதலை தாரோம், வழி நடத்துங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் பட்டு போய் விடாதபடிக்கு அதை தொழிற்க செய்யும், அதை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவர் வார்த்தையை வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்ட மக்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்துக்கணும் நான் கத்திருக்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக வருகின்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
2: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிடைத்ததே 1:17. வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:55 வருகிறது வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

Hey, come on. Are you ready to dance with me? Put your hands together and sing along. வர்ஷிப்பரின் லைஃப் எப்பொழுதும் வெற்றி தாங்க, அது வெற்றி மேல வெற்றி தாங்க.

வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், நஷ்டமும் வரலாம், ஏன் மவுண்டன் போல பிராப்ளம் சூழ்ந்து கொள்ளலாம். பயப்படாத, துதி வீரனா எழுந்து

0: நேரம் கலையத்திலே 1:55 இது வேதாகமம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 12:13, ஏசாயா 37 1 பேதுரு 3:4-5 ஆகிய அதிகாரங்களை அருமையான சோதரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள். வணக்கம் சோதரி.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, வாசிங்க.
1: நன்றி. நியாயாதிபதிகள் 12 இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியிருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராமியரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசாய்க்கும் நடுவே குடியிருக்கிற கிலேத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கிலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சீபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து ஜோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 நியாயம் விசாரித்தான். பின்பு கிலியாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின் பெத்லேகமின் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லேகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோன் ஆகிய ஏலோன் மறித்து செபுலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமேலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நியாயாதிபதிகள் 13. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சூரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்திரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயன் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பார் ஆக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரத்தில் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மனை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிப்பிடத்தின் யுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்பற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் இஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். ஏசாயா 37 ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சப்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு

ஊழியக்காரர் எசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்து ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பி வைத்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் ஹர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கெரிபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் இவனுள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலியான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீரொருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும் படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய செனகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டுமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுர் மரங்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வானம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழ்களை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்கள் ஆகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளினே ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால்,
இந்த வருஷத்திலே தப்பி பயிரா

ஆகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் பிரியாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். ஒன்று பேதுரு 3 அதிகாரம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிர பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பெலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு குவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடத்தையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கும் பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா புயலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். அந்த பிழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளுக்கு நீக்குதல் ஆயிராமல் தேவனை பற்றும் நலம் நல் மனச்சாண்டியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிகொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்ததும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள்
நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் ஆயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்கல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை விருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மாமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சௌரனாய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரி ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஆமீன்.

0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள். நேரம் கலையத்திலே 2:22.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13, Scarborough, Finch and Finchton, Sandipya,
3: 416-291-9148. உண்டாவதாக கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 2:25 வெள்ளிக்கிழமைக்கான பின்மாலே ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இனிய பாடலோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 18 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10:23 பாக செல்சியஸாக சூரியோடியிடம் கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு சுவிசேஷகர் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து வர இருக்கிறார்கள்.

0: நேரம் கலைத்திலே 10:01 புதன்கிழமைக்கான காலை ஒருவர்போடு இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். உங்களோடு செய்தியை ஆண்டவருடைய வார்த்தையை பயந்துள்ள ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமர்ராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். வாசகர், எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட் சகோதரன், நான் நல்லா இருக்கேன். கடந்த வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களே, எப்படி இருக்கு?
0: ஆமாம், கொஞ்சம் பரவாயில்லை எனக்கு. ஆனாலும் ஜெசிந்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சுயினமாக தான் இருக்கு. அவருக்காக உங்களோட வீட்டு ஜெப நேரங்களில் ஜெபிச்சு கொள்ளுங்க.
1: கட்டாயம் ஐயா, கட்டாயம். இப்போ குழுவாய் ஜெபிக்கிற ஜெபங்களிலும் ஜெபிச்சு கொள்றோம்.
0: ஆமென். நன்றி அம்மா, நன்றி. மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீண்டும் வருவிசை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே அயராது ஓடிக்கொண்டிருக்கிற வல்லமை அலைகள் வானொலி நிலையத்தார் தங்களுடைய இயலாமை, தங்களுடைய சரீர கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளை தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் சுகம், பலன், கர்த்தருடைய இரக்கத்தினால் அவர்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் என்று அவர்களை இன்னும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆண்டவரிடத்திலே அன்றைய பொற்பாதங்களிலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுகிற காரியம், நான் ஒரு முறை இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி இருக்கிற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வேறு ஒரு கோணத்திலே கர்த்தர் நடத்தினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச நான் அதே வேத பகுதியை எடுக்கிறேன். கர்த்தர் ஆனால் வேறு விதமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிறதை கேட்போமாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24:59 ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கொடாக்கொடியாய் பெருகுவாயாக என்று அவளுடைய சகோதரன் வாழ்த்தி, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி ஆசீர்வதித்து ரெபேக்காளை அனுப்பும் பொழுது அவளுக்கு ஒரு தாதியை அனுப்புகிறார்கள். இந்த தாதியை குறித்து நான் கொஞ்சம் வேறு விதமாய் உங்களுக்கு நான் பேசிய ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே அவ என்ன அப்படிங்கறது குறித்து தான் பேசி இருக்கிறேன். ஆனால் இன்றைய தினத்திலே ஒரு வித்தியாச கோணத்தை கர்த்தர் காலை பொழுதிலே எனக்கு கொடுத்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக தாதிமார் என்பவர்கள் எதற்காக அனுப்பப்படுவார்கள் என்றால், அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்கு வெகு நாட்கள் தாயாய் பால் கொடுக்கிறது வெட் நர்ஸ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக, ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் ஏராளம் இருக்கும். ஆகவே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒத்தாசைக்கு இப்படி பால் கொடுக்கிற தாதிமார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து பிள்ளைகள் வரும்பொழுது இன்னொரு பிள்ளை மூத்த பிள்ளையை கவனிக்க முடியாது என்பதற்காக இவர்கள் இப்படியாக ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். இந்த தாதிமார் இப்படி இதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தாதி. ஆனால் இந்த பெண்மணி ரெபேக்காளோடு பயணம் செய்து அவளும் அங்கே யாக்கோபை சந்திக்க, அதாவது மணவாளனை சந்திக்க அவர்கள் போகிறார்கள். அதன் பிறகு யாக்கோபு பிறக்கிறான், அதாவது ஏசா யாக்கோபு பிறக்கிறார்கள். இவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்த நிலையிலே யாக்கோபு அண்ணனுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள், அவர் ஏமாற்று வேலைகள் செய்ததினால் இப்பொழுது என்றாகிலும் அண்ணன் கொன்று போடுவானே என்கிறதினால் அவனுடைய தாயே அவனை பார்த்து உன் மாமன் வீட்டுக்கு ஓடி போய்விடு என்று அனுப்பி வைக்க, இப்பொழுது யாக்கோபு மாத்திரம் தனித்து புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த நிலையிலே இந்த தாய்க்கு ஒரு பரிதவிப்பு இருந்திருக்கும். எப்படி இவனை பார்த்து கொள்வது, யார்தான் இவனை பார்த்து கொள்வது, எங்கே இருப்பான் என்பதற்காக இவர் என்ன செய்திருக்க எல்லாம். ஏனென்றால் இவள், அதாவது இந்த தாதி திரும்பவும் யாக்கோபை சந்தித்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் ஆணித்தரமாக என்றால், நீங்கள் ஆதியாகமம் 35:8 அந்த வசனத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய இரண்டு பரிவாரத்தோடு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு கர்த்தர் சொல்ல திரும்பி வரும் பொழுது அவனோடு இந்த தாதி கூட வந்திருக்கிறாள். அவள் பாதி வழியிலே மரித்து போயிருக்கிறாள். இதே அந்த 35:8 வசனத்தில் அந்த தாதி மரித்ததும் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு கல்லறை, ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவளை அடக்கம் செய்து அந்த இடத்திலே அவளுக்கு கொஞ்சம் நாட்கள் அவர்கள் தங்கி இருந்ததையும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்றால் என்ன அர்த்தம்? இந்த யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போன பிறகு பரிதவித்த அவனுடைய தாய் தன்னால் போக முடியவில்லை என்பதனாலே இந்த தாதியை எப்படியோ பயணப்பட்டு அனுப்பி இருக்கிறார். இந்த தாதியும் அங்கு சென்று தன்னுடைய அந்த பிள்ளை போல் இருக்கிற அந்த யாக்கோபு இப்பொழுது அவனுக்கு பிள்ளைகள் வந்தாயிற்று. இப்படி பார்த்து திரும்பவும் பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது இந்த தாதியும் திரும்பி வரத்தக்க அளவிற்கு அவள் ஒரு வேலைக்காரியாய், ஒரு சாதாரணமான பெண்மணியாய், வயது முதிர்ந்தவளாய் இருந்த போதிலுமே இப்பொழுது யாக்கோபோடு அவளும் புறப்பட்டு வருகிற நிலையை பார்க்கிறோம். அந்த அன்பை பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமம் 35:19-20 வந்தீர்கள் என்றால், அங்கே வருகிற வழியிலே, அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ராகேல் மரிக்கிறாள். ராகேல் மரிக்கும் பொழுது யாக்கோபு அவளுக்கு என்று அவள் மறித்த உடனே இத்தனைக்கும் அவளுக்கு அவனுக்கு அவனுடைய கண்களுக்கு மிகவும் நேசமானவள், அவளை நேசித்து மணந்து கொள்கிறான். அவளுக்காக 7 வருடம் மாமனிடத்திலே அடிமையாய் அவன் உழைத்து அப்படித்தான் அவள் இப்பொழுது அவள் கர்ப்பவதியாகி 2வது பிள்ளையை பெற்ற நிலையிலே மறிக்கிறாள். ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த மறித்த இடத்தை ராகேல் 19:20 வசனங்கள் ஆதியாகமம் 35 பார்த்தால், ராகேல் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். இவ்வளவுதான், அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த தாதி மறித்த போது என்ன எழுதியிருக்கிறது? 8வது வசனத்திலே, ரெபேக்காளின் தாயாகிய தெபோராள் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. அல்லோன் பாகூத் என்றால் மிகுந்த அழுகையின் பள்ளத்தாக்கம். எல்லாரும் அப்படி ஒப்பாரி வைத்து அழுதிருக்கிறார்கள். ஒரு பாட்டி, அதுவும் ஒரு வேலைக்காரி, அவள் மறித்த போது, சொந்த மனைவி மறித்த போது கூட அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம். சொந்த மனைவி, அதுவும் இளம் பெண்ணாக அவள் பிள்ளை பேற்றிலே மறித்த போது கூட அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் புலம்பலும் வேதனையும் அந்த பயணப்பட்ட அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கவில்லை. இங்கே இந்த ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்தவள், அவள் மறிக்கிற இடத்திலே அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நாள் தாமதித்து இந்த அல்லோன் பாகூத் என்று நமக்கு நன்றாக தெரியும். வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்பட்டது என்றாலே அதிலே அதிக காரணம் இருக்கும். அப்படி இந்த இடத்திற்கே அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாகும்படிக்காய் ஒரு தாதி இருந்திருக்கிறாள். பாருங்களேன், அப்படி என்றால் அவளிடத்திலே இருந்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை யோசித்து பாருங்களேன். நாம் ஜீவிக்கிற நாளிலே வாசனை வீசுவது கர்த்தருக்கு என்று என்பது மாத்திரமல்ல, அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை வீச வேண்டும். பாருங்கள், அது எவ்வளவு முக்கியம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் ஒரு முறை இந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்க சென்றிருந்தேன். அந்த சகோதரி கர்த்தருக்குள் அன்பான சகோதரி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லுவார்கள், அதாவது இவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்கிற நிலையிலே அவர்கள் மனநிலையிலே அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க, அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுகிற அந்த ஒரு யூனிட்லே, அந்த ஒரு இடத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். இவர்களிடத்துல என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்த வண்ணம் தான் அவர்களை சென்று பார்க்க போயிருந்தேன். ஆனால் என்றால் அந்த அம்மா நல்ல உற்சாகமாய் இருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார்கள், என்ன என்னிடத்துல இவ்வளவு சந்தோஷம் என்று பார்க்கிறீர்களா? இவ்வளவு சந்தோஷம், எத்தனை வேதனை எனக்கு இருக்கிறது தெரியுமா? வலி உடம்பெல்லாம், எலும்புகளிலே எனக்கு இந்த கேன்சர் இருப்பதினால் எனக்கு எலும்புகள் ஒவ்வொன்றையும் என்னை தூக்கி, எனக்கு உடம்பை அசைக்க முடியாது, என்னை தூக்குவார்கள். அப்படி தூக்கும் பொழுது எனக்கே என்னுடைய எலும்புகள் நொறுங்குகிறது போல சத்தம் கேட்கும். கடகடவென்ற சத்தம் கேட்கும் போது உடம்பெல்லாம் பயங்கரமாய் நோகும், வலிக்கும். அதன் பிறகு பெருத்த வலி இருக்கும். 1 மணி நேரம் ஆகிலும் ஒரு முறை இவர்கள் தூக்கினார்கள் என்றால் எனக்கு பல மணி நேரங்கள் எனக்கு வலி வேதனை இருக்கும். ஆனால் என் முகத்திலே இப்பொழுது இந்த சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். அது எப்படி தெரியுமா? எதனால் தெரியுமா? என் மரணத்திலே என் நேசருக்கு நான் ஜீவசாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக எனக்காக ஜெபியுங்க. என்ன என்ன என்று சொல்லி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் மறிக்கும் பொழுது புன்னகையோடு மறித்திருக்க வேண்டும். இந்த வேதனை என் அடையாளத்தோடு மறிக்க கூடாது. என் நேசர் என் இருதயத்திலே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்ட நான் புன்னகையோடு தான் மறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை அழகான வார்த்தை பாருங்களேன். நமக்கு இப்படிப்பட்ட அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை என்று ஒன்று உண்டா? நம்மிலே அநேகரை பார்த்திருக்கிறோம். வியாதியிலே படுத்திருக்கிற ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் இனிமேல் இருந்து என்ன, இந்த வேதனையோடு எவ்வளவு காலம் பா ஓட்டுறது, ஆண்டவற்றை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மரணம் வரமாட்டேங்கிறதே என்று சொல்லுகிற பெரியவர்களை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், புலம்பி சொல்லுவார்கள், 3 வருடம் இப்படி படுத்த கிடையாய் கிடக்கிறேனே, கர்த்தர் என்னை கொண்டு என்ன என்னால் சாதிக்க முடியும் என்று வைத்திருக்கிறார், எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லையே என்று சொல்லுகிற பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாதி இவர்கள் இந்த இடத்திலே மரித்தால்தான், எந்த இடத்திலே அவர்கள் மரிக்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த அம்மா பேர் தெபோராள், இன்னும் ஒரு தெபோராள் எழும்புவாள். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே, அந்த அல்லோன் பாகுத் என்ற இடத்திலே இந்த தெபோராள் மரித்தவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே தெபோராளின் கர்வாலி மரம், தெபோராளின் பேரிச்ச மரம், பாம் ட்ரீ தெபோரா, இப்படி அந்த ஊரெல்லாம் தெபோராள் பெயர் வைக்கும் அளவுக்கு அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாய் குணாதிசயங்களிலே இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னொரு தெபோராள் உருவாகும்படி அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு வயதான மூதாட்டியை அவர்கள் வலி வேதனை நிறைந்த நேரத்திலே வழி பிரயாணத்திலே அவர்களை தூக்கி கொண்டு மற்றவர்களும் சிரமப்பட, இந்த வயதான மூதாட்டியும் சிரமப்பட கூட்டி வந்து ஒரு இடத்திலே மறிக்க வைக்கிறார் என்றால் அந்த மரணத்திலே ஒரு ஜீவ வாசனை இருந்திருக்கிறது பாருங்கள். இன்னொரு தெபோராள் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் மறிக்கும் பொழுது சாதாரணமாக மறித்தாரா? அருமையானவர்களே, எத்தனை வேதனை, எத்தனை வேதனை, அத்தனை வேதனையும் கர்த்தருடைய நாமத்திற்காக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பளிக்கும் வல்லமையை தருவதற்காக அவர் அந்த மரணத்தை சகித்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வரும் பொழுது போதுமாண்டவரே உங்களுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. இன்றைய தினத்திலே நாம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எத்தனை வலி உலகம் உபத்திரவத்துல இருக்கிற உலகம் தான், கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்க நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உபத்திரவங்களின் நேரத்திலே வேதனை வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்கிறதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த வேதனையில் உமக்கு சாட்சியாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:32 பார்க்கிறோம், சாட்சியாக தேவனுக்கு சாட்சி சொல்லுவதற்காக சீஷர்களை அவர் அனுப்பவில்லை, சாட்சியாக அவர்கள் வாழும்படிக்காய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் பணிக்கிறார். என்னவென்றால், நாம் அவருக்கு சாட்சி சொல்வதற்காக வாழ்வதற்காக இந்த பூமியிலே இல்லை, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த சாட்சியாக இருப்பது மரண தருவாயிலும் நாம் சாட்சியாக இருக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் எத்தனையை நாம் சொல்ல முடியும். வயதானவர்களாய் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எலிசபெத்தை எடுத்துக்கொண்டால், சகரியாவின் மனைவி, அல்லது ஆபிரஹாமின் மனைவி சாராளை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, இவர்கள் எல்லாம் திருமணமாகி தங்களுடைய கணவன்மார் இருக்கிறவர்கள் என்று யோசித்தார். நீங்கள் அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே 7 வருடம் கணவனோடு வாழ்ந்து விட்டு அதன் பிறகு இத்தனை வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண்மணியாய் இருந்த அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தெபோராளை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வயதில் எந்த நிலையிலும் படுத்த படுக்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று சாட்சிகளாய்த்தான் அவர் வாழும்படி ஜீவிக்கும்படி அவருடைய வாசனையாகத்தான் நாம் இருக்கும்படி, அவருக்கு சாட்சி சொல்ல அல்ல சாட்சியாக நம்மை நிறுத்தும்படிக்குத்தான் அவர் நம்மிலே பிரியப்படுகிறார். ஆமேன். இந்த சிந்தனை நமக்கு இருந்துவிட்டால் போதும். அப்பா கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும், மறிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவ வாசனையை வீசிக்கொண்டு நான் மறிக்கட்டும். இப்படி கேட்டுப்பங்களே, எத்தனை நன்மை. எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாளிலே உண்டுதானே. அப்படிப்பட்ட நாளிலே கர்த்தருக்கு ஜீவ வாசனையாய் இருக்க வேண்டும். நாம் ஜீவிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே மரணத்திலே ஜீவ வாசனை வீசின எங்கள் நேச கர்த்தர் எங்களுக்கும் அந்த கிருபையை தரட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அந்த வருகையில அவருக்கு இணைத்துக் கொள்ளப்படுகிறது, நிச்சயம் நமக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படியும் நாம் அப்படியானாலும் நாம் சாட்சிகளாகத்தான் அவருக்கு நிற்போம். அல்லது இந்த பூமியிலே நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்தாலும் அதிலும் கர்த்தருக்கு சாட்சியாகவே நிற்போம். இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அருள்வாராக. கர்த்தருடைய பொற்பாதங்களில் பணியலாமா? தகப்பனே, ஜீவ வாசனை வீச எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்கள் ஜீவ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உமக்காக துடிக்க கர்த்தர் உதவி செய்தருளும் சுவாமி. உம்முடைய வாசனையை வீச கர்த்தர் கிருபை அருளும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தத்தக்கதாய், ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்ல சாட்சியாக நிற்கிறவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தயை செய்தருளும். எங்க சூழ்நிலைகள் எங்களை நெருக்குதப்பா. எங்களுக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கிறதுனால கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க நாங்கள் மறந்து கிருபையா எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்கள் பேசுகிற பேச்சு, இருதயத்தின் சிந்தனைகள், ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளுகிற நடக்கைகள் சாட்சியற்ற விதமா இருக்கும் என்றால் அப்பா உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க நினைச்சாலும் விரும்புற நன்மையை செய்ய முடியலப்பா. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபையின் கரம் எங்களை அனைத்தருளும் சுவாமி, அனைத்தருளட்டும் சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரை விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். ஒவ்வொரு நிலையிலும் உமக்கு சாட்சியாகவே இருக்க உதவி செய்தும் எங்கள் நாவுக்கு ஒரு தகப்பனை ஒரு காவல் வையும். எங்களது இருதயத்திலே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இருதயம் வேண்டவே வேண்டாம்ப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாரோடும் தகப்பனே கர்த்தருடைய சாட்சிகளாகவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் தயை செய்தும் கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டாப்பா. உம்மோடு கூட நடக்கணும், உண்மையிலே நாங்கள் வாழணும் மகிழணும். கிருபை சூழ்ந்திருக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் உன்னத நாமத்தில் ஜபம் கேட்டாலும்
0: உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நமது ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம் அம்மா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
3: நேரம் கலையத்திலே 10:21, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். 10:30 அருமையான ஊழியர் பாஸ்டர் டேவிட் கைவல்யம் அவர்கள் எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.

மழலை சத்தம் வீட்டில் இல்லையே என ஏங்கி எனக்கு குழந்தை தரிக்கும்படி தேவன் உதவினார். ஆனால் எதிர்பாராத ஒரு திகில் காத்திருந்தது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மெடிக்கல் டெஸ்டில் இது சூடோ பிரெக்னன்சி என மருத்துவர்கள் கூறிய போது கலங்கிய என் இதயத்தில் எழுந்த கீதமே, பாலைவனத்திலும் ஒரு நீரோடே உண்டு என்ற இந்த நம்பிக்கையின் பாடல்.

0: நேரம் கலையத்திலே 10:30 இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் பல மாற்றங்களை, நன்மைகளை இந்த அருணாதர் இயேசு செய்து வருகிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மேல் இறைவன் வைத்த அன்பிற்கு அடையாளமாக, அன்பிற்கு காரணமாக நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நாம் கேட்கும் போது நம்முடைய மனசுல ஒரு புதிய உத்வேகம் வருகிறது, உற்சாகம் பிறக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சங்கீதத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஒரு உணர்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அந்த வசனம் எங்கிருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 89வது சங்கீதத்தின் 21வது வசனத்தின் இறுதி பகுதி, அதாவது 2வது பகுதி. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய புயம், அது வல்லமையை காட்டுகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? கர்த்தர் தம்முடைய புயத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில நாம் சோர்ந்து போகிறோம், பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் வீழ்ந்து போகிறோம். சுகித்திருக்க முடியாத ஒரு நிலை நமது வாழ்க்கையில் வந்து விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வீழ்ச்சி அடைகிற போது, தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, இவரே நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய அந்த வல்லமை நமக்குள் வருகிற போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் வருகிற போது, அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்துருது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளில், இந்த அருமையான நாளில், எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தேவன் நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அவருடைய புயத்தினாலே நம்மை பலப்படுத்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில சத்துவம் அற்று போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்ந்த ஒரு மனநிலையில வாழ்கிற போது, அவர் தமது புயத்தினால் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக கடைசியாக நிபந்தனைகளை சொல்வது உண்டு, ஆனால் இன்றைக்கு முதலாவதாக அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எங்க இருக்கிறது வசனம்? அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன், தாவீதை என்று சொன்னார். யாரை தேவன் தன்னுடைய புயத்தினாலே பலப்படுத்துவார் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய பலனை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு அருமையான வார்த்தையை நாம் சகரியா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஸ்ட்ரென்த், எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, அதை வச்சு நான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது, பரிசுத்தாவியன் வரும்போது, நான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பல நியாயாதிபதிகளை, இரட்சகர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு நியாயாதிபதி மீதியானியர்களுடைய கைக்கு தேவனுடைய ஜனத்தை காப்பாற்றக்கூடிய இரட்சகனாக, நியாயாதிபதியாக எழும்பினான். அவன் பேர் கிதியோன். இந்த கிதியோனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவனே மீதியானிகளுக்கு பயந்து களத்திலே கோதுமை அடித்து கொண்டிருக்கிற போது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தருனோடு இருக்கிறார் என்று பேசினான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பயந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்கிறான், கத்தரங்களோட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி வேதனைப்படணும், ஏன் தோற்று போகணும் என்று அவர்கள் மிகவும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆண்டவருடைய பிரசன்னத்தில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி முடியாதுன்னு நினைத்த அந்த கிதியோன் மேலே தேவன் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை வைத்தார். உனக்கு என்ன முடியுமோ அந்த பலத்தோட போப்பா, மீதியை நான் பார்த்துக்கிடுறேன்னு சொல்லி அவனை அனுப்பினான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் அவனை அனுப்பிய போது அந்த பலத்தோடு அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, வெறும் 300 பேர் தான், ஒரு களையம், ஒரு தீப்பந்தம் இவைகளை பிடித்து கொண்டு போய் கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் என்று பாட்டு பாடி இந்த எக்காலத்தை ஊதி, பானையை உடைத்து எக்காலத்தை ஊதி தீபத்தை பிடித்து கொண்ட போது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது, ஒரு ஜெயம் கிடைத்தது. வெறும் 300 பேரை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத் நமக்கு மிக அவசியம். ஆவியானவர் எந்த மனுஷன் மேல் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினால் அவர்களை பலப்படுத்துவார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விடயம். எல்லா இடங்களிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகிற போது அவர்களுக்கு பலன் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய பலத்தினாலே வனாந்தரத்துக்கு சென்றார் என்று நான் வாசிக்க முடியும். லூக்காவிலே, மத்தேயுவிலே வாசிக்க முடியும். ஆவியானவர் வரும்போதுதான் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் உலகத்தின் பார்வையில் பலமுள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களை, சாதாரணமான நம்மை ஆண்டவர் கொண்டு அவர்களை வெட்கப்படுத்தி விடுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:7 சொல்லுகிறான், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறான். பலவீனமானவர்களை கொண்டு கர்த்தர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய புயத்தினால் அவர் உங்களை பலப்படுத்துவார், தம்முடைய புயத்தின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்துவார். இந்த காரியங்களை குறித்து இன்னும் நான் அதிகம் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் இதை தொடர்கிறேன். நிபந்தனை என்கிற விஷயத்தை கடைசியாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய புயத்தினால் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதாகமத்தில் ஒரு 6-7 குறிப்புகளை வேகமாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவருடைய புயத்தினால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவருடைய புயம்தான் நம்மை உண்டாக்கிற்று. அவருடைய புயத்தினால் அவர் நம்மை பலப்படுத்துவார் என்றால், அவர் பலப்படுத்துகிற அந்த காரியத்தில் ஒரு 7 விஷயத்தை சொல்லலாம். அவர் நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி பலப்படுத்தினார். அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய புயமே நம்மை உண்டாக்கி பலப்படுத்தியது. வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 27:5, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். ஓங்கிய என் புயத்தினாலே உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்னுடைய புயத்தினாலே உண்டாக்கினேன். அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்தினார். இன்னும் கூட அதே புத்தகத்திலே மற்றொரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் தம்முடைய மகாபெரிய புயத்தினாலே உலகத்தை உண்டாக்கினாராம். அதில் இருக்கிற நம்மையும் உண்டாக்கினார். அவர் தம்முடைய புயத்தினாலே உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அந்த புயம் எத்தனை மகிமையானது! நாம் காண்கிற மிக அற்புதமான இயற்கைகள் எல்லாம் அவர் தான் படைத்தார். பறந்து விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை அவர் படைத்தார். பூமியிலே வாழ்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளை, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இவைகள் எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். வானத்தை அண்ணாந்து வாருங்கள், ஓ விவரிக்க முடியாத அண்ட சராசரங்களை, இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய புயமே உண்டாக்கியது. உண்டாக்கி அதில் விசேஷமாக மனிதனை பலப்படுத்துகிறார், மனிதனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, நிறைய மனிதர்களை இந்த உலகத்தில் அவர் படைச்சிருந்தாலும், கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிற போது அவருடைய மக்களாக நம்மை அவருடைய புயத்தினாலே அவர் தெரிந்து கொள்கிறாராம். இந்த புயம் என்று சொல்வது எத்தனை காரியங்களை மனித சமூகத்தில் செய்து பாருங்கள். தம்முடைய புயத்தினாலே அவர் உண்டாக்கி நம்மை வளப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். யோசித்து பாருங்க, நீங்க வாழ்கிற இடத்துல எத்தனை ஆயிரம் மக்கள் குடியிருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் குடியிருக்கிறார்கள். அவளுக்கு நடுவிலே அவர் தம்முடைய புயத்தினாலே உங்களை தெரிந்து கொள்கிறாராம். அவருடைய புயம் உங்களை தெரிந்து கொண்டது. உபாகம புத்தகம் 4:34 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ஓங்கிய புயத்தினாலே தமக்கென்று தெரிந்து கொண்டார் நம்மை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஓங்கிய புயத்தினாலே அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவருடைய தம்முடைய புயத்தினாலே நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். 2, திரளான ஜனங்களுக்கு நடுவிலே அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஜாதிக்கு ஒருவனும் ஜனத்துக்கு ஒருவனுமாய் கர்த்தர் தொடுகிறார். நம்முடைய இனஜன பந்தங்களுக்கு நடுவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு நடுவில் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? உங்களை ஆண்டவர் முன்குறித்ததற்கான காரணம் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவருடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய மக்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக வாழும்படி உங்களை தெரிந்து கொண்டார். 3, அவருடைய புயம் என்ன செய்கிறது பாருங்கள். இந்த உலகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற முடியாமல் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. லைக் எகிப்த், எகிப்தை போலவே இந்த உலகம் என்பது நம்மை பின்னுக்கு இழுக்கிறது. தேவனை நாம் நோக்கி புறப்பட முடியாதபடி, தேவன் வச்சிருக்கிற இலக்கை அடைய முடியாதபடி, நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு பிடிக்குள்ளே, ஒரு விதமான அந்த பாண்டேஜுக்குள்ளே நம்ம வைத்து விடுகிறது. எப்படி எபிரேய மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே 400 ஆண்டுகள் இருந்தார்களோ, அதுபோலவே நாம் எந்த விதத்தில் விடுதலை பெற முடியாத நிலையிலே நாம் பிடிக்கப்படுகிறோம், நாம் கட்டப்படுகிறோம், நம்மால் எதையும் செய்ய முடிவதில்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்கிறார். நம்முடைய ஜீவிதத்திலே கர்த்தர் அப்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையான அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அன்பானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள். அவர் லட்சக்கணக்கான எபிரேய மக்களை தம்முடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். அவர் எப்படி அந்த ஜனங்கள் புறப்பட்டாங்க? அவருடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். உபாகமம் 5:15 உட்பட பல வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த வசனங்களெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 5:15, உபாகமம் 7:19, உபாகமம் 9:29, சங்கீதம் 136:11-12, உபாகமம் 26:8, 2 Kings 17:36, இன்னும் பல வசனங்கள் அவருடைய புயத்தினாலே தேவன் தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது. பல வசனங்கள் அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார். ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்த மக்களை கர்த்தரே தம்முடைய புயத்தினால் அவர்களை புறப்பட பண்ணினார். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விடுதலை இல்லையே என்று வேதனையோடு வாழலாம். ஐயோ, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஐ நீட் அ டெலிவரன்ஸ், ஐ நீட் அ ரெடெம்ப்ஷன் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என கண்பானவர்களே, உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த அடிமைத்தனத்தில் புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஒருவேளை லாகிரி வஸ்துக்களிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், போதை வஸ்துக்களிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு தேவனாய் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே 1, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி பலப்படுத்துகிறார். 2, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். 3, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். 4, நாம் எங்கேயும் இடறி விடாமல், நாம் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல், வேதனைப்பட்டு விடாமல், அழகான பாதையிலே தெளிவாய் நடப்பதற்கு அவருடைய புயத்தினாலே நடத்துகிறாராம். யோசித்து பாருங்களேன், 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வனாந்திரத்திலே இந்த மக்கள் நடந்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்டியது. அது எல்லாம் அவருடைய புயத்தினால நடந்தது. அவர் நடத்தணும், அவர் நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே வாழ்வதற்கான வழி தெரியவில்லை, எங்காவது போய் முட்டிக்கொள்கிறோம். ஐயோ, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியில வர்றதுன்னு எனக்கு புரியல, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புயம் நம்மை நடத்துமா? பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தோம், அவருடைய புயத்தினால் நாம் உண்டாக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவதுடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவது அவருடைய புயத்தினால் நாம் புறப்பட்டு நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 63:12 வாக்கு, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கிருத்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று அந்த வசனம் போகிறது. அவர் தம்முடைய புயத்தினாலே நடத்தி, தம்முடைய புயம், அவருடைய புயம், அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ வழி தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கை குறித்ததான இறைவனுடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு புரியலேன்னு வருத்தப்படுகிற உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற வாக்கு, அவர் தம்முடைய புயத்தினால் நடத்துவார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 32:8, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று. அன்பு தெய்வத்தினுடைய மக்களே, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நான் முன்னே சொன்னது போல, பகல் நேரம் வருகிற போது அவருடைய மேகஸ்தம்பம் வரும், மக்கள் களைத்து போகாமல் அந்த மேகஸ்தம்பம் அந்த ஜனங்களுடைய பிரயாணத்தில் வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இயற்கையிலே இயற்கையே அவர்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாறி அக்னி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர்களை நடத்துவார். அக்னி ஸ்தம்பம் அவர்களை மிக அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போனது. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் அற்புதமாய் நடத்துகிறவர், பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதித்து அவை நம்மை நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி ரொம்ப அழகாய் நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான்கு காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார். மூன்றாவது, தம்முடைய புயத்தினாலுமே புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவது, தம்முடைய புயத்தினாலுமே நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய புயம், அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, கூடவே அவர் நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். சங்கீதம் 77:15, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்ளும், அவருடைய வல்லமை நம்மை மீட்டுக் கொள்ளும். அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வார். எங்கே நீங்கள் பிடிபட்டிருக்கிறீர்கள், எங்கே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே வேதனை இருக்கிறது, எங்கே கஷ்டம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் தம்முடைய புயத்தை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவருடைய அந்த பேராசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அன்பானவர்களே, அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அவர் நம்மை மீட்டு தம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆறாவதாக, அவர் நம்மை தம்முடைய அம்பாரத்திலே சேர்ப்பார், தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார். தம்முடைய புயத்தினாலே அவர் தம்முடைய அம்பாரத்திலே சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். நம்மை விட்டுற மாட்டார், நாம் கைவிடப்படுவதில்லை. அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:11 வாக்கு, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தமது புயத்தினால் ஆடுகளை அவர் சேர்ப்பார், தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார், மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை பாதுகாப்பான இடத்துல அவர் கொண்டு வந்து வைப்பார். அப்படி விட்டுற மாட்டார், வனாந்திரத்தில் விட்டுவிட மாட்டார், காடுகளில் அலைந்து திரிய விட மாட்டார், பசியால் பட்டினியால் வாடி போக விட மாட்டார். ஓ, தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு போகும்படியவர்களை தனித்து விட மாட்டார், பசியினால் நீங்கள் துடித்து விட அவர் விட மாட்டார். அவர் தம்முடைய அந்த இல்லத்திலே, தன்னுடைய மந்தையிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் தம்முடைய புயத்தினாலே. ஆகவே இதுவரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார், நான் சேர்ப்பேன், என்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என் பாதுகாப்பு இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய கோட்டையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய எல்லைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன்னை பலப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஏழாவதாக, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாளுவார். கடந்த அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த அதிகாரத்திலே மற்றொரு வசனம் 40:10, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரம

0: நம்மை பலப்படுத்துவார். ஆறாவது, அவர் தம்முடைய புயத்தினால் தம்முடைய மந்தையிலே நம்மை சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். ஏழாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாண்டு நம்மை பலப்படுத்துவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். தாவீது தேவனுடைய அருளை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வல்லமை பெற்றவன். ஆகவே அவனுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அரசாளுகிறவர், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை புறப்பட பண்ணுகிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர். இதெல்லாம் கேட்கும் போது மகிழ்ச்சி. யாருக்குன்னு சொன்னா, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டவர்கள். பாருங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவீது பலப்படுத்தப்பட்டான். கர்த்தருடைய புயம் அவனுக்கு உதவிகரமாயிருந்தது. கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்திக் கொண்டே வந்தது. காரணம், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் அப்படித்தான், கர்த்தருடைய ஆவியினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். ஆனா கர்த்தருடைய ஆவி அவன் விட்டு போன உடனே அவனுக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் தேவை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:28 இந்த ஒரு விசை, எனக்கு உதவி வேணும்ப்பா. கர்த்தருடைய புயம் அங்கே வந்தது. அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தது கர்த்தருடைய வல்லமை. அவ்வளவுதான், விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அவன் அன்று மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை விளைவித்து விட்டு தான் மாறித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், அதுக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அப்படி அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிற போது தேவனுடைய புயம் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எப்போதுமே அவருடைய புயம் பலனை, வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே வருவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆவியானவர் வருகிற போது கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் உள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு மக்கள் உமது திருநாமத்தில் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்களாக. ஆம், உம்முடைய புயம் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. தேவனே, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் புறப்பட்டு வெளியே வந்தவர்கள், உம்முடைய புயத்தினால் நடத்தப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் உம்மால் அரசாளப்படுகிறவர்கள். ஆண்டவரே, அந்த புயத்தினால் நீர்முத பிள்ளைகளை பலப்படுத்தி வெற்றி பெற வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டுடைய விசுவாச வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களை, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிரேத்திலே 10:57, 11 மணிக்கு வருகிறது. அருமையான பாஸ்டர் நோர்வேலிருந்து பென்ஹர் விக்டர் அவர்கள் சிந்தனை துளிகளை வழங்க இருக்கின்றார்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

மகிமையால் அபிஷேகம் பண்ணுகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறது. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

0: நேரம் கிடைத்திலே 11:01. இப்பொழுது சிந்தனை துளிகளை கேட்கலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்கர் அவர்கள் வழங்குகின்றார்கள்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக கர்த்தரை கொடாவடி ஸ்தோத்திரம். கர்த்தங்களை வாசித்திப்பாராக. மறுபடியும் உங்களை சிந்தனைக்கு சிறுதுளி கூடாக சந்திப்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு உண்டாதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது மத்தேயு 22:16-21 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும். அப்ப ராயனுடையது என்ன, தேவனுடையது என்ன? அப்ப நாம் ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறதை நாங்கள் இந்த வசனங்களில் வாசித்துக் கொள்ளலாம். அவர் கேட்கிறார்கள், ராஜனுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராஜனுடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பாருங்க, அந்த பணத்தில் ராஜனுடைய சுரூபம் உடைய எழுத்தும் இருக்கிறது. ஆவேதம் அவர் கேட்கிறது யாருடையதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இது ராஜனுடையதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறார், இதை ராஜினி கொடுங்கள். அவன் சுருவம் அந்த பணத்தில் இருக்கிறது, அவனுடைய எழுத்தம் இருக்கிறது, அது அவனுக்குரியது. ஆவேதம் அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளும் தேவனுடையது என்ன. ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இங்க பாருங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். மேலே கேட்கிறார், இந்த சுருவமும் எழுத்தும் யாருடையது என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். அவர் நம்மை கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை அல்ல. பண ஆசை உள்ளவர்கள் இதை தங்களுக்கு ஏற்ற விதமாக புரட்டி சொல்லுவார்கள், பணம் 10 1/10 தேவனுக்குரியது, ஆகவே பணத்தை கொடுத்து கொடுங்கள் என்று சொல்லி. இங்கு அதை குறித்து பேசவில்லை. இங்கு பேசுவது நம்மை தேவனுக்கு முழுமையாக கொடுப்பது. நாம் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். அறகுறையா அல்ல, அறகுறையா அல்ல. வெளிப்படுத்தல் 3:15-16 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அவர் நம்மை தேவன் வாந்தி எடுத்து போடுவார். நமக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் முடிவு எடுக்க வேண்டும், நான் யாருடையவனாய் காணப்பட வேண்டும், தேவனுடையவனாய் காணப்பட வேண்டுமா அல்லது உலகத்தில் உள்ளவனுடைய எனக்கு காணப்பட வேண்டுமா? எனக்கு அன்பான சோசோலே, 1 யோவான் 2:15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு கர்த்தர் இயேசுக்கு சொல்கிறார், இந்த பணம் இந்த ராயனுடையது, அவனால் உருவாக்கப்பட்டது, அவை அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாம் அவருடைய ரூபமாய் படைக்கப்பட்டவர்கள். உங்களை அவருக்கு கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், அறகுறைய அல்ல. 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எனக்கு பிரியமான சௌர சொல்லி பாருங்க, அவருக்கு செவி கொடுத்தல் தான் அவருக்கு முக்கியமானது. எங்களுடைய பணம் அல்ல, அவருங்கிறது பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுதல், பரிசுத்தமாய் வாழுதல், அது அவருக்கு முக்கியமானது. அவனை பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, ஓசியா 6:6 சொல்லப்படுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அவர் அறிய வேண்டும். அவர் அறிவதும், அவர் அறிந்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எங்களிடத்தில் பணத்தை அல்ல, பணத்தை அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. அவை நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்கள், ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, அப்படி இருக்க சகோதர, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுலடியார். எனக்கு பிரியமானவர்களே, எங்களை நாம் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இதைத்தான் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அவர், நாம் தேவனுடையவர்கள், நம்மை பரிசுத்தமானவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக, தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அவருக்கு செவி கொடுத்து நாம் என்ன செய்வோம்? நம்மை தகுதி உள்ள பாத்திரங்களாக தேவனுடையவர்களாய் மாற்றி நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய சரத்தை அடிக்க நொறுக்க கொடுத்து சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நமக்கு பரிசுத்தத்தை தருவதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக. ஆகவே நாங்கள் அவருடையவர்களாய் வாழுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் தேவனுடையவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். ஆகவே தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசுவதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
0: ஆமேன். நன்றி பாஸ்டர் பென்ஹர் விக்டர். நோர்வேலிருந்து அருமையான ஒரு சிந்தனை துளிகளை இன்றைய நாள் ஆண்டவருக்கு மகிமையாக எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.

0: நேரம் கலையத்திலே 11:28, 11:30 ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கான நேரம். அதுக்கு முன்பதாக நீதிமொழிகளை இப்பொழுது அருமையான சௌரி மெடினா அவர்கள் வாசிக்க கேட்கலாம்.
1: நீதிமொழிகள் 18 அதிகாரம். பிரிந்து போகிறவன் தனிச்செயின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கும் உதாட்சணியும் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணீர். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் வெட்கவுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். திட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதை அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் திணிப்பவனும் உண்டு. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.

0: உங்களுக்கான நேரத்திலே பாடுகின்ற நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அருமையான ஊழியர் ரமேஷ் கவிதா அவர்கள், இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் மாவட்டம் பரந்தன்லிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கான்.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓகே. நேற்று குறிப்பிட்ட மாதிரி இன்றைய நாளும் நேரத்துக்கு நீங்கள் பாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்க.
1: சபையில ஒரு தங்கச்சி தான் பாடுறா, நான் கொடுக்குறேன்.
0: ஆ சரி, கொடுங்க உங்கள்கிட்ட. பிரைஸ் லார்ட். யார் பேசுறீங்க? உங்களோட பேர் என்னம்மா?
1: செலோமி.
0: செலோமி, ஓகே. சரி, இது பாடுற நேரம் வானொலியில முடிஞ்சால் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா? இன்றைய நாளும் என்ன பாட்டு பாட போறீங்க?
1: காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது.
0: ஓகே, பாடுங்கோ.

என்னவென்று சொல்லிடுவேன்.

0: ஆமீன், ஆமீன். மிக சிறப்பாக பாடினீர்கள் செலோமி, வாழ்த்துக்களம்மா. அடுத்த முறை பாடும்போது செல்போனை கிட்ட வாய் கிட்ட வச்சு சத்தமாக பாடணுமா? அழகாக பாடியிருக்கிற வாழ்த்துக்கள் கொடுங்க. கவிதா ரமேஷ் அவர்களிடம். ஓகேம்மா, மிக சிறப்பாக உள்ள பாடினால் அவனுடைய நாமம் ஒன்றே மயமப்பட்டது. நீங்கள் போயிட்டு வந்து பிரேயரை முடிச்சுட்டு வந்து பாடுங்க.
1: இன்னொரு தங்கச்சி பாடுறாரு.
0: இன்னொரு தங்கச்சி பாடுறாவா? கொடுங்க. பிரைஸ் லோடம்மா, யார் பேசுறீங்க? உங்களோட பேரை சொல்லுங்க. சத்தமா பேசணும், கேளு.
2: ஜெயந்தினி.
0: ஜெயந்தினியா?
2: தயந்தினி.
0: ஓகே ஓகே ஓகே, சரி. என்ன பாட்டு பாட போறீங்க தயந்தினி?
2: சத்தியத்தில் வழி நடத்த கிருபை தாங்கப்பா.
0: ஆமீன், பாடுங்கம்மா.

போன நாடு வாழ்வை முறிக்கவில்லை. மங்கி மங்கி எரிந்த போது மணிக்கவில்லையே. தெரிந்த போன நாடு வாழ்வை முறிக்கவில்லையே. நேரம் தூக்கி விட்டீரே. தூதன் அனுப்பி தப்பி அனுப்பி உணவு தந்தீரே. சோறு செடியில் சூழ்ந்த நேரம் தூக்கி விட்டீரே. தூதன் அனுப்பி தட்டி அனுப்பி உணவு தந்தீரே.

கிருவை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு தாங்கப்பா. பாதமர வேண்டுமே வாழ்க்கை விழா நீ அப்பா பாதமர வேண்டுமே.

0: நன்றி.
1: ஆமீன். சிறப்பான பாடல் தயந்தினி, நன்றா இருந்தது. வித்தியாசமான பாடல்களை இருவரும் பாடியிருக்கிறீர்கள். வேறு யாரும் பாட இருக்கிறாங்களா? கவிதா, சிஸ்டர் கவிதா, நல்லா பாடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பாடலா இருக்கிறது, நல்ல கருத்து நிறைந்த பாடல்கள். நீங்களும் ஒரு ஊழியராக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த சபையை இன்னுமா கட்டி எழுப்பார். உங்களோட சபையிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய நாளிலும் வந்து பாடலை கொண்டு வாங்க. அது மாத்திரமில்ல, வேறொரு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வானொலியோடு இணைந்து செயல்படலாமா? கர்த்தருடைய நாம ஒன்றே மயப்பட்டும் அவரை உயர்த்துறதுக்கு நீங்கள் நமது தாயத்திலேருந்து, அதாவது கிளிநொச்சி மாவட்டம் நினைக்கிறேன், பரந்தன்லேருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:43 இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்தில் பாடலை இரு சிறுமிகள் பாடினார்கள். அவர்கள் எமது இலங்கை தேசம் கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து இந்த பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்கினார்கள். பாருங்கள், அடுத்ததாக சௌரி மேரியை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சௌரி.
2: வணக்கம். வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஆண்டவர் இரக்கத்தால் நல்லாய் சுகமாயிருக்கிறேன். நீங்களும் சௌரியம் சுகமாயிருங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம்.
1: ஆமென். எப்படி இருந்தது? சிறு ரெண்டு சிறுமிகள் பாடினார்கள் பரந்தன்ல இருந்து.
2: நல்ல அந்த சிறுமிகளா பாடினவன். அந்த நான் நினைக்கிறேன் முந்தி பாடின
1: பிள்ளையோட புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க.
2: நல்ல. ஆனா அந்த பிள்ளைய காணையில கொஞ்ச நாளா.
1: அது செமினா அவருக்கு அவங்களோட இடத்துல கரண்ட் இல்லையாமு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கரண்ட் இல்லாதால செல்போன் சார்ஜ் பண்ணலாம இருக்கு. வருவாங்க. அவரும் சிறுமிதான். லவ்சாமா ஒவ்வொரு நாளும் வந்து பாடுவார்கள். பாருங்களும் சாயத்திலேருந்து இப்படி கத்திர கண்டு எழுமி பிரகாசிக்கிற குழந்தைகளை பார்த்து உண்மையிலே மன மகிழ்ச்சி தான்.
2: ஆமேன். ஆமேன். சிறுவர்கள் இனி எழும்பி அவர்கள்லாம் இந்த ஊழியத்தை கொண்டு போறதும் நாட்டை சீர்படுத்த போறதும் அவையில்
1: தானே.
2: வளரணும்.
1: வெளிநாடுகள்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் மிக குறைவென்று நினைக்கும். அந்த குறைவெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஜெபிப்போம். கத்தர் பெரியார்களும் சேவர்கள் பிள்ளைகளை குழந்தைகளை கத்தர்களை வளர்க்கிறதும் அதனத்தில் அவர்கள் மூலமாக ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துறதும் ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு. அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள், பரவாயில்லை. ஆண்டோர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். நீங்கள் பாடுங்களம்மா.
2: ஆமென். கத்தாவே உமா நாமம் அமைப்படுவதாக.
3: எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏவை கொடுக்கிறேன் பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏவை கொடுக்கிறேன் பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. பிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றியப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே.
1: நன்றி
2: பிரதர்,
1: நன்றி சௌரி, வாழ்த்துக்கள் சௌரனுக்கு, நன்றி. மீண்டும் நாளைய நாள்ல இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
2: ஆமென். கர்த்தர் உங்களையும் சௌரியையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
1: ஆமென்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: மகேஷம்மா,
1: நான் நிக்கிறேன், லைன்ல நிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க.
1: படிக்கவா. சோத்திரம் அப்பா, நந்தி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நிரப்பும் அப்பா. நந்தி ராஜா, நந்தி என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பிறவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்த நாவியார். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட பாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்கள் மல்லிகா சௌரி?
1: நல்லா இருக்கிறோம் பிரதர்.
0: வெரி குட்.
1: இப்போ செக்அப் போல் வருஷம் செக்அப் போல் நடந்தாண்டு இருக்குது. அது வரும் தனக்கும் வந்துட்டால் ஓகே, உச்சாமா தெரியல.
0: சரி
1: ஓகே பிரதர்,
0: பாடுங்க.
1: ஓகே பிரதர், நான் பாடுறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? குரல் ஒரு நல்லா இருக்கு போல தெரியும்.
0: ஆமா, நேத்தியை விட இன்றைக்கு நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு. ஆமேன் ஆமேன். ஓகே சகோதரியும் வந்துருவா. நான் பாடுறேன் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன்,

உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன், உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன் உன்

0: இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி.
1: நன்றி,
0: கொஞ்சம் கிரால் குதிக்குது.
1: நன்றி, நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே.

0: அதிசயம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. ரீட்டம்மா.
1: ரீட்டம்மா சொல்லுங்க.
2: அப்படி இருக்கிறீங்க,
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு உன்னத தேவனே என் ஜெயசுராஜனே.
1: உன்னத தேவனே
2: யுவத்தோட்டம். ஜசிந்தா அப்படி இருக்கிறா?
1: கொஞ்சம் பரவாயில்லையம்மா, இன்னும் சரியான முறையில இல்ல, பாப்போம். கத்தர் செய்வார். இவ்வளவு பேர் ஜெபிச்சிருக்கிறோம்.
2: தூரத்துல
1: இருக்கிறோம். நானும் அவன் தான், ஆண்டோரும் கூட இருக்கிறோம்.
2: அவ்வளவுதான். அவர்தான் கூட இருக்க போறதா வருதா?
1: ஆமென். அது ஒன்றே போதும். நன்றி அம்மா. உங்களோட பாட்டு எடுத்து வரணும்.
2: நன்றி.

0: கடவுள் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயோ? அப்படி அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் தான் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர் தன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார்.
1: நேரம் கிடையத்திலே 12:03 புதன்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறோம், மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது பாடலுக்கான நேரம், பாடுவதற்கான நேரம். இது திங்கள்லிருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக்கொண்டும் வருகின்றேன். ஆனாலும் பாடுறதுக்கு மக்கள் அநேகர் முன் வருவதில்லை. உங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த பாடல் பாட அழைக்கிறோம். இது ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நேரம், பாடல் வழியாக, இசை மூலமாக. இதன் மூலமாக அநேக கர்த்தரை அறியாத மக்கள் ஆண்டவர் தொடக்கூடும், சந்திக்கக்கூடும். எனவே நீங்கள் தயங்காமல் கர்த்தருக்கண்டு நற்செய்தி அறிவிக்கணும் என்ற ஒரு மன வாஞ்சை விருப்பம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் பாடல் பதிவுகளையும் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றேன்.
0: அப்படியானால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பது, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னோடு ஒட்டியிருக்கும் பாவங்கள் தான். உன் பாவத்தை விட்டுவிடு, அதை விட்டு விலகு. இயேசு உன் வாழ்வை மாற்றிவிடு.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கிடைத்தலே 12:10 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அநேக மக்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கன்னடிய மண்ணிலிருந்து ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய எமது நிகழ்ச்சி கேட்டு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகவும் 16:23 பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வசனம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மிக இலகுவான ஒரு பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் எந்த விதத்திலுமே இந்த பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அத்தோடு அந்த இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஒரு கிட்டத்தட்ட 1:30 நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மதிய நேரத்திலே, கனடிய நேரம் 12:30 ஆரம்பமாகிறது. 1 வரைக்கும் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே கலந்து சிறப்பித்து கர்த்தரை உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். அழையுங்கள். 6433385596

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதா? வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கலையத்திலே 12:22, புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சில விருப்ப பாடல்களை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு பிடித்தமான பாடலை சர்வீஸ் செய்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு அன்பு உறவுகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக சோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ சோதரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் லண்டன்லேருந்து சகோதரி கொன்சி அவர்கள். அடுத்த நேர் விருப்ப பாடலில் கேட்க இருப்பது இன்னும் ஒரு பாடல். அதுக்கு முன்பதாக ஒரு அழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் பவளமம்மா. இப்பதான் நான் வந்து சென்று போட்டு குளிச்சேன்.
0: சரி, பாட போறீங்களா? வணக்கம் அம்மா. உங்களோட போன் சரியா கேட்க இல்லையம்மா, தெளிவா வாங்கி கிட்ட வச்சு பேசுங்க. ஓ, பாடுங்கம்மா. பாடுங்கோ.
1: கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நீ சரிந்த தம்மின் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எதினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எதினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது.
0: நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் கலையத்தில் 12:29 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து விருப்ப பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கிறார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலே தனக்கு மிக பிடித்தமான பாடல். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ சௌரிக்காக அந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்திருந்தார்கள் அருமையான சகோதரி. ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கோம். இந்த பாடலை எங்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதுவோ பாஸ்டர் பென்கர் விக்டருக்காக இந்த பாடல் வருகின்றது.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திங்கட்கிழமை 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 10 மணி ஆகிறது. இது செய்திக்கான நேரம். இன்றும் கூட எங்களோடு அருமையான பாஸ்டர் ராஜமணி ஐயா அவர்கள் ஆண்டோடைய வாழ்த்து எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கு ஆண்டோட கிருபையில.
1: இன்றைக்கு எப்படி இந்த ரிசப்ஷன் எல்லாம் ஓகே இருக்கா? டெலிஃபோன் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
2: தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மீண்டுமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, சங்கீதம் 3 நாம் படிக்கும் பொழுது 1-7 வசனங்கள் அந்த அதிகாரத்துல சொல்லிருக்கிறது. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நெருக்கத்தின் பாதையில, நெருக்கத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை நோக்கி அவன் பாடின விண்ணப்பம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நெருக்கத்தை, அவருக்கு என்ன நெருக்கம் அந்த நாட்கள் இருந்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து, இல்லையா, தன்னுடைய மகனுக்கு பயந்து அல்லது தன்னுடைய ஜீவனுக்கு உயிருக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. அவன் அரண்மனையை விட்டு, இல்லையா, அரண்மனையை விட்டு அவனுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை, மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. அது மட்டுமல்ல, நெருக்கம், நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். தேவனிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அவர் பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தேவனிடத்திலே தன்னுடைய மனக்குறையை அறிவிக்கிறார். மனக்குறை, தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களை பாருங்க, 3வது சங்கீதத்திலிருந்து முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறத அந்த படிக்கும் பொழுது, அவன் தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, மனக்குறைகளை, வேதனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள் என்பதாக. 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, என் மாத்துமாவுக்கு என்ன இல்ல, விடுதலை கிடையாது என்று சொல்லுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புறவரும் பெருகி இருக்கிறாங்க, என்னை குறித்து பேசுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள் என்று தேவனிடத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்? தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், தன்னுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை, இந்த விண்ணப்பத்தை தேவனிடத்துல ஏறெடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் அநேகராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்களும் என்ன செய்யலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்களும் கூட என்ன செய்யலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு, உங்களுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல வந்து நீங்கள் குடியேறி

0: இருக்கலாம், உங்களுடைய வீடுகளை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய உறவுகளை விட்டுட்டு கூட நீங்க வந்திருக்கலாம். அதன் மத்தியிலையும் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான நெருக்கம் இருக்கிறது, ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான காயங்கள் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் வந்து தங்கி இருக்கிற தேசத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். இதன் நிமித்தமாக உங்களுடைய இருதயங்கள் கலங்கி போய் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நெருக்கத்தின் பாதையிலும் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் ஏற்பட்டால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மூன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனத்தை பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், என்னுடைய மகனே என்னை துரத்தி கொண்டிருக்கிறான் உண்மைதான், எனக்கு உயிர் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மைதான், எனக்கு விரோதமா பேசுகிற மக்கள் இருக்கிறது உண்மைதான், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிற நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், நீர் என்னை உயர்த்துவீர் என்பதை பக்தனாகிய தாவீது தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது எந்த மனிதனும் கலங்கி போய்வான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிற, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை தப்பு வைக்கிற, விடுவிக்கிற, பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் ஒருவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரச்சனமாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் உண்மைதான், உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறது உண்மைதான், ஒருவேளை சரீரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயிரை பறித்து கொண்டு போகிற அளவுக்கு வியாதிகள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நீரன் கேடகமும் நீரன் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர் என்று பக்தனாகிய தாவீது பாடின, விண்ணப்பம் பண்ணின தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான்காவது வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான். பாருங்களையா, இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய காதுகள் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய காதுகள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களிடத்தில் அல்ல, உறவினிடத்தில் அல்ல, ராஜாக்களிடத்தில் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்தான் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவியம் எடுத்து நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய நெருக்கங்களில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவரும் தப்பு வைக்கிறவருமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீதினுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பாருங்க. இரண்டாவது பாருங்க, துன்ப நேரத்திலும் அவன் தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்கிறார், பாருங்க, நீரன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நீரன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லுகிறான். ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை நீங்க அசைய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை படுக்கையில இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நித்திரை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், உங்க சரீரத்துல வேதனைகள் இருக்கலாம். ஆனாலும் நம்மை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பக்தனாகிய தாவீது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை தாவீது பாடி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை பாருங்க, இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் இதனால் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை சில போராட்டங்கள் இருக்கலாம், உறவுகளை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, இல்ல சொத்துக்களை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸை குறித்தோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கலாம், வில்லி சுனத்தினுடைய கட்டுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருக்கிறபடினால, ஒருவேளை உங்களுடைய விசா காரியங்களுக்காக, இல்லையா உங்களுடைய குடியுரிமை காரியங்களுக்காக, ஒருவேளை உங்களுடைய நீதிமன்றத்தில் உங்களுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம், இந்த நாட்டை விட்டு நம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ என்று சொல்லி கூட நீங்க திகைத்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் உங்களை தாங்குகிற, தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இந்த வீடு உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். ஆறாவது வசனத்தை பாருங்க, சங்கீதம் 3 ஆறாவது வசனத்தை பாருங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆம் பிரிய மாணவர்களே, நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் செய்கிற, உங்களுக்காக அரசாங்கத்தில மனிதர்களிடத்துல ராஜாக்களிடத்துல பேசுகிற தேவன் ஒருவர் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்காக அரசாங்கத்தையே மாற்றுவதற்கும் தேவன் உண்மையுள்ளவர். சட்டங்களை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக எதையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னால், கண்மனையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண தேவனால் கூடும் என்று சொன்னால், வனாந்தரத்திலே காடைகளை குவிப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னால், கசப்பான நீரை மதுரமாக மாற்றுவதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு எம்மாத்திரம் பிரியமானவர்களே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக இருக்கிறது பிரியமானவர்களே. 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், என் பகைஞர்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். அவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பின மக்களை என்னை தகர்த்து போட்டீர். எனக்கு விரோதமாக எழும்பின பிரச்சனைகளை நீர் தகர்த்து போட்டீர் அப்படி என்பதாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை முடித்து வைக்கிற தேவன் ஒருவர் வந்திருக்கிறார். விசா பிரச்சனையா, உங்களுடைய வேலையில பிரச்சனையா, அல்லது நல்ல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மனிதர்கள் அல்ல, மனிதனை நம்புவதை பார்க்கணும். தேவன் பேரில் பற்றுதலாம் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்கிறது, இல்லையா? மாம்சமானதை தன் புயவளமாக பற்றி கொண்டு கர்த்தரை விட்டு இருதய விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து கொள்ளாதிருங்கள். ஒரு நாளும் நம்பிக்கை, உங்களுடைய சுயமான நம்பிக்கையை சார்ந்து கொள்ளாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து நிற்பதற்கு, நடப்பதற்கு, வாழ்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும் பிரியமானவர்களே. தொழில் செய்து கொண்டிருந்த தொழில ஒரு விடுதலை கிடைக்கும் பிரியமானவர்களே. எப்பேற்பட்ட இருளினுடைய போராட்டங்கள் ஆனாலும், பில்லி சூழ்நிலைகள் ஆனாலும், நம்முடைய ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய போராட்டத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய விரோதிகளுக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக, பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கும் உங்களுடைய இந்த தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆம் பிரியமான, இந்த நாள் உங்களுடைய விடுதலை நாளாக இருக்க போறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்க போகிறது பிரியமானவர்களே. எந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருந்தாலும், எந்த காரியத்திற்காக மனிதர்களுடைய கரங்களை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் நோக்கி பார்க்க வேண்டிய தேவன் ஒருவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆமென். ஆம் பிரியமானவர்கள், அந்த வசனத்தினுடைய, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களை. ஆம் பிரியமான, அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம் பிரியமானவர்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதே அவனுடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாத்த தேவன், தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய சத்துருக்களுடைய கைகளுக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதர்களுக்கு தப்புவித்த தேவன், இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வில்லி சூனியத்தினுடைய கட்டுகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும் மூழ்கிக் கொண்டிருக்கிற அவருடைய வீடுகளை ஆண்டவர் மீட்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நிய தேசத்தில் பிள்ளைகள் ஆண்டவர் குடியுரிமை பிரச்சனைக்காக ஆண்டவர் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சாதகமான பதிலை தயவை ஒத்தாசையை நீர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக ராஜ்யத்தையும் ராஜ்யத்தினுடைய சட்டங்களையும் ராஜாக்களையும் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரியானவன் பலன் கொள்ளாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு பயப்படாமல் இருக்கும்படிக்கு நீர் துணை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: நம்முடைய
0: பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஊழியத்தை செய்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து, அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து, அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா நெருக்கத்திலும்
1: ஆவிக்குரிய செய்தி இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ப்பிக்கிறதுக்கான ஒரு செய்தியாக இன்றைய நாள்ல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். வருகின்ற ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக, இலங்கையில் செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமென், ஆமென்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழிச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தீ நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் Vast lines of gloves, மற்றும் home furnace filters என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். Infinity Glove and Safety, 380 Finchdene Square, Unit 13, Scarborough, Finch and Finchdene, சந்திப்பில் 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 10:19 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 10:25 நிமிடம், 10:30 மணிக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கின்றார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த கடுமையான வியாதி தொற்று நிறைந்த காலங்களில் யாரிடத்திலும் கேட்கக்கூடாத கேள்விதான் இது, நல்லா இருக்கீங்களா பிரதர் என்று நாம் கேட்க முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொற்றினாலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாடுகிற மக்கள் ஒரு அதைவிட பெருங்கூட்டமாக இருக்கின்றார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நடுவிலே மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய மக்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் போதுமானவராக, நன்மை செய்கிறவராக, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நம்மோடு வாழ்ந்த மக்கள், நாம் அறிந்த அநேக சிநேகிதர்கள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பணியாற்றியவர்கள், இவர்களில சிலரை நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. காரணம், தொற்றினாலே பாதிக்கப்பட்டு காலத்துக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். சில நேரங்களில் இந்த தொற்றுக்காக மாத்திரமல்ல, விபத்தும் நாச மோசமும் திடீரென்று வருகிற அந்த சாவு மனிதனுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதன் இந்த பூமியை விட்டு விடைபெறுகிறான் மிக எளிதாக. ஆனால் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்துடன் நலமுடன் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள். ஒரு வியாதியில, ஒரு விபத்துல யாராவது மரித்து போனா என்ன பாவம் செஞ்சானோ மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன். தயவு செய்து அப்படி நினையாதிருங்கள். மரணம் எந்த ரூபத்திலும் மனிதனுக்கு வரலாம். அது இயற்கை மரணம் வந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம், செயற்கையா ஒண்ணு நடந்தா அது சாபம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஸோ இந்த தொற்று காலங்களிலே மரித்து போனவர்கள் குற்றம் செய்து விட்டார்களாகவே மரித்து போனார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறோம், ஆகவே நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்று நான் நினைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை தான். வேறு ஒன்றும் அதற்கு காரணம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால், இரக்கத்தினால் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். தேவனுடைய அந்த பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்கிறோம். வழக்கம்போல் வேதாகமத்தில் இருந்து ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களோடு இன்றைய வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற, கவனித்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக, முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கிற அனைவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம்தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். அதைத்தான் சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏவுகிறார். நாட்களை நன்மையாக போக்குவார்கள். நம்முடைய ஆயுசு காலங்கள் எவ்வளவு என்பது அல்ல முக்கியம். தீர்க்காயுசோட வாழ்ந்தாருங்க. ஆயுசு காலம் 70, பிளத்தின் மீதல் 80, நரைவயது, நிறைவயது, முதிர்வயது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 100 வரைக்கும் வாழணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் வாழ்ந்து நம்ம நீடிச்சு வாழ்றது பெரிய விஷயம் இல்லை. வாழுகிற காலங்களிலே நாம் நன்மையாக வாழ்கிறோமா, நன்மையை அனுபவித்து வாழ்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆவி 100 பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, நீண்ட காலம் அவன் வாழ்ந்தால் என்ன, அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடக்கவங்க தான் ஆசீர்வாதமா நன்றாய் இருக்கிறார்கள், அவர்கள்தான் நன்றாய் இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அவருக்கு பயந்து அவர் சொல்படி கேட்டு அவருக்கு அடங்கி வாழ்கிற ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்தில் சிறப்பானவனாக இருக்கிறான். ஒருவேளை அவன் பணம் குன்றியவனாக, ஐஸ்வர்யம் குன்றியவனாக இருக்கலாம், ஆள்பலம் ஜனபலம் குன்றியவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச காலத்தில் அவன் நன்மையை அனுபவிக்கக்கூடியவனாக வாழ வேண்டும். எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்து நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய வாக்கு தத்தம், உங்கள் நாட்களை நன்மையாக நீங்கள் போக்குவீர்கள், உங்களுடைய ஜீவிய காலம் மிகுந்த நன்மையுள்ள காலமாக இருக்கும், நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை நன்மையானதாக நிறைவு பெறும், என்னுடைய நாட்களை நன்மையானதாக நான் போக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சில வேத கதாபாத்திரங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களில எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் தருகிற நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும், அந்த நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அதை நாம் எப்போது மனதில் வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனங்களை பிடித்து கொண்டவர்களாக நாம் முன்னேறுவோம். முதலாவது நான் யாக்கோபை எடுத்துக்கொள்கிறேன். யாக்கோபுக்கு ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனம் இருந்தது, ஒரு வெளிப்பாடு அவனுடைய தாயின் வழியாக அவனுக்கு கிடைத்தது. இளையவன் தான் யாக்கோபு, ஆனால் அவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. என்னை குறித்து என் தாயின் இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார், என் தகப்பன் இப்படி ஒரு நல் வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவன் அந்த காலம் வருகிற வரைக்கும் அடங்கி இருந்தான். அவரை சேவித்தான், அவசரப்படல, அவரையே சேவித்தான். விக்கிரகங்களுக்கு எதிரானவனாக இருந்தான். தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய தேசத்தை விட்டு வெகு தூரம் சென்ற போது அங்கே அவனுடைய மாமன், தாய் மாமன் லாபான் விக்கிரக வணக்கம் செய்யக்கூடியவன் தான், ஆனால் இவனுடைய மனசுல தேவனை தான் சேவிக்கணும், தேவனை தான் ஆராதிக்கணும், ஆராதனைக்குரியவர் நம்முடைய யெகோவா தேவன் தான், சர்வவல்லமையுள்ள தேவன் தான் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கால வரைக்கும் அடங்கி தேவாதி தேவனை சேவித்தான். இதனால் என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனுக்கு மிகுந்த நன்மைகளை செய்தார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆதியாகம புத்தகம் 32:9 வசனத்தில் இப்படி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொன்னார். நன்மை செய்வேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே அத்தியாயத்திலே மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 வசனம், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்பணுவேன் என்று சொன்னீரே என்றான். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு. யாக்கோபு இந்த ஒரு நன்மையை அனுபவிப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை சுதந்திரிப்பதற்காக வெகு காலம் தேவனுடைய திட்டத்தின்படி அடங்கி இருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய இல்லத்தில் இருக்கும் போதும், தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்திற்கு வந்த போதும் கூட, அங்கே தேவனுடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகின்ற அந்த காலம் வருகிற வரை அவன் அடங்கி தேவனை சேவித்தான். ஆகவே பின் நாட்களிலே யாக்கோபு நன்மையினால் நிரம்பி இருக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றை வரைக்கும் யாக்கோபினுடைய சந்ததிகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாயிருக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் பின்னாட்களில் வருகிற காலங்களில் எல்லாரும் தன்னை வணங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அதிகாரம் உள்ள நிலையில நான் இருப்பேன் என்பதை சொப்பனத்தின் ஊடாக கர்த்தர் அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆகவே சின்ன வயசுலேயே அதுல ரொம்ப கான்பிடென்டா இருந்தான் யோசேப்பு. அந்த காலம் வருகிற வரை, அதாவது எப்படி யாக்கோபுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கொடுத்து அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த மனுஷன் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டானோ, அதுபோலவே யோசேப்புக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கிடைத்தது என்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்கிறதப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் யோசேப்பு குறித்து பேசினார். ஆகவே யோசேப்பு இதை மனதிலேயே வைத்திருந்தான். இந்த காலங்கள் நிறைவேறுவதற்குள்ளாக அவனுக்கு வந்த சங்கடங்கள், அவனுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. சங்கீதம் 105:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வசனம் அவனை புடமிட்டது, கர்த்தருடைய அந்த வசனம் அவனை புடமிட்டது. சோதனை, உபத்திரவம் இவைகளை கடந்து வந்தான். பாருங்க, சொந்த சகோதரர்களே அவனை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். குழியில தூக்கி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம், அவன் செத்து மடியட்டும் என்று நினைச்சாங்க. வியாபாரிகளிடத்தில் விற்று போடலாம் என்று யோசித்து அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து வியாபார இடத்துல விட்டு போட்டார்கள். அங்க அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறான் அடிமையாக. போத்திபார் விலைக்கு எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த வீட்டு காரியங்கள் அத்தனையும் அவன் கையில கொடுத்துட்டு அவன் ஃப்ரீயா இருந்தான். ஆனா அங்க அபாண்டமான ஒரு பழிச்சொல், கல்லடிப்பட்டா கூட தாங்கிடலாம், சொல்லடிப்பட்டா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்குல, அந்த மாதிரி சொல்லடியை தாங்கிக்க முடியல. அவனால ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலை இருக்கக்கூடிய தலைவனுடைய பார்வையில் அவனுக்கு தயை கிடைச்சது. இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த தரிசனம் நிறைவேறுகிறவரை, சொப்பனம் நிறைவேறுகிறவரை அவன் தேவனாய் கர்த்தரை சேவித்தான், ஆண்டவரை சேவித்தான், அவருக்கு தேவனுக்கு அடங்கி இருந்தான், அவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் அது நிறைவேறுகிற வரைக்கும் அடங்கி நடந்தான். நாட்கள் சென்றது, அவன் தேவ பயத்தை குறித்து மிக அக்கறையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன்னை பார்க்கிறார், தன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்தார். ஆம், ராஜாவினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் மற்ற அந்த ஆய்வாளர்களும் அறிவாளிகளும் ஒன்னும் செய்ய கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாடபுத்திரன்காரன் ஞாபகம் வருது, ஐயோ யோசேப்பு ஒன்னு இருக்கிறான் அல்லவா சிறைச்சாலையில என்று அவன் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கான சரியான அர்த்தத்தை அவன் சொன்னபோது நிலைமை தலைகளாய் மாறியது. ஆண்டவர் சொன்னபடி அநேகருடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறினார். அடங்கி அவர் சேவித்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையில வந்த நன்மை என்ன? ஏராளமான நன்மைகள். அதுல நாம் 50:20 ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சு நினைச்சீங்கப்பா, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அடங்கி தேவனை சேவித்தவன், அவசரப்படல. சின்ன வயசுல உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, சின்ன வயசுல உனக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது, அந்த அந்த நோக்கம் திட்டத்தினுடைய வாழ்க்கையை நிறைவேறுகிற வரைக்கும் அவன் மிக கவனமாக பொறுமையாக பல உபத்திரவங்களை பிரச்சனைகளை கடந்து தேவனாய் கர்த்தரை சேவித்தான். அவருக்கு பயப்படுகிற பயத்திலே உண்மையாயிருந்தான். நாட்கள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் ராஜாவை போல வைத்தார். சமஸ்த எகிப்திற்கும் அவன் ராஜாவாக இருந்தான். எகிப்துக்கு மாத்திரமல்ல, அண்டை நாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக, போஷிக்கிறவனாக, ஜீவரட்சணை பண்ணக்கூடியவனாக தேவனாய் கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். அவ்வளவு பெரிய நன்மை உடையவனாக மாறினான். உங்க வாழ்நாடெல்லாம் நன்மையினால் இந்த நாட்களை போக்குவீர்கள். உங்க வாழ்க்கையில துன்பத்தை கண்ட வசங்களுக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்டுவார். ஏற்கனவே நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், அவைகளுக்கு சரியாக தேவன் நன்மையை சரி கட்டக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. மூன்றாவதாக, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 2 பேரோ 3 பேரோ இருக்கலாம், அவர்கள் மருத்துவச்சிகள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மருத்துவச்சிகள். இந்த மருத்துவச்சிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த எகிப்திய பெண்மணிகள் மிக கவனமாக இருந்தார்கள். அவளுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்க்கையில பார்வோனுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றலைன்னு சொன்னா என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தேவனுடைய விருப்பம் என்னது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை கண்டுபிடிச்சு, அவர் பேருதான் எகிப்திய பெண்மணிகள், ஆனால் அவர்கள் தேவனாகி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக அவங்க பயந்து நடந்தார்கள் இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், சேவித்தார்கள் என்ற பொருள் அங்கே வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாக நடுக்கத்தோடு பயந்து வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பினார். யாத்திராம்பு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இந்த மருத்துவச்சிகளுடைய லைஃப்ல அவர்களுடைய ஜீவிதம் நன்மையாக போச்சு. அவருடைய வாழ்க்கை நன்மையால் போக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்து, அவரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தியனுடைய பிரஜைகள் தான், எகிப்தனுடைய வாரிசுகள் தான், எகிப்திய பார்வோன் மன்னனுடைய வாரிசுகள் தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு, அவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டு, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அதனாலதான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ, அவன் யாராயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நன்மை கிருபையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், நன்மையால நான் நிரப்புவேன்லாம் சொல்றார் ஆண்டவர். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை வழிபடுகிற பிள்ளைகள், அவரையே உயர்த்துகிற மக்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நன்மையாக அவர்களை நிரப்புகிறார். ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு வாசிக்கிறோம் சங்கீதம் 31:19. நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது, அடங்கி அவரை சேவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நன்மையால் முடிகிறது. வாழ்க்கை கர்த்தர் நன்மையினாலே நிரப்பி இவர் ஆசீர்வதிக்கிறார். 4வதாக தாவீதை குறித்து நாம் சொல்லலாம். தாவீதுக்கு தெரியும், இனோஸ் நான் வந்து ஒரு காலத்தில் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறேன் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் தாவீது அதற்காக அவசரப்படவில்லை. தேவனுடைய நேரம் வருகிற வரைக்கும், தேவனுடைய காலம் வருகிற வரைக்கும் அவன் மிகவும் அடங்கி நடந்தான், ரொம்ப கவனமாய் இருந்தான். தேவனுடைய அந்த நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தான். எத்தனையோ முறை சவுளை கொன்று போடுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்ததாக வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்த துணியவில்லை. என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த கால நிர்ணயத்தை அவன் கவனித்தான். அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு கீழே அடங்கி நடந்தான். ஆகவே சத்துருவாய் நின்று கொண்டிருந்த சவுல் கூட அவனை ஆசீர்வதிக்கும் போது, நீ நன்மை அடைவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். 1 சாமுவேல் புத்தகம் 24:17-19 வசனங்களை பாருங்க. சவுளே சொல்லுகிறான், உனக்கு நன்மை உண்டாகும்பா, உன் வாழ்நாளெல்லாம் நன்மையா இருப்ப, உங்க ஜீவிதத்தில் நன்மை கிடைக்கும்னு சொல்லி மனதார சத்துரு தாவீதை ஆசீர்வதிக்கிறான். சவுல் இவ்வளவு தாவீதை கொலை செய்யும்படி வந்தவன் தான், இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறான். மனதார ஆசீர்வதித்து அவன் கடந்து போகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது தேவனுடைய திட்டம் இருக்கும் என்றால் அது வரைக்கும் அடங்கி சேவிக்கிறவன். சீமேய ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருங்க ஆண்டவனே, இவனை வெட்டி போடுறது, நாயை வெட்டி போட்டுறேங்கிறான் அபிஷாய் அப்படின்றவன். ஆனா தாவீது இல்லை இல்லை, அதை செய்ய வேண்டாம். ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக அவர் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை சரி கட்டலாம் அல்லவா, அதனால அமைதியை விட்டுருங்க, போராட வேண்டாம் என்று அங்கே அவர் அமைதியா போகிறார். தனக்கு பிதாவாகி தேவன் குறித்து வைத்திருந்த கால வரைக்கும் அடங்கி தேவனை சேவித்த தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மையை அவன் கண்டுபிடித்தான். 4வதாக நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புருஷன் தேவன் நியமித்திருக்கிற கால வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ற விஷயத்துல பொறுமையா இருந்துட்டானா, அவன் நன்மையான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பான், நன்மையான ஒரு பெண்ணை பார்ப்பான், நன்மையான ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பார். இப்படித்தான் 40 வயது வரைக்கும் ஈசாக்கு காத்திருந்தான். அவ்வளவுலாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருந்த இந்த காலத்தில் என்ன ஆகுது, அந்த காலத்தில் இருக்க முடிஞ்சதுன்னா 50 நாட்கள் அதிகம். 40 இயர்ஸ் வரைக்கும் ஹி வெயிட்டட். ரெபேக்காவை கத்தர் கொண்டு வந்தார். ரெபேக்கா வந்து ஒரு அற்புதமான பெண்மணி, ஒரு மனைவி. பாருங்க அவனுடைய தகப்பனை பாருங்க, அவனுக்கு 3 மனைவிகள். ஆனா ஈசாக்கு மிகவும் கண்ணியத்துக்குரியவனா இருந்தான். காரணம், புத்திசாலியான மனைவி, அன்புள்ள மனைவி, சௌந்தரியமானவள், தன் தாயை போல தன்னுடைய மனைவியை நேசித்தான். நன்மையான ஒரு பெண்மணியை அவர் பார்த்தார். இந்த உலகத்துல நன்மையான மனசை சந்தோஷப்படுத்துகிற குணத்தை குணத்தை புரிந்து கொண்டு நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற ஒரு இல்லத்தரசியை கண்டுபிடிப்பது மிக கடினம். என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, கத்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிற கால வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் அவசரப்பட்டு தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கை துணைவரை தெரிந்து எடுக்கிறார்கள். மேலை நாடுகளிலே சரி, இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிறபடி ஒரு பெண்ணை நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அடங்கி நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும். அந்த நாள் வரைக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா என்ற அருமையான முன்னாள் முதலமைச்சர் இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஒரு தேசத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, வாட் இஸ் டிஃபரன்ட் பிட்வீன் கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் என்று கேட்டாங்க. கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட், ஒரு மோசமான பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா பினிஷ்ட், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோடு அந்த நல்ல பெண் பார்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்லி பினிஷ்ட் என்று சொல்லி முடித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நல்ல பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் அதை நிறைவடைகிறது அவனுடைய வாழ்க்கை. இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறான், மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான். கத்தர் வச்சிருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர். நான் ஆண் பெண்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல ஒரு மணமகனை கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் அடங்கி தேவனை சேவித்து தேவனை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அந்த நன்மையானதை நீங்கள் காண்பீர்கள். காணும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரை அடங்கி சேவிக்கணும். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, பதில் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் காத்துருங்க. அப்படி காத்திருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல சிறப்பானதை கர்த்தர் கொடுப்பார். மத்தேயு 7:7 வசனத்துல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அது சொல்லிட்டே வரும்போது கீழே சொல்றாரு, எந்த தகப்பனாவது தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வோருக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு அவரை அடங்கி சேவிக்க துவங்குகிறானோ அவன் லைஃப்ல தி பெஸ்ட் என்னவோ சிறந்தது என்னவோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், சிறப்பானதை கொடுக்கிறார். அவசரப்பட்டோம்னு சொன்னா குறைவுள்ளதையும் நம்முடைய லைஃப்ல திருப்திகரமானதாக இருக்க முடியாத விஷயத்தையும் கர்த்தர் அனுமதித்து விடுவார். நீங்க அவர் முழுமையாய் செய்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கி அவரை சேவித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நன்மையானதை உங்களுடைய கண்கள் காணும், சிறந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள், நன்மையானதை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக விடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நாள் ஒன்று வரும். அப்பொழுது நீங்கள் நினைப்பதை விட, விரும்புவதை விட, யோசிப்பதை விட, ஆசிப்பதை விட நன்மையானதை நீங்கள் காணவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வதாக, நன்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாக போகணும்னு சொன்னா, உங்களுடைய ஜீவித காலம் நன்மையா இருக்கணும்னு சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அது தேவனுக்கு அடங்கி அவரை சேவிக்கிறது மாதிரி. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் என்னை கேட்டால் அந்த உலகத்தில் முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் தான். எபேசியர் புஸ்தகம் 6:1-2 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆயுசு காலம் நன்மையா இருக்கணும்னா, உன் ஜீவித காலம்லாம் நன்மையா இருக்கணும்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, அவர் சொல்றபடி கேளு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு காலம்லாம் நன்மையை அனுபவிப்ப அப்படின்னு பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்போஸ்தலன் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பு தெய்வ மக்களே, தேவனுடைய அந்த நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம எதை செய்யணும்னு சொன்னா, அவருக்கு அடங்கி அவரை சேவிக்கிற போது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காலம் நமக்கென்று வைத்திருக்கிற காலம் வருகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரே சார்ந்து நாம் ஜீவிக்கின்ற போது சிறந்ததை நாம் அனுபவிப்போம். இப்ப இந்த உலகத்தில் எல்லாருமே உடனடி உலகம், உடனடியே எல்லாம் நடக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உடனுக்கு உடன் தெரியணும். இப்போ லாட்டி சீட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு 20 முன்பதாக பார்த்தீங்கன்னா உடனடி லாட்டின்னு வச்சிருப்பாங்க. லாட்டி சீட்டை வாங்கி சுரண்டணும்னா நமக்கு பரிசு விழுந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். உடனே ரிசல்ட் வேணும். இப்ப எல்லாமே சாப்பாடெல்லாம் உடனடி தான், உடனடி காஃபி வந்துருச்சு, உடனடி புட்டு மாவு வந்துருச்சு, எல்லாமே ஈட்டபிள் திங்ஸ் எல்லாம் உடனடியாக இம்மிடியட்டா நாம் அதை சாப்பிட முடியும். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஒரு இளநி தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அதுக்கு டின் வச்சிருக்கிறான், அதை எடுத்து குடிக்கலாம். நம்ம எல்லாம் உடனடியாக இந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வேகமா இந்த உலகத்தை ஓட்டத்தை நிறைவு செஞ்சிடறான் மனுஷன். ஆனா தெய்வத்தினுடைய நிலையான ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க காத்திருங்க, அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை நித்தியமா நிரந்தரமா நம்மோட இருக்கும், அதுல எந்த குறைவும் வந்துடாது. ஆகவே உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு முழுமையான நிறைவான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் அடங்கியவரை சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக போக்குவீர்கள், உங்கள் நாட்களை நீங்கள் நன்மையாக போக்குவீர்கள். இந்த நாளிலே தீமையோடு, துன்பத்தோடு, வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, இந்த நாளிலும் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமை, இந்த போராட்டம், கஷ்டம் விலகணும், எனக்கு கர்த்தர் நன்மையை செய்யணும்னு சொன்னா நீ அவரை நோக்கி பாருங்க. நான் உமக்கு அஞ்சு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு அடங்கியுமே சேவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய நீங்க செழிப்பாக்குங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நன்மையால் நிரப்புவார். ஜபம் செய்வோம். நேசிக்கிறேங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய அருமையான தருணத்திற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமை தான் எங்க வாழ்க்கை தொடருது, நன்மையை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுற பிள்ளைங்களுடைய ஜீவிதத்துல இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யும். இந்த மாதத்திலே ஒரு மாற்றம் நடக்கட்டும். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையிலிருந்தும் உடைய பிள்ளைகள் விடுதலையாகி வெற்றியோடு, ஜெயத்தோடு, சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தாவே அடுத்தடுத்த வருடங்களை சந்திக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி.

0: வணக்கம் வசந்தன்.
1: வணக்கம் வணக்கம். நான் அடிச்சனா நான் வேற ஏதோ அங்கால வவுனியாவே ஏதோ பக்கம் போயிட்டேராக்கம் அலுவலா நிற்கிறேன்டர்.
0: அப்படியா, சரி. அப்ப நான் நாளைக்கு
1: நான் அவரை கால் பண்ணின உடனே நான் உங்களுக்கு நீங்கள் இருப்பீங்களா?
0: எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: ஓ, டெக்ஸ்ட் ஒன்று பண்ணிட்டு.

0: நான் உங்களுக்கு இப்ப நீங்க ரேடியோலாம் இருந்துக்கிறீங்க, நான் நிச்சயம் நினைச்சிட்டு பார்க்க வேண்டும், பரவாயில்ல. அவர் கிடைச்சோன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: டெக்ஸ்ட் பண்ற.
0: நன்றி ஐயா.
1: ஓகே ஓகே ஓகே.

0: நேரம் கலைந்தரை 11:05 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 11:12 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

நேரம் கலையத்திலே 11:21, 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை நீங்கள் பதிவு செய்கின்ற நேரம் எல்லாவற்றுக்குமாக நீங்கள் நமது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது பாடல்களை எங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 11:25, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம். 6 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் பாடலாம், பாடல்களை பதிவு செய்யலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம்.
0: யார் யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
1: கிளிநொச்சியிலிருந்து அருண் கதைக்கிறேன்.
0: அருண், ஓகே. உங்களோட அக்கா வந்துட்டாவா அங்கே உங்களோட வீட்டுக்கு?
1: ஓ,
0: இப்போ நீதிமொழிகள் வாசித்த பின்பால் தான் உங்களுக்கான பாடுற நேரம். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீதிமொழியில் வாசிங்க. 30 இன்றைக்கு 30 அதிகாரத்தை வாசிங்க.
2: யாக்கோபின் குமாரனாகிய ஆசோர் என்னும் புருஷன் இத்தேலியாளுக்கு வசனித்து இத்தேலியாளுக்கும் ஊகாளுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களானவன. மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன். மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கில்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தினால் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவனுடைய நாமம் என்ன? அவர் மனுஷர்குமாருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மறைக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பினாலும் என்னை தூரப்படுத்தும். தரித்திரரையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் என்று சொல்லாத படிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே. அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரம் உண்டு. தாங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரம் உண்டு. வேறொரு சந்ததியாரம் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களைகளை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத மூன்றும் போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கட்டும், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும், போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு. என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலின் கற்பலினுடைய வழியும், ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விவஸ்தாசிரியனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்றும் தன் வாயை துடைத்தும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம் போயினத்தினால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படாதவர்களுமாயிருந்து புருஷனுக்கும் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரியின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே பூமியின் சிறுமையானவளுமாயிருந்து மகா ஞானம் உள்ளவைகள் நான்கும் உண்டு. அவையாவன அற்பமான ஜெத்துக்களின் ஜெத்துக்களாயிருந்தும் கோடைக்காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இரும்பும், சத்துவமற்ற ஜெத்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோன்றி வைக்கும் குளிமுசல்களுக்கும், ராயா இல்லாதிருந்தும் பவிஞ்சு பவிஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வழியை பின்னி அரசார் அரமனையில் இருந்து சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நாடுகிறவைகள் மூன்றுமுண்டு. வினோத நடையும் உள்ளவைகளும் நாளும் உண்டு. அவையாவன மிருகங்களின் சௌகரியமாயிருந்து ஒன்றுக்கும் பிணையாத படியுமாய் சிங்கமே, போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கெடாவும் ஒருவருக்கு எதிர்க்க கூடாத ராஜாவுமே, நீ மீட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தைகளுமானவனாய் இருந்தவனாய் கையிலே வாயையும் மூடு. பாலை கடைந்தால் வெண்ணியை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்.
0: ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. யார் பரந்தன்ல, அதாவது இலங்கை பரந்தன்ல இருந்து இந்த நீதிமொழிகளை வாசித்தார்கள் அருமையான சோதரி. உங்களோட பேர் என்னம்மா?
2: தயந்தினி.
0: தயந்தினி, நன்றி தயந்தினி, வாழ்த்துக்கலமா. அன்று நாம ஒன்றே மயப்பட்டது, அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான பாடல் நேரம் ஆரம்பமாவது நீங்களும் ஆண்டுடைய ஒரு பாடலை இன்றைய நாளும் அண்ணனோட சேர்ந்து பாடலாமா? ஓகே, நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:36 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்தால் உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அதே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டோட நாமத்தை துதித்து செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கீர்த்தனம் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருந்தோம். இதோ இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் புதிதாக இலங்கை கிளிநொச்சி பரந்தன்லேருந்து சௌதரி அவர்கள், தமயந்தி அவர்கள் வேதாமத்தில் 30 அதிகாரத்தை நீதிமொழிகளை வாசித்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: பிரைஸ்டோடு இணைப்பு இருக்கிறீர்கள். யார் இருக்கிறீர்கள் இணைப்பில்? தயந்தினியா? பாடுவதற்கான நேரம் பாடுங்க.
2: தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி

அல்ல தாயின் கருவில் தோன்று முன்னே தாய் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போட

0: வினவர் கைவிட மாட்டா.
1: ஆமென். அருண், சிறப்பா பாடுனீர்கள், வாழ்த்துக்கள் அருண். நீங்க சேர்த்துல பாடுனீங்களா?
0: எந்த வரிய பாடுறது?
1: இல்ல இல்ல, சேர்த்துல வளமையா பாடுற பாடிக்கொண்டிருக்கீங்களோன்னு
0: கேட்டேன். ஓ, ஆராதனை செய்யறது தானே அந்த டைம்ல பாடுறது.
1: ஓகே, நல்ல சிறப்பாக அழகாக இனிமையான குரல், வாழ்த்துக்கள். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா இதே நேரத்தில்? மற்ற வேறு யாரும் கூட குடும்ப அங்கத்தினர் இருக்கணும்?
0: எங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கிறா, அம்மா பாடல் பாடு.
1: ஆ, அம்மாட்ட கொடுங்க.
2: எப்படி
1: இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கிறேன். நீங்க
1: நல்லா இருக்கு? உங்களோட பேர் என்னம்மா?
2: எனக்கு ஜெயலட்சுமி.
1: ஜெயலட்சுமி, பாடுங்கம்மா.
2: ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு

0: நன்றி சொல்லு உள்ளத்தோடு.
1: ஆமேன். பாடி முடிச்சோன்னா ஆமேன் சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு தெரியும். அழகா பாடினீங்களம்மா, வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. வேற யாரும் குடும்ப அங்கத்தினர் பாடுவதற்கு இருக்கிறார்கள்?
2: இல்ல இன்றைக்கு இல்ல.
1: ஓகே, நாளைக்கு வந்து பாடுங்க இதே நேரத்தில். உங்களுக்கு அந்நேரம் அழகா பாடினீர்கள். ஆமாம், அவங்களோடு இணைந்து இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து ஆண்டோருக்கு மகிமையாக பாடலை எடுத்து வந்தார்கள். வாழ்த்துக்கள். நேரம் கலையத்திலே 11:44. அழையங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிகா?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி, சுகமா இருக்கிறீங்களா?
0: சுகமா இருக்கிறோம் சகோதரி.
1: ஆமா ஆமா, சகோதரி என்ன செய்யறா?
0: சகோதரி இருக்கிறா? ஓகே, வந்து இருக்கிறா.
1: ஓகே, அடி பாந்திருமா.
0: ஆமா, அடுத்த வாரம் வருவாங்க.
1: சரியா? ஓகே,
0: ஆயத்தமாயிருங்க. பாட்டு பாட்டுக்கு ஆயத்தமாயிருங்க.
1: ஓகே, நான் பாடுறேன்.
0: ஓகே
1: ஓகே ஓகே. ஒருத்தரும் தகுப்பனே, ஒருத்தரும் நல்லா பாடிக்கணும் பிரதர். அந்த
0: இலங்கையிலிருந்து
1: நல்லா பாடுதுகளோ மோமோ, கேட்க ஆசையா இருக்குது. நல்லா பாடுதுக. ஓகே, நான் பாடுறேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
0: நன்றி சகோதரி,
1: நன்றி நன்றி சகோதரி, நன்றி. ஓகே,
0: நேரம் 11:48, திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அலைங்க 6437385596 என்ற இலக்கத்தில் எங்கள் பாடல் பதிவுகளையும் அதிலே செய்யலாம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னண்டை போன்ல வந்துட்டீங்கள் சரி பாடுங்கம்மா.
1: அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்ன தம்பி.

அதை தேடி நீயோடு ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் பெற வேண்டும் தப்பாமலே தமது ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் பெற வேண்டும் தப்பாமலே ஏதுவாட பிடிக்கப்பட்டவன் அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்பவுமே சொந்தமில்லை எல்லாம் ஏசு ஏசு ஏசு எல்லாம் ஏசு ஏசு ஏசு அந்தகாரையில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார் அந்தகாரையில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் ஏசுவால பிடிக்கப்பட்டவன் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்போமே சொல்ல

0: இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென்.
1: ஆமென். நன்றி அம்மா.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: நேரம் கரைத்திலே 11:53. நாங்கள் இணைந்திருக்கிறது உங்களுக்கான நேரத்திலே இன்று திங்கட்கிழமை காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அலையங்கள் 6473385 9625 இலக்கத்திலே அழைத்து ஆண்டோடை துதித்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் ரீட்டம்மா. எப்படி உங்களுக்கு சனி ஞாயிறு எல்லாம் எப்படி போச்சு?
1: சனிக்கிழமையா நாங்கள் பார்க்குக்கு போனோம். நாங்கள் சேச்சால
0: ஓகே.
1: நேற்று பேரப்பிள்ளையோட எல்லாம் சந்தோஷம் தான்.
0: சந்தோஷம், பேரப்பிள்ளையோட இருக்கிறதே ஒரு
1: அதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.
0: ஓகே, என்ன விருப்ப பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு ஐயா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
0: நம் இயேசு நல்லவர்,
1: ஜெபத்தோடதுடா, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார்.
0: ஓகேம்மா.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி அம்மா. அன்பு உறவுகளே, ஆலயங்கள் 4 2 5 3 0 0 0 8 0 2 இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச உறவுகள் நீங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம், பாடலாம், உங்கள் விருப்ப பாடலே கேட்கலாம். இப்படி அநேக வசதிகளை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு முன் வாருங்கள்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:03. திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ நம்மை அணுகாமல் முன்னும் பின்னும் நம்மளை சூழ்ந்து காப்பாற்றுவார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பெரிய அண்ணா? தோட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஓகே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை. ஆமா ஆமாம், நேற்று செய்தி கொடுக்கிறவருக்கு சுயினமா போச்சுது. ரெண்டு திரும்ப வந்த நீங்க வேற இல்ல, அது அங்க கரண்ட் இல்லாம போயிட்டது கோயம்புத்தூர்ல. நின்றுட்டு திரும்ப போட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் தான் திரும்ப கனெக்ட் பண்ணியாச்சு. ஓ பாடினும், பாடுங்க நீங்க. ஓகே எடுங்க. நேரம் கலையத்திலே 12:09 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பு. மறந்துடாதீர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த வானொலி இருக்கிறது. 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை. இந்த ஒலிபரப்பு காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்கு. பின்பதாக மறு ஒலிபரப்பை நாங்கள் போடுவோம். நீங்கள் இதை கேட்க தவறுகளுக்காக மீண்டும் நீங்கள் கேட்கலாம். ஆண்டோட நாமத்தை மேம்படுத்துங்கள். 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை எமது சேவை. எமது சேவை இப்பொழுது கனடாவில் க்ராஸ் கண்ட்ரியாக 2 IPTV சேனலில், இந்த சேனலில் எமது வானொலியும் எமது தொலைக்காட்சியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லேயும் எங்களோட தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய சபை ஊழியங்களை அதிலே நீங்கள் அறிவிக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம் நேர்களே. இது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
0: நம்மை காப்பாற்றுவார்,

0: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.
1: ஸ்தோத்ரம் பெரியண்ணா. ஆமா, வேதத்தோடு ஒப்பிட்ட கதை. கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றுவதற்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளைகளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி. அருமையான கவிதை. அதுக்கு பின்பதாக பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பின்பதாக கேட்கலாம். நீங்கள் இப்ப பாட போறீங்க. ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தி பாடுங்கள். நிழலில் தங்குவான். ஆமீன். பாடுங்கள்.

0: நன்றி நன்றி சகோதரன். மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல்.
1: இதுல எட்டு பல்லவி இருக்கு. நான் நாலு தான் படிக்கிறேன்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா பாடுங்க. அது சரணம் நாளைக்கு நாலு சரணத்தை பாடுங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இருக்கிற புரிந்துணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா, அல்லது இதே சாட்டு புகச்சில் வருங்களை நேரம் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து ஆண்டவர்களை துதித்து பாட இல்லையன்னு சொல்லுவார். மறுபடியும் எல்லோருக்கும் சரிசமமாக நேரத்தை பங்கிட்டு கொடுக்குறோம். அந்த நேரத்தை வீணாக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மோன்றியல்லிருந்து வாழ்த்துக்கள் பிரியண்ணா. நேரம் கலையத்திலே 12:16 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி நேரத்தை ஆதாயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் ஹரன்.
1: வணக்கம் கரண்.
0: எப்படி இருக்கிறீங்க ஹரன்?
1: அதிகமான வெப்பம் அவங்க சிவப்பு எச்சரிக்கை பத்திருக்காங்க. எங்க நாட்டுல இப்ப 30 கிராஸ்க்கு வந்து இப்ப எத்தனை மணி? இப்ப நார்மலா வந்து 6:30 ஆகுது பின்னரம்.
0: 30
1: இருந்தாலும் சூரியனும் மறையத வெயிலும் போகத அப்படி ஒரு பகல் டைம் ஆயிடுச்சு.
0: 30 செல்சியஸா இருக்கா?
1: 30 செல்சியஸ்
0: இங்க 26 செல்சியஸா இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாள். இருந்தாலும் நான் என்ன சொல்வது, குளிரண்டா குளிர் என்கிறீர்கள், வெப்பமண்டா வெப்பம் என்கிறீர்கள். எல்லாம் இயற்கை மாறி மாறி வருந்தானே. இரவும் பகலும் இருக்கிறது. இரவண்டா இருட்டன்னு சொல்றீங்க, பகலண்டா வெளிச்சம்னு சொல்றீங்க. எல்லாமே நாங்கள் எங்களை வாழ்நாளில் இருக்கு மட்டும் கத்தர் படைத்த இயற்கையின் விதி முறைகளை மாற்ற முடியாது.
1: மாதத்துக்கு மாதம் நாளைக்கு 2025 6 மாதங்கள் முடிஞ்சு இன்னும் 6 மாதங்கள்
0: கழிச்சு ஜூலை மாதம் 31 எங்க ஆண்டு விழா. நீங்கள் கவிதையோட வாரங்களும் இப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
1: ஜூலை மாதம்
0: 31 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்க இருக்கிறோம்.
1: 21 ஆண்டு
0: எங்களோட நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா பயணிச்சிருக்கீங்க.
1: நீங்கள் 21 ஆண்டுகளாக
0: நீங்கள் வானொலியோடு பயணிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அந்த நாள் மிகவும் ஒரு மிக ஆசீர்வாதமான நாள். அந்த யுத்த நேரம், அந்த யுத்த சத்தத்துக்குள்ள கூட எங்களோடு ஒரு அருமையான ஊழியர் இணைந்து இப்ப கத்தர்களை நித்திர அடைஞ்சிட்டார். அவர் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கோ தெரியாது.
1: நாங்கள் அவருக்கு போன் பார்த்து அவர் யுத்த சத்தம் கேட்கும், அங்க துப்பாக்கி சத்தம் கேட்கும், குண்டு மலை செய்யும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரது மகளும் ஐயாவும் வந்து அந்த புரோகிராம் செய்து அவங்க ஆண்டவர் மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு காலம் வந்து. இப்ப அப்படி எந்த ஊழியரும் எடுப்பெடுத்த யாருக்கும் நேரம் இல்லை,
0: ஒருத்தருக்கு நேரமே இல்லை. அவர்கள் நேரமில்லை நேரமில்லை என்றே சொல்லிக்கொண்டு ஆண்டோட வருகை வருவதும் அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். விழிப்புடன் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். விழித்திருங்கள், கண்ணை முழிச்சிருக்கிறேல.
1: வேண்டும் இருவர் ஒருமித்தால் புதுமை தைரியம் உண்டாகும், வல்லமை நலையும். அப்படி அந்த நேரம் சொன்ன ஒரு வார்த்தை. தரணியில் இந்த வல்லமையின் அலை தாழ்ந்து போவதும் இல்லை, அதை தாழ்த்த யாரும் வருவதும் இல்லை.
0: கத்தோட நாமம் ஒன்றே மயப்படட்டும். பழைய நினைவுகளோடு இணைந்திருக்கு வாழ்த்துக்கள். இந்த நினைவுகள் எல்லாம் 31 21 ஆண்டு நாங்கள் கடக்கும்
1: போது
0: உங்களோட தொலைபேசி இப்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் நல்லா வேலை செய்யல. அப்ப உங்களுக்கு பாட விருப்பம் இல்லையா? சுருக்கமா ஒரு பாட்டு பாடுங்களா. கவிதைக்கான நேரம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய வாஞ்சையை நாங்கள் தடுப்பதற்கு தயாரா இல்லை. ஒரு சிறிய கவிதையோடு இணைந்து கொள்ளுங்கள்.
1: மனசுல இருக்கிற ஒரு கவிதையை
0: அப்படியா? சரி.
1: அப்ப பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். சபோவின் திருப்பதிலோ ஆண்டவர் இயேசு அவன் வீட்டில் தங்கி இருந்தார். யோனாவின் மிருதலோ கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மீனின் வயிற்றில் அகப்பட்டு மனம் திரும்பினார். நினைவே கத்தர் அவன் மூலமாய் மனம் திரும்ப பண்ணினார். குமாரன் மகன் திரும்புதலோ தகப்பன் வீட்டில் மோதிரம் புதிய ஆடு புதிய இறைச்சி வஸ்திரம் பிடித்து உண்டு மீண்டும் தகப்பனோடு மகனே ஆனான் வல்லமையின் அதைகளில் கூறி
0: முடித்தே. நன்றி கரண், வாழ்த்துக்கள். உங்களோட அக்கா எப்படி இருக்கிறா?
1: அக்கா இந்த அடுத்த மாசம் எங்க கூப்பிட்டு அவங்க ஸ்ரீலங்கா இருந்தாங்க. தங்கச்சி மகளுக்கு ஏதோ சாமத்தியமோ புது புது புது பூப்பு நீராட்டு செய்யப்படுறாங்க. அவ போயிட்டு ஒரு கிழமை மூன்று கிழமை தங்குவா, திரும்பி வந்துடுவா.
0: மற்றது இன்னொன்று சொன்னீங்க, கடந்த முறை திருகோணமலையில இருக்கிற அந்த பாசிட்ட மகனோட நாங்கள் வானொலியில இணைக்கலாம்.
1: அவரு நல்ல அழகா சவப்ப மாதிரி நல்ல வாங்கி நல்ல மனுஷன் பாடிக்கொண்டிருக்கிறாரு. அவரும் சபையை செஞ்சு முடிச்சாரு. இப்ப அவர் நாங்கள் அவர் போன் நம்பர் வச்சு நாங்கள் அவர் தொடர்பு கொண்டு விதவித தொடர்ந்து நல்லமை அவர் பயணத்தின் படி நாங்கள் அதுக்குரிய இது பார்க்கணும்.
0: ஆமா, வாட்ஸ்அப் இலக்கத்துல கொடுங்க. வேற என்ன, நன்றி கரண், அடிக்கடி வாங்க.
1: நிச்சயமா
0: போயிடுறீங்க. போயிடுறீங்க,
1: வயசு போச்சு.
0: வயசு போயிட்டா? அப்ப எங்களை எல்லாம் எப்படி சொல்றது? நோவாமாவை எப்படி சொல்றது?
1: கூப்பிடுவாங்க அங்கே போய் அப்படி சட்டப்படி நியாயப்படி நீதிப்படி நிகழ்ச்சி செய்வாரு. வந்து பாடுவார். பேசுறது பெரிய நாளுக்கு வாழ்த்துக்கள். அவரும் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ
0: 12:30 தொடர்ந்து நாங்கள் பாடலோடு இணைந்துக்கலாம். அதுக்கு பின்புதாக இன்றைய நாள் தான் மிக குறைவான விருப்பு பாடலே மக்கள் கேட்டுக்கிறார்கள். 3-3 எமது அன்பு உறவுகள் தான் பாடல் விருப்பு பாடலை கேட்டுக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வர இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தால் எங்களோடு இணைந்தார்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தீ நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:37. ஒரு மணிக்கு ஆண்டவுடைய செய்தி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து 1:15 ஆண்டவுடைய வார்த்தையை எங்களோடு இரு ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் இன்றைய ஒலிபரப்பிலே உங்களுக்கான நேரத்திலே விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்த அந்த உறவுகளுடைய விருப்பங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல், இந்த பாடலே ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். லண்டன்லேருந்து சௌரி கொன்சி.
2: தாயாரின் வயிற்றில் உருவான முதல்

இந்த பாடலை லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி கொன்சிக்கு. அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருப்பது ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட பாடல். இதோ சௌரிக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து தாயார் ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

0: ஒருபோதும்.
1: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் தாயார் ரீட்டம்மா அவர்கள் கனடாவிலிருந்து. விருப்ப பாடல்கள் என்று மூன்று உறவுகள் தான் விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கலையத்திலிருந்து எனது விருப்ப பாடலாக ஒரு பாடலை இப்பொழுது ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்காக தருகின்றேன்.

0: இழைத்து போய்.
1: நேரம் 12:59. ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். இன்றைய நாளும் 9 உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்திருக்கிறீர்கள்.

0: நேரம் கலையத்திரே ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பார்மன் பரமதாஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நன்றா இருக்கிறோம். அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: அம்மாவும் பரவாயில்ல, இன்னும் பூரண சுகம் கிடைக்கல. இப்ப அந்த சைனஸ் தலையடி வந்திருக்கு.
1: ஓ சரி,
0: மருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன், கூடிய விரைவில் வந்துருவா. உங்களோட ஜெபத்துக்காக நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா, ஜெபம் ஜெபிப்போம்.
0: ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சரி ஐயா, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில எங்கள் அருமையான சௌரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சௌரி ஜெசிந்தா அம்மா அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை தலைகள் வானொலியை நீங்க தான் இம்மட்டும் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபைக்காய் நன்றி,
0: நம்முடைய
1: இரக்கத்திற்காக நன்றி. இந்த ஆறாம் மாதத்தின் கடைசி நாளில உடைய சமூகத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்த முடியாது வந்திருக்கிறோம். அருமையான அம்மா, நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நீடித்த ஆயுள கூடும், சரீர பலவீனங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் அகற்றிக்கோடும், அற்புத அடையாளங்களை செய்திடலும், தேவைகளை சந்தியும், நல்ல பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்திடலும், உதாரத்தமாய் கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுத்திடலும். இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர கட்டப்பட உடைய நாம மகிமைப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியில் அம்மா சௌரனை ஆசிர்வதியும், ஐயாவை ஆசிர்வதியும், அம்மாவை ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும், தேவைகளை சந்தியும், ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கொடும். அருமையான அம்மா, இந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய வானொலியை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். எந்த சைனஸ் இருந்தாலும், எந்த விதமான உடல் சரீர பலவீனங்கள் இருந்தாலும், நசரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவனே, ஒரு வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கும் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடலும், உடைய நாமத்தை மையப்படுத்தும். தினந்தோறும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவனே, அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அந்த ஊழியங்களுடைய தேவைகளை சந்தியும். தினந்தோறும் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எழுதியிருக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாக. அதே போல தினந்தோறும் வேதம் வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்தாலும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறவர்கள், பாடல் பாடி சிறப்பிக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். அனுதினமும் அனுசரணையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உதாரத்தமாய் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயர் 13:5 நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அதிகமான ஒரு சோதனையை கொண்டு வருகிற ஒரு இடம் பணம். மனிதர்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் அந்த பணம் கர்த்தர் நமக்கு தருவார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டாம், ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பண ஆசை என்பது ஒரு விதமான பிசாசின் தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு போதும், நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அதுதான் அடுத்த பகுதி சொல்கிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், ஆண்டவர் என்ன தந்தாரோ அவ்வளவு போதும், அவரு தந்தது போதும், எனக்கு தினமும் என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகின்றதா அது போதும். அப்படிப்பட்டதான போதும் என்றதான ஒரு எண்ணம், நம்ம இருக்கிறது போதும் என்றதான ஒரு எண்ணம், அதுதான் பவுல் சொல்லும் பொழுது திருப்பி இருக்கிற இந்த நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்லு.

0: சொல்லுகிறார். ஐ மீன் நான் எல்லாம் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். திருப்பி இருக்கிற நிருபம் 4வது அதிகாரத்துல கற்றுடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கணும். அதுதான் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். இப்போ நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நினைக்கிறோம், அவருக்கு அவ்வளவு இருக்கே, அவரை மாதிரி நமக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்கு வர தேவையில்லை. அவர்களை போல நம்மளும் வாழணும், நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும், அதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அவங்க செய்கிறதான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. அவர்கள் எந்த விதமாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்களோ நமக்கு தெரியாது, அவர்கள் எந்த விதத்துல அந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நாம் எப்படி வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பணம் இல்லாததுனால எல்லாரும் உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதுதான் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை விட்டு போய்விடணும், உங்களுக்கு பணம் இல்லையா எல்லாரும் போயிடுவாங்க, ஆனா அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு போவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். அந்த பணமும் அந்த செல்வமும் அந்த சொத்தும் அந்த ஆஸ்தியும் அவனை விட்டு கரைந்து போன பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு கரைந்து போனார்கள். அவனிடத்துல ஒரு நண்பனும் இல்லை. அவனுக்கு மிஞ்சினது என்னது, அந்த பன்றி மேய்க்கிற வேலையும் பன்றியின் தவிடும் தான் கிடைத்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்காத, உனக்கு இருக்கிறது போதும், யாராவது அவன்கிட்ட பணம் இல்லை அதனால இவங்களோட இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போட்டோம், அவங்க போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்னைக்கு அந்த மாதிரி திருப்தி வரும், என்னைக்கு அந்தபடிதான் ஒரு மனம் ஒரு மனப்பக்குவம் வரும், என்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு முதிர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை நாம் அடைகிற பொழுது தான், அது ஒரு வளர்ச்சியை அடைகிற பொழுது தான் ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே எனக்கு பல நிறைய செலவுகள் வந்தது. நாங்கள் எங்களுக்காக செலவு பண்ணுறதில்லை, ஊழியத்திற்காக, ஊழியத்திற்காக வருகிற அநேகர் வந்தார்கள், அவர்களுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த வேளையில் நிறைய கடன் வந்துவிட்டது. அந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு பில்லு கட்டி விட வேண்டும் என்றதான ஒரு முயற்சியோடு எப்பொழுதும் செய்வோம். அந்த நாளில் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு காசு செலவு பண்ணியிருந்தோம், ஒருத்தவங்களுக்காக அவர்கள் காசு தருவதாக சொல்லி சொல்லி சொல்லி போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த செலவுகளை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த சொன்னேன் அல்லவா, மாதம் மாதம் இந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டும், கிரெடிட் கார்டு பணத்தை கட்ட வேண்டும், அது அடுத்த மாதத்திற்கு கொண்டு போகக்கூடாது, அதன் மூலமாக வட்டியை செலுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஜபத்தோட நாங்கள் எல்லா மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரெடிட் கார்டு பில்லை கட்டி முடித்து விடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் பணம் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்தது. காரணம், நாங்கள் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம், ஊழியத்தில் அதிகமாக நாங்கள் அதிகமாக எதுவும் சம்பளம் என்று எதுவும் வாங்குறதில்லை, எடுக்கிறதில்லை. அப்படிப்பட்டதான அதாவது சம்பளம் வாங்கலைன்னு சொல்லலை, பெரிய தொகையாக வாங்கவில்லை, ஒரு சின்ன தொகையாக கர்த்தர் எங்களுக்கு தருவார், ஒரு சின்ன அமௌண்ட் தருவார். அப்படிப்பட்டதான சூழ்நிலை எங்கள்கிட்ட இருக்கிறதை வைத்து நாங்கள் எப்படியாவது சமாளித்து கொண்டு போய்விடுவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம். இந்த வேளையில் இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லு இந்த மாதத்திற்கு, இந்த மாதம் அடுத்த மாதம் ஜூலை மாதமும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. நான் அப்படியே நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நம்ம ஜோம் பண்ணி கொண்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தின நாள் சனிக்கிழமை காலையில் அந்த கடன் யார் கொடுத்தா எங்கள்கிட்ட வாங்கினாங்களோ இந்த கடன் வாங்கினாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான இதில் அவங்களுக்கு நாங்கள் செய்தோம். அந்த கடனை கொடுக்க செய்ய வேண்டியதாகிடுச்சு. அவர் தந்து விடுவேன் என்று சொன்னார். நான் கேட்கவே இல்லை. மூன்று மாதம் ஆகிவிட்டது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி பக்கத்தில் அந்த நாங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை எனக்கு அவர் பதில் போடுகிறார், நான் உங்களுடைய உங்களுக்கு இவ்வளோ பணத்தை அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு நாள் கூட எங்கிட்ட காசை கேட்கவே இல்லாமல் இருந்தீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் அந்த காசை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்க, நம்ம சில வேலைகளில் நான் அவர்கிட்ட போய் கேட்டு அவர் நம்மகிட்ட ஏதாவது மனத்தாங்கல் அடைய அல்லது அவருடைய நிலைமையை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் கர்த்தரத்தில் நினைச்சிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு இது இருக்கும். ஆனால் கர்த்தர் தக்க சமயத்தில் கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம சில வேலைகளில் நம்மிடத்துல பணம் இல்லைன்னு நண்பர்கள் போய்விடலாம். அல்லது நம்ம கிட்டத்துல பணம் இல்லையே, ஏன் இவங்க எனக்கு தந்திருக்கலாம்ல, இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குதே என்று சொல்லி நான் அவங்களிடத்துல போய் நான் கேட்கறதும் இல்லை, அவங்களை பற்றி நான் குறைவாகவும் சொல்றதில்லை. கொஞ்சம் கொடுத்து உதவலாம் தானே அப்படி நான் கேட்கறதும் கிடையாது. அவங்க என் தேவைகளை யாரும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த இன்றைக்கு தான் வானொலியில் சொல்கிறேன். காரணம், இந்த வானொலி அதிகமாக கேட்கிறவர்கள் அமெரிக்காவில் உள்ளவங்க இல்லை, கிடையாது. அமெரிக்காவில் மிகச்சிலராக தான் இருப்பாங்க. இந்த செய்தி அது மாத்திரம், இந்த செய்தியை கேட்குறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. எனவே நிச்சயமாக தைரியமாக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலை. நான் என்ன சொல்ல வரேன், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம கை நம்முடைய கையிலிருந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார், ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், யார் வேண்டும் வந்தாலும் நம்மை விட்டு போகட்டும் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நம்ம காணப்படும். அதோடு இந்த இடையில நீங்க நினைச்சிங்க, அப்ப நடுவில் இந்த பில்லெல்லாம் எப்படி கட்டினீங்க? இவர் இப்போ இந்த ஜூன் 28ஆம் தேதி தானே அவர் உங்களுக்கு காசு தந்தாரு, இப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் நீங்க எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்புத விதமாக ஆண்டவர் சந்தித்தார். ஒருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு போனஸ் கிடைச்சிது இந்த மாசம், இந்த மாசத்துல எனக்கு சம்பளத்துல போனஸ் கிடைச்சிது, இது உங்களுக்கு காணிக்கை என்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்க மாட்டோம் வேண்டாம் என்று சொன்னோம், உங்களுக்கு நிறைய செலவு இருக்கு, நீங்க வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா, இல்ல இல்ல வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்தி ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு போனஸ் கிடைச்சிதான். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, எங்களுக்கு கையில கொண்டு கொடுத்தாரு போனஸோடைய அந்த தசம பாகத்தை எங்க கையில கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல நீங்க எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டாம், நீங்க வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாலும் அவர்கள் இல்லை என்று சொல்லி. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில இந்த வசனம் எந்த செய்தி போகுதோ தெரியாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் மறுபடியும் சொன்னீங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தேவைகள் ஆண்டவர் தருவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிப்போம், கர்த்தர் நம்மளுக்கு கூட இருப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் ஆண்டவருக்காக உழைக்கவும் ஆண்டவருக்காக கொடுக்கவும் நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குவதற்காக நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில பண தேவைகளோடு இருக்கிறாங்களோ, பல விதமான பண அத்தியாவசியமான தேவைகளோடு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே அற்புதமாக இந்த தேவைகளை சந்தியும். எங்க வாழ்க்கையில எப்படி அற்புதமாக இந்த தேவைகளை சந்தித்தீரோ, அப்படி அற்புதமாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வதியும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சி பாஸ்டர் உள்ளதென்றும் அப்படியே சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார் இப்படிப்பட்ட மக்களை கொண்டு ஆண்டவர் ஊழியங்களை போஷிக்கிறார். அவர்களை நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்ற யதார்த்தமான உண்மையே ஆண்டவருடைய சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி எதுக்கு கொடுக்கிறோம் என்று உணர்ந்து கொடுத்து ஊழியங்களே தாங்க வேணும். எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்தியா இலங்கையில் உள்ள ஊழியக்காரரிடமோ அல்ல யாரிடமோ நாங்கள் காணிக்க கேட்கறது இல்லை. நான் பொதுவாக காணிக்க கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு சகோதரி அவங்களை இணைஞ்சு 3 மாசம் இல்லை, காமாட்சி ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் விட்டிருந்தாங்க, பிரதர் உங்களோட ஊழியத்துக்கு நான் ஏதாவது காணிக்க தருவணும், உங்களோட ஜிபே நம்பரை தாங்கன்னு. எங்கள்ட்ட அப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை. இருந்தாலும் ஜிபே அதோட அவர்கள் உண்மையிலே பாவம், அவர்கள் அவர்களிடம் இன்னத்த இருக்கிறத கொண்டு கொடுப்பார்கள். எனக்கு கஷ்டமா இருந்து இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தட பண்ண கூடாதானே. அப்ப எங்களுக்கு இந்தியாவில் டிவி ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்துக்கு நான் இங்கே இருந்து காணிக்க அனுப்புறேன். அதுக்கு பதிலாக இந்த அவங்க அதை அந்த பாஸ்டர் இம்மானுவேலுக்கு அனுப்பினால் கொஞ்சமோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும், அதோட அந்த சௌகரிக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஆண்டவர் கொடுத்தோம் என்று அதன் முடிய அதை ஒழுங்கு பண்ண இருக்கிற நீங்கள் சொல்லும்போது அந்த சாட்சி ஞாபகம் வந்தது. இப்படி மக்கள் உள்ளதில் இருந்து கொடுக்குற மக்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை பார்த்த தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த ஊழியரனும் கட்டாயப்படுத்தி உண்மையா ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி யாரிடமே வற்புறுத்தி காணிக்க கேட்கிற இல்ல. உங்களுக்கு மனம் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் கொடுங்கள். இருக்கிறத கொண்டு இவ்வளவுதான் கொடுக்க வேணும் என்று ஒரு நியதி இல்லை. உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் அது நிச்சயமாக இப்படி ஊழியம் சீரர்களுக்கு ஆண்டோட வார்த்தையை அறிவிக்கிற மக்களுக்கு சபைகளுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? நல்ல சாட்சி ஐயா, கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
0: நன்றி ஐயா, கர்த்தர் ஸ்தோத்திரம்.
1: ஆமென், ஆமென்,
0: ஆமென்.
1: நேரம் கலையத்தில் 1:18:30. அடுத்த செய்தியாக டொரண்டோலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எங்களோட இணைய இருக்கின்றார்கள். அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்போம். எங்களோட இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஆண்டவருடைய பிரதான கிருபையினால சுகபலமாய் இருக்கிறோம்.
1: ஆமென், ஆமென். நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுங்கள் ஐயா.
2: ஆமென், ஆமென். இந்த நாளும் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதன் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்துமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறவாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த கிழமை உங்கள் மத்தியில் கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் வேத புத்தகம் உங்களோட கரத்திலே இருந்தால் 1 கொரிந்தியர் 1 ஒன்றிலிருந்து 18 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அழியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்னை சர்வாங்க தகன பலியாகும்படி இச்சிறுவையை தெரிந்து கொண்டார். இன்று உலகளவில் பல கோடி மக்கள் சிலுவையை தங்களுடைய தீவ மார்க்கத்தின் புனித சின்னமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சுவிசேஷம் என்றால் நசரேயாய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் தீர்த்தெழுதலுமே திருமறை முழுவதும் அடங்கியுள்ள திருவசனங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் எனலாம். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பினால் அல்லது உலக ஞானத்தினால் நான் சொல்லவில்லை. அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவராலே மனுக்குலம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு பெறுகிறது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது என்று தெளிவாகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் பார்ப்போம்னு சொன்னார். 1 கொரிந்தியர் 2:13 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:4-5 நீங்கள் பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 2:4-5 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்து பவுல் அடிகளார் உலகத்தில் சிறந்து விளங்கும் கிரேக்க ஞானத்தை பெற்றிருந்தும் சிலுவையில் அதையுண்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அவர் தம்மை தாழ்மைப்படுத்தி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கூறி அறிவித்துக் கொண்டே சுற்றித் திரிந்தார். கலாத்தியர் 2:11-12 சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள். அதனால்தான் சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய பரலோக வாழ்வை விட்டு மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் பிறந்து மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து இன்றும் கல்லறை இல்லாத ஒரு ஆத்துமா இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்கள் எல்லாரும் மறித்தார்கள், எந்த தெய்வமாய் இருக்கலாம், மற்றவர்களாய் இருக்கலாம், அவர் உயிர்த்தெழுந்ததாய் எங்கும் விவரம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் எல்லா பாடுகளையும் அனுபவித்ததோடு மட்டுமல்ல, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, சத்துருவை வென்று ஜீவனை அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வானொலியிலே தேவன் போட்ட பாரத்தை சில ஐயாவும் ஜெசிந்த அம்மாவும் இணைந்து கத்தர் தங்களுடைய உள்ளத்திலே போட்ட பாரத்தை ஒருவராவது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை தங்களுடைய உழைப்புகளை எல்லாவற்றிலும் இதிலே போட்டு எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்காக தங்களை ஜீவனை கொடுக்க வேண்டும், உயிர் பிரகாரமாக கொடுப்பது அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானொலி மூலமாக எத்தனையோ தேவ செய்திகள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ வார்த்தைகள் அனுதினமும் தங்களின் நேரத்தை தங்களுடைய சர்வ பலவீனத்தை கூட அவர் கவனியாமல் உலகில் எங்கும் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு பல ஊழியர்களை கொண்டு வந்து பல வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் மத்தியில சொல்வதின் நோக்கம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஜீவனை தந்தாரே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளை ஒரு புதிதான வாழ்க்கை, குடும்பத்திலே தேவ சமாதானம், சபையிலே தேவ சமாதானம், உலகத்திலே வீட்டிலே எங்கும் இலங்கையிலே கூட மற்ற நாடுகளிலே கூட ஒரு தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆகவே அந்த வானொலி மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் நம்மால் செய்ய முடியாதே அவர் செய்கிறார்களே, அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உலகங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதே, அவை உங்களால் இயன்ற எல்லா விதமான உதவிகளை அவர்கள்ட்ட கேட்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார், தொடர்ந்துமாய் அவருடைய ஊழியங்கள் மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் தேவனை அறிந்து கொள்ள தேவன் பாதைகளை திறப்பார். இரண்டாவதாக கெட்டு போகிறவர்களை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. தீர்க்கர்கள் முன்கூட்டியே கூறி அறிவித்த வண்ணமாக மீட்பர் வெளிப்பட்டார், அவர் சிலுவையில் பலியானார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, இதன் மேல் பற்றுறுதி அல்லது விசுவாசம் வைக்க விடாமல் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசு என்கின்றவன் பலவித சந்தேகங்களையும் தடைகளையும் மக்களிடம் பூத்தி கொண்டே இருப்பார். அதனால்தான் எரேமியா 4:22 சொல்லுகிறது, எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பாதையில் சென்று ஜீவனை அடையாமல் சாத்தானுடைய உலக பாதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் முடிவு மரணம் என வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமல் காதல் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எளிமையா 5:21 நாங்கள் பார்க்கிறோம், பற்றுறுதி வைக்காமல் மாயான உலக வாழ்வினை முடித்து கொண்டு நித்திய அழிவை நோக்கி செல்லுகின்றனர். உபதேசத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்கள் அவர்களுடைய செவி விரித்த சேதனம் இல்லாது அவர்கள் கேட்க மாட்டார்கள், சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு நிந்தியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, ரெண்டு கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆகவே சிறிய பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களாகிய இவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:20 ஞானி எங்கே, வேத பாதகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தொடர்ந்தும் அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 1:21 பார்ப்போம் சொன்னார். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலேயே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற இப்பிரபஞ்சத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலக படிப்பு, ஆற்றல், ஞானம், சன்மார்க்க நெறி எல்லாம் இருப்பினும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள இயலாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் சிலுவையை பற்றிய உபதேசம் மறை பொருளாக இருந்தால் கெட்டு போவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். இயேசு சொன்னார், அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது என்று சொல்கிறார். இறுதியாக 3வது காரியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ரட்சிப்பென்றால் என்ன? விடுதலை. என்ன விடுதலை? பாவத்தில் இருந்து விடுதலை, உலக கட்டுகளில் இருந்து விடுதலை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உறவுகள் இன்னும் அதிக வளர்ச்சி வருவதற்கான காரியங்கள், அதை ரட்சிப்பு வலிவராக முடியாதபடி தடைகளை கொண்டு வர காரியங்களை நாங்கள் பார்ப்போம் சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபெரனாய் இருக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், வழிநடத்துகிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நம்பிக்கை அனுபலமாய் இருக்கிறது. ஆயிலும் யூதனானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு அனைவர் மேலும் இருக்கிறது. கீழ் படிக்கிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு வருகிறது. அதனால் தான் 1 கொரிந்தியர் 2:30 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:30, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை அறிந்து அனுபவித்துத்தான் பவுல் அடிகளார் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று தம்மை பற்றுறுதியை அறிக்கையிட்டார். இது பற்றுறுதி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு ஜீவ பெறனாய் இருக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கிறது. ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பெலனாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உபதேசம் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் தேவ பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒன்று யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் ஆவியிலே செத்து போல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது தேவ பெயராய் இருக்கிறது. சிலுவை நாயனாகிய இயேசு உங்களோடு இருப்பாராக. மகா இரக்கமும் கிருபை இந்த பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளையிலும் அனைவரே தங்கள் நேரங்களை ஒதுக்கி உன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் உமது வல்லமை இரட்டிப்பாக கடந்து வருவதாக வானுடைய இயக்கிகள் இருக்கின்ற ஐயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிதமாக இலங்கை தேசத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், இஸ்ரேல் தேசத்திலே பல நாடுகளிலே பலவிதமான போராட்டங்கள் இந்த கடைசி நாளிலே நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மை அறிந்து ஆண்டவரே தங்களுடைய பரலோக வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க இந்த வானொலி செய்கிற சேவையை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு துன்பத்தோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களே உமது வல்லமை விளங்க பண்ண அவர் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ்ந்து உமது ஜீவியத்தை அவர் பிடித்துக் கொண்டு ஓட ஆவி ஆத்துமா சரணத்தில் ஒரு புது பலம் தந்து நீ கரம் பிடித்து வல்லெடுத்தபடியாய் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. வார்த்தைகள் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருடைய சிலுவையை குறித்துதான வேதத்தின் வார்த்தைகள் ஒன்றுமே உண்மையில ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து வர்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
2: நன்றி நன்றி கத்ததாமே. உங்கள் யாவரையும் பெருத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவாரா.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன்.

நிறம் கலையதிலே 1:43 1:45 நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஜெர்மனியிலிருந்து சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நிறம் கலையத்து 1:45. இது வேதம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள் சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் 1 Samuel 11:12, ஏசாயா 55, வெளிப்படுத்தின 19:20 ஆகிய புத்தகங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். வாசிங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: 1 Samuel 11:12. அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கேன். இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை இரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊரானாகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமாகி ஓரினை மாட்டினை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தராலே உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூத மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷனிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெளியே ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலே, நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 Samuel 12:12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நிறைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கண் சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விட்டு போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீக்கலாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருப்பாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரில் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும் படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சவுலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கு கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தரை தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனேயாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆமேன். இரண்டாவது வேத வாசனமாக ஏசாயா 55 அதிகாரம். ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கான பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்து ஜாதிகளை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தேவாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சோந்திக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது வேத வாசிப்பாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் 20வது அதிகாரம் 19வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசி தனத்தினாலே பூமியை கெடுத்து மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவங்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்

அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி யானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நான் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திர தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோளால் அவைகளை அரசாளுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற பல சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீக்கரசுகளுடையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவளுடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. வெளிப்படுத்தின எழின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாசென்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்

0: எழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளுடைய கோகேயும் மாக்கோயையும் மோசம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்தலையாயிருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீக்கதர்சியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இரண்டாம் இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிக்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சௌதரி. மிக கருத்தோடு விதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மயப்பட்டது. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் திறப்பின் வாசலிலே ஜெப வேடையிலே இணைந்து கொள்வோம் பின்பதாக.
0: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி அம்மா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:12 திங்கட்கிழமைக்கான மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 2:30 வருகிறது வளந்தரும் வார்த்தைகள். வழங்க இருக்கிறார்கள் சோரி ஜியா கனர்டம் அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் பிபிசி உலக செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்வோம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதிக்கும் ஈரான். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று உறுதி வழங்க கோரும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர். காசா முழுவதும் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். நூற்றுக்கணக்கான பாலத்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். ஐரோப்பா முழுவதும் பரவும் வெப்ப அலை. ஜூன் மாதத்தில் ஸ்பெயினில் அதிகபட்சம் வெப்பம் பதிவு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று அமெரிக்கா உறுதி வழங்காத வரை அணுத்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடாது என்று அந்நாட்டு துணை வெளியுறவு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தீவிர சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் முற்றிலும் அழிக்கவில்லை. ஈரானால் இன்னும் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறினார். ஈரான் தலைநகர் டெஹரானில் தற்போது உள்ள பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டுசட் பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானில் இருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் அந்நாட்டில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். அங்கிருந்து அவர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: பலவீனமான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் டெஹ்ரான் நகரம் உலகின் பார்வையில் இவ்வாறுதான் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு பல தசாப்த கால பதற்றங்களில் 12 நடைபெற்ற போரின் நினைவூட்டல்கள் தெருக்களில் காணப்படுகின்றன. இந்த மாதம் குண்டுகள் வீசப்பட்டபோது அமெரிக்காவுடன் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்ததை தெளிவுபடுத்த அந்நாட்டு உயரதிகாரி ஒருவர் விரும்புகிறார். அது மீண்டும் நடக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார்.
4: அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அறிகிறோம், ஆனால் இன்னமும் தேதி குறிக்கவில்லை.
3: அதிபர் டிரம்ப் இது குறித்து பேசினார்.
4: எந்த தேதிக்கும் எந்த நடைமுறைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சொல்லிக்
5: கொள்கிறேன்.
4: பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை மீண்டும் பார்க்கப் போகிறோமா என்ற கேள்விக்கு இப்போது பதில் கோருகிறோம்.
3: ஈரானின் அணுத்தளங்கள் மோசமாக சேதமடைந்திருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் யுரேனிய செறிவூட்டலை இன்னும் நிறுத்தப்போவதில்லை என்கிறது ஈரான்.
4: இதுபோன்ற முன்மொழிவுக்கு நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்?
3: யுரேனிய செறிவூட்டலுக்கு ஈரான் அதிக விலையை கொடுத்துள்ளது என்று ஈரானியர்கள் கூறுகிறார்கள். 60% என தேவையற்ற அளவுக்கு நீங்கள் செறிவூட்டுகிறீர்கள் என்று ஐரோப்பிய நாடுகளிடம் சந்தேகம் எழுந்துள்ளது.
4: 60% என்பது அமைதிக்கான நோக்கங்களுக்கே பயன்படுத்தப்படுகின்றது.
3: ஆனால் இது சந்தேகத்தை எழுப்புகிறதே.
4: அதன் அளவு திறன் பற்றி விவாதிக்கலாம், ஆனால் செறிவூட்டக்கூடாது, பூஜ்ய செறிவூட்டலே வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் குண்டு வீசுவோம் என்பது சக்தியுள்ளவன் சொல்வதே சரி என்பது போலாகும்.
3: ஈரானின் அணுசக்தி திட்டம் பாலிஸ்டிக் திட்டம் அச்சுறுத்தல் அல்ல என உலக நாடுகளுக்கு ஈரான் உறுதி கூற அதிக நடவடிக்கை வேண்டும் என்கிறார்களே.
4: நாங்கள் அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தையின் மத்தியில் திடீரென ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எதிர்கொண்டோம். எங்களை விமர்சிப்பவர்கள் எங்களை நடத்திய விதத்தை ஆய்வு செய்ய
5: வேண்டும்.
4: அமெரிக்காவை இஸ்ரேலியர்களை விமர்சிக்க வேண்டும். அமெரிக்காவை விமர்சிக்க திறனற்றவர்கள் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.
3: போரின் இருள் மீண்டும் வரலாம் என்று ஈரானியர்கள் கவலைப்படுகிறார்கள். வாழ்க்கை மேம்படும் அல்லது மோசமாகும் என எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவர்களின் நாட்கள் கடந்தன. அவர்களின் வாழ்க்கை பழங்கால பகைமையில் சிக்கியுள்ளது.
2: ஜபாலியா உட்பட காசாவின் பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான பாலத்தீன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக கோரும் பாலத்தீன மருத்துவ அதிகாரிகள், அவர்களில் 27 பேர் 2 வேறுபட்ட இடங்களில் உதவிக்காக காத்திருந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடரும் நிலையில் ஈரானுடனான 12 நாள் போர் தங்களுக்கு வெற்றி என்று இஸ்ரேலின் பிரதமர் கூறினார். காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க ஏராளமான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது. பணைய கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை என்கிற பிரதமரின் கருத்துக்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள நெத்தனியாகுவின் அரசுக்கு மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் மோதலை நிறுத்த ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெருசலேமில் உள்ள பிபிசி செய்தியாளர் பயர் டேவிஸ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: இது நிச்சயமாக ஒரு மாற்றம். காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினரால் இது ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றமா என்பதை சொல்ல இன்னும் காலம் கனியவில்லை. நேற்று இரவு நெத்தன்யாகு ஈரானுடனான போருக்கு பிறகு கிடைத்த வாய்ப்புகளில் முதலில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸின் தோல்விக்கும் வழிவகுக்கும் என்று கூறினார். இதுவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸின் ராணுவ தோல்வியை தனது முன்னுரிமையாக கருதி வருகிறார். பணைய கைதிகளை இரண்டாவது முன்னுரிமையாக கருதுவதாக பணைய கைதிகளின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நேற்று இரவு பணைய கைதிகள் மற்றும் அவர்களின் விடுதலைக்கு முன்னுரிமை என்று நெத்தன்யாகு குறிப்பிட்டார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா மக்களின் துன்பத்தை தணிக்கவும் மிக முக்கியமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான அழுத்தத்தின் அடையாளமாக இந்த கருத்து அமைவதாக கருதப்படுகிறது.
2: ஜூன் மாதத்தில் 230,000 மேற்பட்ட ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நாடு கடத்தப்பட்டதாகவும் ஐநா குடிவரவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவணமற்ற எல்லா ஆப்கானியர்களும் ஜூலை 6 வெளியேற வேண்டும் என ஈரான் காலக்கெடு விதித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பின்பு அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஜூன் கடைசி வாரத்தில் வெளியேறினர் என்றும் நாடு கடத்தலால் 40 லட்சம் ஆப்கானியர்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஐநா கூறுகிறது. கனடாவில் டிஜிட்டல் சேவை வரி அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்நாடு அதனை ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்ட வரி தொடர்பாக கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு புதிய கட்டணங்களை விதிக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்த டிஜிட்டல் வரி அமேசான், மெட்டா மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பெருமளவில் பாதித்திருக்கும். இந்த டிஜிட்டல் வரி ரத்து அமெரிக்காவுடனான விரிவான வர்த்தக ஏற்பாட்டை பொறுத்து அமலாகும் என்று கனடா தெரிவித்தார். ஐரோப்பா கண்டம் முழுவதும் வெப்ப அலை பரவி வரும் நிலையில் சுகாதாரம் மற்றும் வானிலை குறித்த எச்சரிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பாவின் தெற்கு பகுதி முழுவதும் இன்று 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வீசிய வெப்பக்காற்று காரணமாக வார இறுதியில் சுகாதாரம் மற்றும் காட்டு தீ குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. போர்ச்சுக்கலின் 3/2 பகுதிகள் அதிக விழிப்பு நிலையில் உள்ளன. இத்தாலியிலும் இதே போன்ற சூழல் நிலவுகிறது. ஜூன் மாதத்தின் அதிகபட்ச வெப்பம் இன்று பிரிட்டனில் நிலவக்கூடும். ஸ்பெயினின் தெற்கு பகுதி இப்போது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸ் எல் கிரானடோ நகரில் பதிவானதாக ஸ்பெயினின் வானிலை சேவை தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மேட்ரிட் செய்தியாளர் கே கெட்ஜகோ வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: 30க்கு மேலான டிகிரி வெப்பநிலை குறிப்பாக ஸ்பெயினின் தெற்கு பகுதி மக்களுக்கு பழக்கமில்லை. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் பல நாட்கள் இந்த வெப்பநிலை பதிவாகலாம். ஆனால் ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த வெப்பநிலையை எதிர்பார்க்காத மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நினைக்கிறேன். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி மக்களும் அப்படியே. அதிக வெப்பநிலை முன்பே தொடங்கியிருப்பது கோடை காலத்தின் நீட்சியை காட்டுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூன் மாதத்தில் தீவிர வெப்ப அலை ஏற்படுவது அசாதாரணமாக இருந்தது. இப்போதும் அது அசாதாரணமாக இருந்தாலும் அடிக்கடி நிகழத் தொடங்கியுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில்
4: ஸ்பெயினில் 9 வெப்ப அலைகள் ஜூன் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன.
2: நிறைவாக சீனாவில் நடைபெற்ற தனித்துவமான கால்பந்து விளையாட்டு குறித்து பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை மனித வடிவிலான ரோபாட்டுகளின் கால்பந்து போட்டி பெய்ஜிங்கில் நடைபெற்றது. ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவால் இயங்கிய இந்த ரோபாட்கள் மைதானத்தில் பந்தை உதைத்து விளையாடி கோல் போட்டன. ஆகஸ்டில் நடைபெறவுள்ள உலக மனித வடிவிலான ரோபாட் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இந்த போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:23 திங்கட்கிழமை காண மாலை ஒருவேற்போடு இணைந்திருக்கும். அடுத்து 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள் சௌரி ஜெயா கனர்டம் அவர்கள். 2:30 ஆரம்பமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திறப்பின் வாசலே ஜெப நேரம் நடைபெறும். அதுக்கு முன்பதாக ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். 6473385592 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து கூறலாம் அல்லது பதிவாகவும் செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்தது?
1: நேரம் கலையதிலே 2:29 அடுத்து வரை இருக்கிறது வளந்தரும் வார்த்தைகள்.

பிரைஸ் லார்ட் சௌரி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம்மா, நல்லா இருக்கிறோம். நேரம் கலையத்தில் 2:37. இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது வளந்தரும் வார்த்தைகள். சௌரி ஜியா கனகரட்டம் அவர்கள் வழங்குகின்றார்கள்.

அமேன். அப்ப நல்லவர் இயேசுநல் நாமத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் சார்ந்த தகப்பனே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலுக்கு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாளர் பிரகாரம் கூட்டுற தீவ வார்த்தையில சக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். நிர்வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறவரே, உங்களுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை வளமாக்குறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். சொந்த குமார் நன்றி பாராமல் அவரே எங்களுக்காக தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி என்கிற பிரகாரம் வார்த்தைகள் அந்தவரே சொன்ன பிரகாரம் எங்கட வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கொடுத்து வல்லிடத்தை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாட்களிலே அவர் நல்லவர் என்பதை நான் குறித்து பார்க்கப்பட்டதாக தேவன் கீழே பாராட்டி வருகிறார். சின்ன குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. அதே பாட்டுல தான் தங்கிற முப்பத்தினால தான் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர் என்பதை தங்கிற காரணம் தங்கிய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே தான் அவர் அவ்வளவு தைரியமாக சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை உடத்துக்கு போய் பார்த்தாலோ, இல்ல ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலோ, ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சா அவர் சொல்றாங்க, இந்த இடத்துல குடிக்கிற இந்த சாப்பாடு ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை அவங்க அனுபவிச்சுட்டு வந்து சொல்றதுக்கும் கால கருத்து நல்லதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் பாருங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த காரணத்தினால ருசித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நாளிலும் ஆவியாளர் என்று சொல்லுறார், ருசிச்சு பார்க்க சொல்லி. அவர் ஏதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே அதுல காரியத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாங்கள் அனுபவிக்கப்பட்டதாக முதலாவது நாங்கள் சொன்ன வார்த்தையின்படி ரோமர் 8:32 பார்த்த பிரகாரம் தன்னுடைய சொத்த குமாரினியே எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தவர், அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரே கொடுத்தவர், அவரோடு கூட எனக்கும் உங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை அருளாதிருப்பது எப்படி? சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை இந்த உலகத்துல ஒருவனால கொடுக்கவும் முடியாது, உலகத்தால எடுக்கவும் முடியாதுன்னு சொன்னாரே. அப்போ நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் போக்குன்னு ஆங்கிலத்திலே சொல்லுறாங்க, தேவ சம அதாவது தேவனுடைய சமாதானம் என்ற வார்த்தை, ஷாலோம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அந்த விரிவாக சொல்ல போனால் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து எனது சார்பிலும் உங்களது சார்பிலும் மரணத்தை நான் சுமக்க வேண்டிய நான் ருசிக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். எபிரேயர் புத்தகத்துல 2 அதிகாரத்துல நாங்கள் வாசிக்கும் போது, எபிரேயர் புத்தகத்துல 2 அதிகாரத்துல சில வார்த்தைகளை நான் கூட வாசிக்கிற பாருங்க. தேவனுடைய கிருபையினாலே, 2 அதிகாரத்துல 9வது வசனம், எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசுக்கு முடிசூட்டப்பட்டார், அவர் மரணத்தை ருசித்தாராம். ஏனென்றால் 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை
சகோதரன்னு சொல்ல வெட்கப்படாமல், யாரு என்னை உங்களை சகோதரன்னு சொல்ல வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரன் அறிவித்து சபை நடுவிலே உண்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உள்ளவர்களாயிருக்க, அவரும் அவரை போல மாம்சத்தையும், அவரும் அவர்களை போல, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும். அப்படியானால் ஆதலால் அவர் தேவதூதர் உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ இந்த காரியத்துல, இந்த பகுதியில நாங்க வாசிக்கிற பிரகாரம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நாங்க ருசிக்கிறத பத்தி நாங்க வாவியாரை நம்மளோட பேசி கொண்டிருந்தோம். கர்த்தர் நல்லவர்கள் ருசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நமது சார்பில அவர் மரணத்தை ருசித்த காரணத்தினாலே நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நமக்காக அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். அடிமைத்தனத்துக்குள்ள மரண ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானால் நாங்க வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை, நீங்க தயவு செய்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கக்குள்ள எனக்கு கணக்க விளங்கே இல்ல, கணக்க புரிந்து கொள்ள முடியல, ஆனா நாளுக்கு நாள் இந்த வேத பௌத்த தியானம் பண்ணின காரணத்தினாலே அநேக அற்புதங்களை இந்த சரீரத்துல நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சரீரத்துல இந்த மரணம் என்றது கடைசியில் நடக்க போற காரியம், ஆனா அந்த மரணத்தின் சாயல் தான் நம்ம சரீரத்துல மயக்கு போனா சரத்துல ஏற்படுற பலவீனங்கள், நம்முடைய கையட்டையும் காரியங்களால சரத்துல வரக்கூடிய விளைவுகள்ல வந்து நாங்க விடுத்த நாங்க ஜீவனை அனுபவிக்கும்படியாக, நானும் நீங்களும் ஜீவனை அனுபவிக்கும்படியாக நாங்கள் சொந்த குமாரன் எங்களுக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நானும் நீங்களும் வாழ்வடைவே தயவு செய்து தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கும் சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், மனசுல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களாம், ஆனா இந்த வேத பகுதிய ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு, அப்படியானால் யாவருக்குள்ளே நானும் நீங்களும் அடங்குறோம். என்னுடைய பெயரையும் அதுக்குள்ள வருது, உங்களுடைய பெயரும் அதுக்குள்ள வருகிறது, யாவரையும் ஆனப்படினால திரும்ப திரும்ப திரும்ப எதுக்காக நாங்க அவர் நாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்காக ஜீசஸ் குழந்தையாக பூமிக்கு வந்தார், அவரை எதுக்காக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரான மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் நாங்கள் இந்த மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரண பயத்திலிருந்து விடுதலையாக அவர் செய்து முடித்தத இந்த நாட்கள்ல நாங்கள் உறுதியாக கட்டிக்கொண்டு எதிராளியாக பிசாசை குறித்து இயேசு குறித்து சொல்லும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கும் வரார். நானோ அவருக்கு கீழே உண்டாகும் ஜீவன் பறிப்புண்ணப்படும் வந்தேன். நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கிறதுக்காக ஜீவனை நாங்கள் அனுபவிப்பதற்காகவே இயேசு குறித்து பூமிக்கு வந்தார். மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி விட்டார், விடுதலையாக்கி விட்டார். இருளின் அதிகாரத்தில் நாங்கள் விடுதலாக்கப்பட்டு விட்டோம், அது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். இரண்டாம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம் இந்த காரியங்கள், இந்த நிருபங்களை படிக்கும் போது எனக்கும் எங்களுக்கும் அந்த பிரகாசமான மனக்கண்களின் ஊடாக இந்த வெளிச்சத்தை நாங்க பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க எபிரேயர் எபேசி இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும் போது முதல் முதல் வசனத்துல நான் வாசிக்கிறேன், அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய்ந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உபலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியைகள் ஆகாயத்தில் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, இது நான் வாசிக்கிற வேத பகுதி எபேசி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிற மூன்றாவது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவுகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாசினியின் பிள்ளைகளாயிருந்தோம்.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறுத்தவர்களாய் நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, பிறந்த காலத்துல இந்த வார்த்தை உச்சரிக்கும், ரட்சிக்க கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்கு அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட இழுத்தி, நம்மை அவரோட கூட இழுத்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு என்று ஒருவர் நமக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கணும், அந்த ஆளுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு அவர் தர்றது கிஃப்ட் இல்ல, அவருக்கு மனமு வந்து விரும்பி எங்களுக்கு கொடுக்கிறது அந்த பரிசு கிஃப்ட். அந்த ரட்சிப்பு என்பது நாங்க உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் ஏதோ கிரயம் செலுத்தி எனக்கு அந்த கிரயம் ரட்சிப்பு எனக்கு கிடைக்கல. இலவசமா, இலவசமாக அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது பிள்ளையான பெற்று அதை காசு யாரும் எந்த உலக தோகம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம். ஆனா ஏசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் எங்களை இலட்சியமாக மீழ்ச்சி இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில், ஏனெனில் எதற்காக ரட்சிப்போம், எதற்காக முடிப்போம், எதற்காக வாழ்வன் பார்த்தா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு செய்தியா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே முன்னதாகவே ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி, இன்னைக்கு இந்த ரேடியோ இன்னைக்கு இந்த முதலாவது இணையதள வானொலியை இந்த உலகத்துல ஆரம்பிக்கப்பட்டு உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்க மக்கள் இந்த ஊழியத்தின் ஊடாக அவர்கள் காசு பதிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே முன்னதாகவே, முன்னதாகவே தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். சாதாரணமான காரியங்களை தேவன் பார்த்து, தேவன் இந்த குடும்பத்தார அவங்க உலகத்துல பிறக்க முதலே, கணவன் மனைவியா அவங்க இணைய முதலே தேவன் ஏற்கனவே முன்கொடுத்த ஒரு காரியம். உங்களை குடுக்கும் என்ன கொடுக்கும், அதே போலதான் தேவன் இந்த நாட்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும், எந்த கண்டனத்துல, எந்த தேசத்துல, எந்த குடும்பத்துல நாங்கள் வாழ வேண்டும், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாழ்வை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நீங்க ஏதோ நம்ம தலைவிதி விழுந்துட்டோமே, தலைவிதி நடந்துட்டு இந்த காரியங்களை உங்களோட வாயில உங்களோட மனசுல எடுத்துக்கொண்டு முன்னதாக தேவனினை முன்குறித்து அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த ஒரு வாழ்வினை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்கும் போது இந்த ஐந்துலன்களினால பார்க்கும் போது அது உகந்ததாக இல்லாமல் இருந்தாலும் விசுவாச கண்களின் ஊடாக என்னுடைய வாழ்வை பார்க்க பட்டு சாமியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நானும் நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவருடைய செய்தியா இருக்கோம், தேவருடைய செய்தியா இருக்கோம். இந்த டெஸ்லா காரை உருவாக்கிட்டு அந்த உருவாக்கியவர் வந்து அந்த எந்த நோக்கத்தோட காரை உருவாக்கினார். இப்ப நானும் நீங்களும் மூன்ற வாகனம் எதுவாகவும் இருக்கலாம், அந்த அந்த உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோட அந்த வாகனத்தை உருவாக்கினது போல நானும் நீங்களும் ஒரு நோக்கத்தோட நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒரு நோக்கத்தோட பூமியில வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினால இந்த காலகட்டத்துல தோந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்லவர் என்பது முதலாவது உலக உசிக்க முடியாது. நீங்க வாயில சொல்லும் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். உங்களோட சூழ்நிலை சொல்லும் எப்படி கர்த்தர் நல்லவர், ஏமுனக்கு இந்த பாடு கர்த்தர் நல்லவர், ஏமுனக்கு இந்த காரியம் சொல்லி பிச்சாசு நமக்கு சூழ்நிலை காண்பிக்கும் போது கர்த்தர் நல்லவர், ஏன் நல்லவர், தன்னை சொந்த குமாரனே எனக்காக இந்த உலகத்துல அனுப்பினார், நானும் எந்த குடும்பத்தாரும் வாழ்வடையும்படிக்கு அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இதை நாங்கள் மனதில் கொண்டு கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது இந்த பூமியில நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், மகாபிராம தேவன் அழைத்த போது நாங்களே ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய். நாங்க உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கு அழைக்கப்பட்டவர்களையுடைய நாங்களே புனி குறுகி நொந்து நூறு சொல்லுவாங்க, நொந்து நூறு சார சொல்லி சொல்லி வார்த்தை பேசுவாங்க. ஒன்றுமே இல்லாம எல்லாமே அற்று போற சூழ்நிலையில வாழ்றது இதோட திட்டம் இல்ல. ஆனா பிசாசுடைய பிளான் அதுதான், பிசாசுடைய பிளான் அதுதான். அவன் ஆனா அவன் அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே ஜீசு சிலுவையில முறியடிச்சுட்டார். ஆனா முறியடிச்சுட்டாங்க செய்தி இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு பந்து சேர ரொம்ப தாமதமா இருக்குது.
ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில வியாதியை சுமந்து தீர்த்துட்டார் என்று எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். சில கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க வியாதியை விடாது ஏதோ கடவுள் நம்மளை சோதிக்கிறார், நம்மளை பறிச்சு பார்க்கிறாங்க, சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா பார்த்த சட்டமும் தெளிவமாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம், நம்முடைய மேறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எழுந்து நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்ச்சினை அவர் மேல் வந்தது. அதே தலைமுறை குணமாகிறோம் ஒன்று பேர் 2:24 தெளிவா போடப்பட்டது. ஆனா தலைமுறை குணமானீங்க சங்கீதக்காரர் முன்னுக்கு பார்த்து பாருங்க, நாங்கள் இதெல்லாம் பேரு வந்து இதற்கு பின்னால பார்த்து சொல்றார். தாவீது பழைய பாட்டில வாழ்ந்த மனிதர் அவர் சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூல உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத என்ன உபகாரம், அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடித்தூட்டி நன்மையினாலும் வாய்ப்பு அக்கலைக்கு சமாதமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ரீசெண்டா ஒரு கூட்டத்துல நேர்ல நடந்த கூட்டம் எல்லாம் இந்த தொலைத்தொடர்பு வாயிலாக நடத்துற கூட்டத்துல ஒரு உயர்காரர் என்னுடைய அவருடைய சகோதரி குரால் வந்து அவங்க காலில் வெரி குட் பெயின், எந்த ஒரு சகோதரிக்கு வந்து சரீரத்துல சரியான வலி வேதனையோட இருக்கிறார். அந்த பேர்ல அந்த ஊழிய காரம் சொன்ன காரியம் வந்து அந்த அவருடைய வியாதியில சீர்த்தத்தை சொல்லி ஏற்று அந்த அந்த வியாதிகள் சரீரத்தில் வெளியே போகுதுன்னு சொன்னத அதை அப்படியே கிளச் பண்ணிட்டோம். அந்த வேர்ட அப்படியே புரிஞ்சுட்டோம். ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் இன்ஸ்டன்டாக ஹீலிங் கிடைக்கிறது பாருங்க. இது அது ஒரு ஒரு ஒரு வழி, நாங்க சொல்ற பெற்றுக்கொள்ள ஒரு வழி, எல்லாத்துக்கும் பெரிதான பெரிய வழி என்று சொல்லுங்க பார்ப்போம். இந்த வார்த்தை இந்த வார்த்தை வரையோ எந்த வியாதி ஏற்று முடிச்சுட்டார் என்னுடைய கருத்திரத்து தான் ஏற்று கல்வாரி சிலை கருத்திரதான் அவருடைய கருத்திரத்தினாலே நான் ஐக்கியம் ஆக்கப்பட்டிருக்கிறேன், அவர்களுக்காக சாபமான அந்த ஆபத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு நான் பிடிச்சுக்கொண்டு என்னுடையது, முகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, வாழ்வு என்னுடையது, பிடிச்சவங்க எது வாழ்ந்திருக்கிறாங்க என்னமோ உள்ள நாங்க உலகத்துல இருக்கிறோம் வீட்டுக்கு ஒரு வார்த்தைப்படியும் சொல்லி உலக தத்துவங்களை நம்பி நமக்கு கஷ்டப்படுறாங்க, நான் பாக்குற கஷ்டப்படுறாங்க. ஆனா சத்தியத்தை அறிந்த நானே நீங்கள் இந்த நாட்கள்ல ஒளியே வந்து சொல்லி தங்கி விவசாய 60 நாங்க வாசிக்கிற இருள் பூமியையும் ஆறுகள் ஜனங்களையும் கூடும் கத்தருட்டை உதிப்பா இன்னும் வெளிச்சத்துல நாங்க வாழும் போது எல்லாரும் எங்களை தேடி தருவாங்க. இதற்கு யாரு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை பாடுறீங்க, இதுதான் ரகசியத்து கத்தருடைய வேதத்துல இரவு பகல தியானமா இருக்கு. மனிதன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஷோர்ட் கட் கிறிஸ்டியன் லைஃப் ஷோர்ட் கட்டுக்கு நாங்க போய் இன்ஸ்டன்டா காஃபி போடுறோம், டிரைவ் த்ரூல சாப்பாடு வாங்குறோம், பிளேசஸ்ல டிரைவ் த்ரூல இன்ஸ்டன்டா வாங்குற காரியம் இல்ல. நாங்க விதைக்க வேண்டும், அதை அறுவடை செய்வோம். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களை நம்ம விதைக்க வேண்டும். அந்த விதைக்கிற வார்த்தைகளுக்கு தண்ணி பாய்ச்சப்பட வேண்டும். தண்ணி பாய்ச்சி அது சரியான வேலையில அந்த மரம் முளைச்சி தனியாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கண்டிப்பாக மறைபுணா சுகத்தை விடுதலைய வாழ்வு நான் நீங்கள் இந்த பூமியில வாழ முடியும். எனக்கும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஏசு வந்தார், நாங்கள் வாழ்வு சரி கூட்டப்பட ஏசு வந்தார். ஆனப்படி நாள் இந்த நாளில் நான் சொல்லப்பட்ட பிரகாரம் அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனப்படியால நான் ஜெபிச்சு நாங்கள் வலிமை செய்யப்பட்ட எனக்காகவும் இந்த குடும்பாங்கத்தினருக்காகவும் உங்களுக்காக ஒரு குடும்பாங்கத்தினருக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் எபேசியர் 1 உள்ள ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் குலத்தை ஜெபத்தை நாங்கள் செய்து நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் முடிக்கலாம் நான் நம்புறேன். எபேசியர் நிறுவம் 1 எடுத்துக்கொள்ளுங்க, 1 எடுத்து 16 வசனத்துல இருந்து நாங்க ஜெபிப்போம், 16 இருந்து ஜெபிப்போம். எபேசியர் 1 இடைவிடாமல் உங்களுக்காக தோற்றுகபடி ஜெபங்களில் உங்களை நினைத்து, இடைவிடாமல் என் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக தோற்றம் பண்ணி நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நாங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும்
தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும், பாவம் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இன்னதென்றும், கஷ்டத்தை வந்தெடுத்து தமக்கு உண்டாயிருக்க சுந்தர மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், பாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்து தத்துவத்தின் வல்லம் எப்படியே விசுவாசிக்கிறவராகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், நாங்களும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர் எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறை தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேசிட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபடுத்தி உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கு மேலான தலையாக கண்டருளினார். இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், எதற்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து விழுந்த குழந்தைகளையும் உங்கள் குடும்ப அங்கத்தினரை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அவைகளில் நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்படியாமை பிள்ளை எடுத்து இப்பொழுது கிடைத்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆதிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டோம். இறைவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமிழ் அன்புகூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்கள் எங்களையும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்களும் எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். இதனால் உண்டானதில் இதோட ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி கிரியலால் உண்டானதில்லை. ஏனெனில் நற்கிரியலை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு அவனுடைய செய்தியா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளில் நாங்கள் பேசிக் கொண்ட பிரகாரம் பேசிய ஜபத்திலும் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜபத்தை எங்களுக்காக எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட நாள் முதல் எங்களுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உங்களோட சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித கனிகள்

நன்றி சகோதரி. ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டுமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்களுக்காக இந்த வருகின்ற நேரத்தில் ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நன்றி அம்மா, நன்றி.

நேரம் கலையத்திலே 3:07. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்திலே இணைந்து கொள்ள இருக்கிறோம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் இந்த ஜெபத்தை வழிநடத்த இருக்கின்றார்கள்.

0: இது திறப்பின் வாசலே ஜபத்துக்கான வேலை. எங்களோடு ஜபத்தை வழி நடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி நலாயினி சாரங்கமானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சகோதரி.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க? சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஊழியர்களை ஒரு தடவை கூறிக்கொள்கிறேன். 4 தேவ ஊழியர்கள் செய்தியை கொடுத்திருந்தார்கள். அதன் பின்வாக இன்றைய நாள சகோதரி புதிதாக ஒரு சகோதரி வேதத்தை வாசித்தார்கள். அதாவது நீதிமொழிகளை இலங்கையிலிருந்து தயாந்தினி தயாந்தனி இந்த பெயரை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை பண்டத்திருப்பில் மன்னிக்கணும், பண்டத்திருப்பில் பரந்தனிலிருந்து அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். அவர்களுக்காக அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். பின்பதாக இப்பொழுது வளர்ந்தரும் வார்த்தையை சகோதரி ஜியா கனகரட்டம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தைகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். சகோதரி ஜியா கனகரட்டத்தில் ஊழியங்களுக்காக அவருடைய கணவன் பாடல் ஊழியம் செய்கிறார். அவர்களுக்காக கனகரட்டம் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஜெப வேலை முடிந்த பின்பதாக இலங்கை மனிதன் தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அந்த நிகழ்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக வயதான தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். குறிப்பாக நோவாமா அங்கு ஹோமில் இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பாடவம்மாக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றும் சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, மற்றும் உலக நாட்டில் இருக்க யுத்த மேகம் குறையும்படியாக, மற்றும் இலங்கை இந்தியா ஊழியங்களுக்காக, எல்லா சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எந்தெந்த நாடுகளிலிருந்து இந்த ஒலிபரப்பை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்தந்த நாடுகள் தலைவர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் நான் ஏதாவது ஜெபக்குறிப்பு விடுபட்டிருந்தால் அதையும் எடுத்து நீங்கள் ஜெபியுங்க. நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து தேவனை நோக்கி ஒரு இருவர் மூவர் இந்த நாமத்திலே எங்கு கூட அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே கேட்கிறதுனாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய செவியை சாய்த்து கர்த்தாவே எங்கள் மேடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருடத்திலே 6 மாதங்களை கடக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. கடந்த 6 மாதங்களிலும் தேவ கரம் நன்மையாய் இருந்தபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் கர்த்தாவே இந்த வல்லமையின் அலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே கர்த்தாவே இஸ்ராவுக்கு நீங்க சொன்னது போல கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தது போல அந்த தேவனிடத்திலே கர்த்தாவே அவருடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிற சகோதரன் சகோதரி மேலே இருக்கும்படிக்காக கர்த்தாவே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவர் ஆண்டவரே அவர் மேல் அவர்கள் மேலே இருக்கும் படிக்காக அவருடைய தயவுள்ள கரம் எஸ்திரா மீது இருந்ததினாலே கர்த்தாவே அவன் வேதங்களை ஆராய்ந்து படியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் உம்முடைய ஜனங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரக்கூடியதாயும் செய்தது போல இந்த நாட்களிலே இந்த ராஜ்யம் கட்டப்பட உம்முடைய வார்த்தை கடந்து செல்லக்கூடியதாக இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விதமாய் ஊழியக்காரனின் சுகங்களை விரும்புகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சைனஸ் ப்ராப்ளம்கள் கத்தாவே, அந்த தலையீடுகள் கத்தாவே, அந்த சளிகள் கத்தாவே, பிசாசு போடுகிற தந்திரங்கள் கத்தாவே பலவானை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது என்று சொன்னது போல பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் அப்பா, இந்த முடக்க பாக்குற கிரியைகள் அப்பா, ஊழியங்களிலே சோர்வடைய பண்ண பாக்குற கிரியைகள், சரீரங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கடிந்த புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எழுந்திருக்கும்படிக்காக படுக்கையை விட்டு எழுந்து எழுந்திருக்கத்தக்க பலனப்பா. இந்த இரவு நல்ல நித்திரைகளை கட்டளையிடுங்க சுவாமி. ஓ அமைதியான நித்திரை உண்டாகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கட்டளையிடுகிற தேவன் நீங்கள் கத்தாவே. அப்படியான நித்திரையை கட்டளையிட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சகோதரனையும். பொறுப்படுங்க கத்தாவே. தௌலியங்கள் தடைபடக்கூடாது என்று ஆண்டவரே, ஆண்டவரே சரீரங்களிலே பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உம்முடைய நாமம் எங்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று செய்கிற இந்த ஊழியத்தை என் தேவ பார்வையிலே கனமுள்ளதாய் மாற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே ஆண்டவரே, எஸ்திரா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகும் போது கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆண்டவரே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் என்று சொன்னது போல கத்தாவே இந்த ராஜ்யத்தை கட்ட கத்தாவே நம்முடைய நாமத்தை உயர்த்த கரங்களை கொடுக்கிறவர்களும் எவர்களுடைய ஆவியை நீங்கள் எழுப்புகிறீர்களோ அவர்கள் எழும்பி வந்து கரங்களை கொடுக்கும்படி கத்தாவே இந்த தரிசனம் நிறைவேற கரங்களை கொடுக்கத்தக்கதாய் கத்தாவே ஜனவங்களை ஏவி எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழிய தேவைகள் கத்தாவே, பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசய விதமாய் நடத்துகிறீர், இன்னும் நடத்தும்படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேவராஜ்யம் பலமாய் கட்டப்படட்டும் கத்தாவே. எவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு தந்திரங்களை போடுகிறானோ ஆண்டவரே கத்தாவே நீங்க சொன்னீங்க கத்தாவே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கத்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றும் படிக்காக தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் தடைகளை உடைத்து முன்பாக செல்லும் படிக்காய் வாசல்கள் திறக்கப்படும் படிக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விதமாய் இன்றைய நிகழ்ச்சி திங்கக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே கத்தாவே பங்கு பற்றி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தங்களுடைய நேரங்களை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகங்களை கட்டளையிடுங்க கத்தாவே. சரீரங்களிலும் நல்ல பலங்களை கட்டளையிடுங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி கத்தாவே ஆண்டவரே அப்படி கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை சொல்ல இந்த செய்திகளை கொடுத்து அநேகர் அதை கேட்டு அநேகர் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை கடந்து வரக்கூடியதான ஒரு கிருபைகளை போடுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால கட்டங்களிலே என்ன தேவைகளுக்காய் ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அங்களை விட வாய் சொற்புறக்கு முன்ன தேவைகளை அறிந்த தேவன் என்று சொன்னபடி நீங்கள் அதை நிறைவேற்றும் படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கைவல்யம் தேவிச்சுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாஸ்டரை உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இவர்களும் கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை உயர்த்த குடும்பமாய் செய்கிற ஊழியங்களிலே கத்தாவே தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொல்லி நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேளையிலே கத்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொன்னது போல இவர்களுடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம், குடும்பங்களிலே உம்முடைய கரம், பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் அப்பா. குடும்ப ஊழியங்கள் விரிவாகும்படிக்காக உம்முடைய சமூக நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல புதிதாக கத்தாவே இன்றைய நாளிலே ஆண்டவரே அந்த தயாந்தினி என்ற சகோதரி இலங்கையிலே இருந்து ஆண்டவரே வழிகளை திறக்கிற தேவன் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளில் இந்த நாளிலும் ஐயா அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கத்தாவே இந்த வேத வாசனங்களை வாசித்து அநேக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தாவே, அந்த ஞான வார்த்தைகள் ஞானமாய் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து போகத்தக்கதாய் அதை வாசிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, இன்னும் நேரங்களை கூட்டி கொடுங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யும் படிக்காய் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் ஆண்டவரே ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்தில் இருந்து வரும் என்று சொன்னது போல அப்படியாய் மௌனமாய் இருக்காத காலங்களை உண்டு பண்ணி கொடுத்து கர்த்தாவே, இது ஆண்டவரே செயல்படும் காலம் என்று அந்த சகோதரி செயல்படத்தக்கதாய் கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொன்னது போல அந்த ஜீவ வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் பரமதாசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அமெரிக்காவிலே இருந்து கர்த்தாவே இந்த ஊழியங்களை செய்கிற இந்த சகோதரனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சபையையும் வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வடது புறமும் இலது புறமும் புடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தாவே, அவருடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஐயா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே இழுத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆய்க்கத்தாவே. ஆண்டவரே அவருடைய செய்திகளை கேட்டு அக்கினிலிருந்து சிலராவது இழுத்துக் கொள்ளப்படும் படிக்கான ஆண்டவரே கிருபைகளையும் இரக்கங்களையும் இந்த நாட்களிலே நீங்கள் போற்றிருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கூட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே கனடாவிலே டொரண்டோல இருக்கிற ஆண்டவரே சோரன் பாஸ்டர் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லி இன்றைய நாளிலே அந்த சிலுவையை பற்றி கூறின அந்த சுவிசேஷ வாசல்கள் ஐயா கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தொடட்டும் ஐயா. சிலுவை ஆண்டவரே கட்டு போகிறவர்களுக்கு கர்த்தாவே அது நித்திய வாழ்வை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அந்த உபதேசம் ஆண்டவரே வருமனே திரும்பி வராது என்று வாசித்தோமே அப்பா. இந்த மாரியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொல்வதை செய்யும் என்று சொன்னபடி இன்றைய நாளிலே சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து செல்லும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் சந்தித்த தேவைகளை சந்தித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கும் தேவன் என்று அந்த வார்த்தையை கேட்டு யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த தேவையை நீர் சந்திக்க மாட்டீரா, இந்த தேவை எனக்கு தேவையாய் இருக்கிறதே என்று சொல்லி பரம தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே பிதாவின் ஜோதிகளின் இடத்தில் இருந்து எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொன்னது போல அவர்களுடைய தேவை சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை யாருக்கு ஜீவனாய் போனதோ அது ஜீவனாய் ஆண்டவரே பலன் கொடுக்கும்படிக்காக இந்த கொடுத்த செய்திகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியங்களை வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அதே போல பாடல்கள் கர்த்தாவே பாடினவர்களும் ஆண்டவரே பாடல்களை கேட்டு அந்த ஒன்பது பேருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரே தேவனுக்காய் எதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவே நீர் ஏவி எழுப்பினதின் படிக்கத்தாவே அந்த ஒன்பது ஜீவன்களையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் தாளந்துகளை பெருக்குங்க கத்தாவே, இன்னும் வாஞ்சைகளை போடுங்க, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனாய் கொடுக்கட்டும் அப்பா. அது ஆண்டவரே கத்தாவே காரீங்க அவர்கள் வாழ்க்கையிலே ஆமண்டும் ஆமேனண்டும் அது செயல்படும்படிக்காக ஐயா அந்த ஒன்பது பேரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் பொறுப்படுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வளம் தரும் வார்த்தையை கொடுத்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயா கனகரண்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, விசேஷித்த விதமாய் சகோதரன் செய்கிற அந்த பாடல் ஊழியங்கள் கத்தாவே, அந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, அந்த மகனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அந்த தாளந்துகளை வர்ச்சிக்க பண்ணுங்க, இன்னும் பாடல்களை நிறைய எழுத, இன்னும் கவிதைகளை எழுத, அந்த வார்த்தைகள் சரளமாய் கடந்து வர, அந்த ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சங்கீதக்காரனை போல, தாவீதை போல கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் அந்த சகோதரனுடைய வாயிலே எப்பொழுதும் அந்த துதி துதி துதி என்று அந்த பாடல்கள் மூலமாய் அந்த குடும்பம் மகிமைப்படுத்தும் படிக்காகவும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது மகிமையாய் மாறும் படிக்காகவும், அந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா, அந்த கனம் அவர்களுக்கு கிடைக்கும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். கத்தாவே சகோதரியின் வளம் தரும் வார்த்தைகளை கொடுக்கிற வேலையிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்பாடுகளை கொடுங்க கத்தாவே. ஆவியானவர் வெளிப்படுத்துங்க கத்தாவே. வேதத்தின் ரகசியங்கள் அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மீது வீசப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியாய் நீங்கள் நடத்துங்கப்பா. அதே போல் இலங்கை மண்ணில் இருந்து வரப்போகிற அந்த சத்திய வசனம் என்று காலா காலங்களாய் கத்தாவே, என்னுடைய சிறு வயதிலேயே இருந்தே நான் காலை 7 மணியிலே இருந்ததை கேட்பேன் ஐயா. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இன்றும் அது தொடர்ந்து கொண்டு போகிறபடினாலே அதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அவைகளை ஆசீர்வதிங்க. சிங்களம் இங்கிலீஷ் தமிழிலே போடப்படுகிற அந்த சத்திய வசனம் என்று சொல்லுகிற அந்த அலைகள் கத்தாவே, வானொலி நிகழ்ச்சிகள் கத்தாவே, அது எங்கும் பரவி சென்று கத்தாவே அது பெருகும் படிக்காக அவர்கள் செய்கிற அந்த அனுதின மன்னா என்று சொல்லுகிற கத்தாவே, அந்த புத்தகங்களும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் அது விழுந்து கிரியை செய்யட்டும். அன்றாடம் அவைகள் அதை வாசித்து கத்தாவே அதிலே பெருக அதிலே வளர அதை எழுதுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை எழுதுகிற ஒவ்வொரு அந்த ஜபி ஆண்டவரை ஜபி சௌரி ஜபிக்காய் ஜபி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா அது இன்னும் அவர்கள் எழுதி அந்த அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் அந்த ஊழியங்கள் பலகி பெருகத்தக்கதாய் கத்தர் கிருபைகளை போட வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நீரியஸ் பெர்னாண்டோவை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. சிங்கள ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. அந்த அவர்களோடு கூட இருந்து சிறு பிள்ளைகளுக்கான ஊழியங்களை செய்கிறவர்களை பொறுப்படுக்கும்படி காய்ச்சபிக்கிறோம். உலகம் பொல்லாத கடந்து போகிறதப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் செய்கிற இவர்கள் அந்த சிறு வயதில் இருந்தே தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வளரும் படிக்காக கத்தாவே நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உலகெங்கும் கடந்து செல்லுகிற இந்த வானொலி நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடட்டும் ஐயா. பொல்லாங்கன் கொண்டு போகாத படிக்கு கத்தாவே, பொல்லாங்கினால் வஞ்சிக்கப்படாத படிக்கு சுவாமி, சிறு வயதிலே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொன்னபடி கத்தாவே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாயிலும் ஆண்டவரே உம்முடைய பாடல்கள் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் வாலிப சந்ததி காய்ச்சபிக்கிறோம். கைகளிலேயே பாவங்களை வைத்துக் கொண்டு திரிகிறதை பார்க்கிறோம் அப்பா. அவர் ஹண்டிலே எத்தனை பாவ காரியங்கள் கத்தாவே, இவைகளை விடுதலை படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சந்ததி தேவனுக்கண்டு உருவாகட்டும் கத்தாவே. ஐயா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வீடுகளிலே எந்தெந்த ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காய் தன் வாலிப பிள்ளைகளுக்காய் வாலிப பேர பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் தேவன் பக்கமாய் திரும்பட்டும் ஐயா. தேவனை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குன்றி போகவில்லை கத்தாவே. கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி. உங்களுடைய பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தூரமாய் போன கத்தாவே ஆண்டவரே, கட்ட குமாரனை போல இல்ல மனம் திரும்பினவர்களாய் திரும்பி வர உதவி செய்யுங்க கத்தாவே. உதாரித்தனமாய் வாழாத படிக்கு தகப்பனை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றி அமைத்து கொடுத்து நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற இந்த தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம், காசாக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ரஷ்யாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, உக்ரைனுக்கு ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே, எத்தனை இழப்புகள் ஐயா, எத்தனை சேதங்கள் கத்தாவே, எங்கும் பயம் பீதியா இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. மனித இனங்கள் துச்சமா எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்றபடி இதை குறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே, நோவாமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தா இருக்கிற ஆண்டவரே, தாயாரை தனிமை வாட்டாதபடிக்கு, தனிமையானவர்களோடு கூட இருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அனாதை இல்லை என்று சொன்னது போல, அநாதி தேவன் அடைக்கலம் என்று சொன்னது போல, அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வானொலி கேட்டு அவர்கள் அதிலே மகிமைப்பட, அதில் ஒரு சமாதானத்தை அடைய ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே ஒரு ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே பெருக கிருபைகளை போட்டு நடத்தும்படிக்காய் ஆண்டவரே ஜொபிக்கிறோம். பவளமம்மாக்காய் ஜொபிக்கிறோம். வயது சென்ற காலங்களிலும் புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஆண்டவரே அந்த விருப்பமாய் கேட்கிற பாடல்கள் கவிதைகள் எல்லாவற்றையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டீரப்பா. இன்னும் ஜெபிக்காத காரியங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த நாட்களிலே கத்தாவே, யார் யார் இந்த இடத்திலே கேட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள், என்னுடைய தேவையை என் தேவன் சந்திக்க மாட்டாரா, என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா, என் வியாதியை எடுத்து போட மாட்டார் என்று சொல்லி கத்தாவே, யார் யார் கத்தாவே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பமும் அவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
0: நன்றி அம்மா. எல்லா விண்ணப்பங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருந்தீர்கள். உண்மையிலே மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோரும் நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தை அநேக நாடுகளிலிருந்து நமது அன்பு உறவுகள் கேட்டிருப்பார்கள், உங்களோடு சேர்ந்து விண்ணப்பித்திருப்பார்கள். எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன்தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் எல்லா சபை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களை குடும்ப ஜெபங்களில் உங்களை நினைவு கூறுகிறோம் சகோதரி.
1: நன்றி, நன்றி. இப்ப சிஸ்டரையும் கேட்டு சொல்லுங்க.
0: தொடர்ந்து
1: நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து அவக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ.
1: God bless you.

நேரம் கலையத்திலே 3:33. இந்த ஜபத்தோடு, திறப்பின் வாசல் ஜபத்தோடு அருமையான சகோதரி நளானி அவர்களோடு இணைந்து ஜபத்தே இணைந்திருந்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் நாட்களில் உங்களுக்கும் ஜப குறிப்புகள் இருந்தால் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஜப குறிப்புகளுக்காக ஜப ஊழியர்கள் ஜபிப்பார்கள். அடுத்து வருகிறது சத்திய வசனம், இலங்கை மண்ணிலிருந்து.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பிவா நீ இயேசுவை, நம்பிவா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளருவதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்து கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்திலே நான் கேட்ட பொழுது சிலர் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்பு கொடுக்கிறோம் என்று உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீ செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் மண்டையிலே இருப்பவர் யாருமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா, செல்லம்மா அக்கா, எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகுக்கு என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவ இன்றைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யார் அது? ஆ, செல்லம்மா அக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: கிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறியே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லம்மாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, இருக்க உண்ட மனுஷன் வேலைக்கு போட்டாரு.
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல,
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: இந்த என்ன பிள்ளைய விளங்காத, இப்ப நுண்ட மனுஷன கமலா வீட்டு பக்கம் பார்த்தனான். வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உண்ட நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ளை, அது ஊரறிஞ்ச உண்மை. பிள்ளை, நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துல தான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுதென்ன? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? என்ற மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்டார். சீ, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
2: இல்ல, அவரே மாதிரி தான் ஒருத்தர கண்டனா. சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை என்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர்.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நீர்களே.
1: அன்பு வானொலி நீர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 4:06 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். இன்று காலையிலிருந்து ஒலிபரப்பப்பட்ட எமது ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இன்னுமாக இதை கேட்க தவறிய மக்களுக்காக மீண்டும் ஒரு தடவை ஒலிபரப்ப ஆயத்தத்தோடு இருக்கிறோம். பாடலோடு இணைந்திருங்கள். மறு ஒலிபரப்பு வர இருக்கிறது. மீண்டும் நாளை காலை உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்திலே விடை பெறுவது உங்கள் சோரன் வின்சென்ட் மேனுவல். வணக்கம் நேயர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பேராலும் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 24 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:58 10 வருகிறது ஆண்டவுடைய செய்தி. செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆமேன். செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம் நேரம் கலையத்திலே 10 மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் ஆண்டவருடைய சுத்த கிருபையினால. நீங்களும் சுகபலத்தோடு இருப்பீர்னு நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக. கிருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமையில உங்களோடு கூட பிலிப்பியர் 3 அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7-8 வசனங்கள்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று, அதை விட இன்னொரு வார்த்தை சொல்றேன், குப்பை என்று கருதுகிறேன். எதற்காக என்றால், கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்துவதற்காக, அவரை ஆதாயப்படுத்துவதற்காக எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ, அது மாத்திரமல்ல அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என்றால், பவுல் பல இடங்களில் அவன் எழுதுகிற பொழுது கிறிஸ்து இயேசு இன்னார் என்று நான் அறிவேன் என்று எழுதுகிறான். இதுக்கு முன்னால அதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் சம்மதித்த, அவர்களை இழுத்து வந்து அப்படிப்பட்டவர்களை நிர்மூலமாக்குகிற ஊழியத்தை செய்த இந்த பவுல் இப்பொழுது சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன், அவரை அறிகிற அந்த அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு கடைசியாக 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று இன்னாமல், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், எதுவும் பாக்கி இல்லை, எல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லாம அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தல 9 அதிகாரத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது, 9வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ஆண்டவர் சந்திக்கிற பொழுது உடனே பவுல் சொல்லுகிறான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே இதுவரை அவரை அழிப்பதற்காக, அவருடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவன் திகைத்து ஆண்டவரே என்று அவரை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு அறிவிக்கப்படும், அங்கே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 15வது வசனத்தில் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எல்லாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் அவரை தெரிந்து கொண்டேன். அதிலும் சொல்லும் பொழுது அவனை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பித்து, உபத்திரவத்தின் குகையில, உபத்திரவத்தின் மத்தியில நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு ஒரே ஒரு முறை 40 குறைய ஒரு முறைதான் அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முறை எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறான், மிலாற்றினால் அடிக்கப்பட்டிருக்கிறான், கல்லறியுண்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், செத்துவிட்டான் என்று போட்டுவிட்டு போகிற பொழுது எழுந்து போய் சீஷர்களை திடப்படி சொல்லுகிறான், நாம் இப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய வேண்டும். ஆக எந்த அளவுக்கு இந்த ஜனத்தை துன்பப்படுத்தானோ அந்த அளவுக்கு இந்த ஜனத்துக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரமாக கடைசி வரை வைராக்கியமா இருந்ததுனாலதான் இங்கே பிலிப்பில் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அவன் இந்த இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு. கர்மியானவர்களே, ஆரம்பத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அறிவித்தாலும் அதன் பிறகு ஆண்டவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பணியை அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார், அதுதான் புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்காக. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆரம்பத்தில் எல்லா இஸ்ரவேலருக்கும் சிதறுண்ட இஸ்ரவேலர்கள் மத்தியிலேயே எல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதன் முதலாக புறஜாதிகள் மத்தியில அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால ரோமர்ல 10:1 எழுதுகிற பொழுது, நான் என் ஜனமாகி இஸ்ரவேலராகிய நீங்க என்னுடைய பாரமாக இருக்கிறீங்க, ஆனாலும் என் ஜனமாகி உங்களுக்கு நான் அறிவிப்பதற்கு பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதை கடைசி வரை நிறைவேற்றும்படியாக, அதற்காக எவ்வளவோ துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அதுக்கு முன்பதாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறான். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. பணம் ஒருவேளை லாபமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காகவே சிலர் ஒரு வேளை ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம், சிலர் அதற்காகவே பல விதமான யுத்திகளை கடைபிடிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதையெல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டு, ஒருவேளை தற்புகழ்ச்சிக்காக, இந்த உலகத்தில் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளிவிட்டு தற்பெருமை, சுய லாபம், இன்னும் பார்த்தீர்கள் என்றால் சுய கௌரவம், எல்லாவற்றையும், பதவி ஒருவேளை இருந்திருந்தால் அண்ணா கைப்பா போன்ற ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்திருக்கலாம், ஏன்னா அவ்வளவு செல்வாக்குள்ளவன், பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கிறிஸ்துவுக்காக எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை வைராக்கியமாக நிற்பதைத்தான் இந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய பேதுரு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த காரியத்துல அவன் தனித்தன்மையாக அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒருவேளை யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் தனித்தனி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தாரோ, எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக எந்த தரிசனத்தை அவர்கள் கொடுத்தாரோ, அந்த தரிசனத்துல கடைசி வரை அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான அந்த தரிசனத்தில் அவர் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தவர் தரிசனத்தை அல்ல. புசனை பவுல் சில இடங்களிலே அவன் எழுதுகிற பொழுது எழுதுகிறான், மற்றவர்கள் கட்டிய அந்த அஸ்திபாரத்தில் நான் கட்டாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டானோ, எதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனு கொடுத்தாரோ, அந்த தரிசனத்தில் கடைசி வரை நிற்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவர் வெவ்வேறு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தரிசனம் அல்ல. இன்னொரு கட்டின அஸ்திவாரத்தை நாம் கட்டாதபடி இன்னொருடைய தரிசனத்திலே நாம் ஒருவேளை இணைந்து செய்யலாமே வெளியே, அந்த தரிசனம் நம்முடைய தரிசனம் அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல அந்த பாத்திரத்துல நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நின்றோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்து அவர் பெருமைப்படுவார். இதைத்தான் பவுல் எழுதுகிறார். உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, உதாரணத்துக்காக என்னுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்தெடுத்தார். ரோமன் கத்தோலிக்கத்தில் குருவாக இருந்து அங்கே ஊழியம் செய்கிற பொழுது ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறியவும் வேதத்தை அறியவும் எனக்கு கிருபை செய்து அதன் பிறகு அதிலே பிரித்தெடுத்தார். அதிலே பிரித்தெடுத்த பிறகு நான் பவுலை போல எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் அடுத்ததாக பிரித்தெடுத்தார். எப்படி பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டாரோ அதே போல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தபடியினால அவர்களுக்கு அந்த அவர்களுக்காக என்று அந்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனம் சத்தியத்தை அறிய வேண்டும், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து ரட்சிப்பின் பாதையில வர வேண்டும் என்று அந்த தரிசனத்தை கொடுத்த பிறகுதான் அநேக காரியங்களை, வேத சத்தியங்களை மாத்திரமல்ல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலே இருக்கிற எல்லா தவறான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள், அவர்கள் செய்கிற திருப்பலி எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது, வேதம் ஒரே முறை மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் நமக்கு மீட்பு, நமக்கு ரட்சிப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமன் கத்தோலிக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இல்லை இல்லை, அவர் மரித்ததுனால நமக்கு முழுமையான ரட்சிப்பு வரவில்லை, அதனால்தான் நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பு வரவில்லை, அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலிபீடத்தில் பலி செலுத்துகிறோம் என்று ரோமன் கத்தோலிக்க உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் பலி, திருப்பலி என்று பலி செலுத்துகிறது. அது மாத்திரமல்ல, புனிதர்களுடைய காரியங்களிலே இன்னும் ஒவ்வொரு காரியங்களிலும் மரியாருடைய காரியங்களிலும் பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடான மாறுபாடான காரியங்களை இன்றைக்கு திருச்சேவியானது பின்பற்றுகிறது என்று அவருடைய உபதேசத்தினுடைய ஆதாரத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதன் பிறகுதான் கர்த்தருக்காக வைராக்கியமாக என் ஜனமாகிய இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனத்துக்காக நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் கடைசி வரை தொடரும்படியாக இன்றைக்கும் அந்த ஊழியத்தை கையில் எடுத்து எப்படியாவது இந்த கத்தோலிக்க ஜனங்கள் ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அதற்காகவே ஓடுகிற அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ, ஊழிய தரிசனமாக இருக்கலாம், அல்லது நாம் விசுவாசியாக வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கலாம், ஏதாவது தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், எதற்காக ஒரு சில இடங்களில் நாம் வேலை செய்யும் இடத்தில் எதற்காக நம்மை கொண்டு போனாரோ அந்த இடத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை கொண்டு போயிருக்கலாம். ஆகவே அதிலே நாம் உறுதியாக நிலைத்திருந்தால் அநேகரை நிச்சயமாக ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த உயர்த்தி செய்தால் எந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த தரிசனத்துல, அந்த அழைப்புல, அந்த உறுதியில கடைசி வரை நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்ததான காரியத்துல கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கூட, குறிப்பாக இந்த வானொலி, இந்த டெலிவிஷன், இந்த ஊழியத்தில் கூட கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அருமையான ஊழியக்காரர் மூலமாக நிறைவேற்றுகிற பொழுது இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல கடைசி வரை தொடர்ந்து ஓட்டத்தை ஓடவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நிறைவாக சத்தியத்தின் பாதையில நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதற்காக நிச்சயமாக உங்களை கடைசி வரை எல்லா கிருபையும் கொடுத்து உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை சமாதானத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் பிடிக்கப்பட்ட அதிலே நாம் கடைசி வரை நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். அருமையான சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா. அது மாத்திரமில்ல, உங்களோட தரிசனத்தை அழகாக விவரித்து சொன்னீர். ஆண்டோர் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது விதமாக எமது ஒளிபரப்பும் இந்த ஊடக ஒளிபரப்பும் கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தந்தபடியால் 2004 இதுவரை அதிலே நிலைத்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வேதத்தை தியானிப்பது அல்லது படிப்பது அல்லது வாசிப்பது அதற்கென்று நேரம் கொடுப்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அதை உலகமெங்கும் அறிவித்து அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி சபைகளுக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எமது தரிசனம் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல அதாவது எங்களுக்கு பல வழியில் பொருளாதார தடை இருக்கிறது. இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் வழி நடத்த எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய அருமையான தரிசனத்தை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீர்கள், பலப்படுத்தியிருக்கிறீர்கள். இதே மாதிரி அனைவரும் இந்த தரிசனங்களோடு அந்த தரிசனத்தை நினைத்து நின்று ஆண்டவருக்கு பணி செய்ய ஊழியம் செய்ய நாங்கள் இந்த இடத்துல அவர்களை நினைவுறுவோம். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமாக
1: நன்றி ஐயா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தரிசனத்தை கொண்டு நிச்சயமா உங்கள் மூலமாக கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அதை நிச்சயமாக யாவையும் செய்து முடிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன்.
0: நன்றி ஐயா, நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

0: கற்றலைகள் வழியாக நமது கானங்களை இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கலையத்திலே 10:21 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். அருமையான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை இன்றைய நாளில் கற்றுக்கொண்டோம். அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து 10:30 ஆண்டுடைய வார்த்தையை மீண்டுமாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com

0: நேரம் கரையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் எடுத்து சொல்லும் போது அதை கேட்கின்ற தருணத்தில் அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். தரிசனங்களை கொடுத்து பேசுகிறார். யாராவது பிரத்யோகமாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசி வருகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து அது நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அதை விட ஒரு மேலான அனுபவம் வேற எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்களில மனிதன் பேசுகிற விதமாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. மனிதன் பேசுவதை போல கர்த்தர் பேசுவாரா என்றால் நிச்சயம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதை நினைத்து நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிறேன். என்னாலும் கர்த்தர் அப்படி பேசுவாரா என்றால் இல்லை. அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் நாம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் எந்த நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு பிரசங்கி என்கின்ற ஒரு மனநிலையோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு, என்னுடைய அன்பு சகோதர சகோதரோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை அறிய நீங்கள் ஆசையா இருப்பீங்க. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பல காலங்களாக நீங்கள் பார்த்து வருவது மற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அதுல 7 சபைகளுக்கான செய்திகளை ஆவியானவர் சொல்கிறார். அதுல ஒரு சர்ச் தான் பிலதெல்பியா. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன செய்திக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தம் அதுதான். இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் எக்காலத்துக்கும் உரியது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். சோதனைக்காரன் என்பது சாத்தானுக்கு இன்னொரு பெயர். சோதனைக்காரன் என்ற அந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தியினுள் 4:3, 1 தெசலோனிக்கேயர் 3:5 இவைகளிலே பார்க்கலாம். சோதனைக்காரன் என்றே பிசாசை அல்லது சாத்தானை வேதம் அழைக்கிறது. சோதனைக்காரன், அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்மை கீழே விழத்தெழுவதற்கு அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருப்பான். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்காரங்களை சோதிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டார், நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும். ஆகவே சோதனைக்காரன் நம்மை சோதிக்கிறான், இந்த சோதனையிலிருந்து தப்பிவித்து காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. ஆம், அவர்தான் நம்மை தப்பிவித்து காப்பாற்ற வேண்டும். சோதனை காலத்திலிருந்து அவர் நம்மை தப்பிவித்து காப்பாற்றுவாராம், நமக்கு அவர் உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம், ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். அவர் சோதனை காலத்திலிருந்து நம்மை தப்பிவித்து காப்பாற்றுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தை மறுபடியும் பாருங்கள், சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். சோதனையில வீழ்ந்து போய்விடாம, சோதனையில நம்முடைய விசுவாசம் செத்து போயிடாம ரொம்ப கவனமா இருக்கணும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையிலவராயிருக்கிறார், திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றது வசனம் சொல்கிறது. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு, சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு வசனம் அது. ஏறத்தால 32 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். இந்த வசனத்தை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. எனக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும், எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் தப்புறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, நான் தப்பி போவதற்கான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். முழுமையாக அதிலே நான் விசுவாசத்தை வைத்து நான் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையிலிருந்து தப்பும்படி காப்பாராம், நமக்கு ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார். அந்த சோதனை நம்மளை வந்து எந்த விதத்திலையும் பாதித்து விடாமல் இருப்பதற்கு அவர் நம்மை சுற்றில் வேலையடித்து காப்பாற்றி அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தயை பாராட்டுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். நீங்க சோதனையில் அப்படியே மூழ்கி போய் அழிஞ்சு போயிடாமல் இருக்க, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாமல் இருக்க, அவர் உங்களை காப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த உணர்வோட தான் ஆண்டவர் நற்செய்தி நூல சொல்கிறார். பேதுருவிடத்தில் லூக்கா நற்செய்தி நூல் 22:31-32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் மிகவும் தந்திரக்காரன், அவன் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்கிறானா? ஆனா ஆண்டவரோ நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார், இப்பொழுது நமக்காக வேண்டிக் கொள்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கிறார். சோதனை காலத்தில் சோதிக்கப்படுகிற போது நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாய், பிசாசு எப்போதும் சோதிக்கிறவன் தான். விதைக்கிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதுல கற்பாறையில் விதைக்கப்பட்டவனை குறித்து அவர் விளக்கம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8:13 கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்று இருக்குது. அந்த சோதனை காலத்துல கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறாராம். நாம் பலனற்று போய்விடாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சோதனை காலத்திலே நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். பழைய பாட்டிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. 1 சாமுவேல் 2:9 இது ஒரு பாடல் பாடியவள் அன்னாள். அன்னாளுடைய இந்த பாடல் வரிகளிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் என்று அவள் பாடுகிறாள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பாதங்கள் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்திலே நீதிமொழிகள் 3:26 சொல்கிறான், நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம். பாதங்களை காப்பாருன்னு சொன்னால் எங்கேயாவது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி, நம்முடைய கால் எதிலையும் மாட்டிட்டு நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதுகிறார். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற அந்த தேவனை நாம் எப்போதும் நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 31:10 ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி காப்பானோ அது மாதிரி கர்த்தர் நம்மை காக்கிறாராம். ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பாருங்களேன், இந்த ஆடுகள் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு சாலையில ஆடுகள் தொடர்ந்து வருகிற போது ஏதாவது வாகனம் வந்து விட்டால் அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற வேகம், தீவிரம் இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில கண் விழித்து அவர்கள் அந்த மந்தையை காக்கிறார்கள். திருடர்கள் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போய்விடக் கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு பலியாகி விடக் கூடாது என்று ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பானோ அதுபோல ஆண்டவர் உங்களை காப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள், மேய்ப்பனை போல. அல்லது ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு அதைத்தான் செய்தார். நம்மை அவர் காத்துக்கொண்டார், உயிரை கொடுத்து காத்துக்கொண்டார். இதற்கு பழைய பாட்டில நிழலாட்டமான ஒரு கேரக்டர்னா தாவீது தான். அவன் சவுல்ட்ட சொல்றான், ஒரு முறை என்னுடைய ஆட்டை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, இன்னொரு முறை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சு, நான் விடலையே, நான் தொடர்ந்து போனேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அதனுடைய வாழ்க்கையின் ஆட்டை தப்புவித்தேன் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சிறந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பாற்றுவானோ அதுபோல நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் பாடுகிற போது கர்த்தர் நீ எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாருன்னு சொல்றான். எல்லா தீங்கும், என்னெல்லாம் பிசாசு தீங்கு கொண்டு வர்றானோ, என்னெல்லாம் கஷ்டம் கொண்டு வர்றானோ, எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன் என்று 121 சங்கீதம் 8 வசனத்திலே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 121:7 வாசிக்கும் போது என்றென்றைக்கு காப்பார் அப்படின்னு பாடுறான். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் நான் காப்பேன், கடைசி வரைக்கும் நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. சோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய பலன் வருது. ஆண்டவர் என்னை காப்பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவரனை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு தலையில இருக்கிற முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாம கீழே விழாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்துல நற்செய்தி கூட்டம் பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு கிராமத்துல அந்த கூட்டம் நடக்குது, ஒரு ஸ்கூல் மைதானத்துல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2-3 ஊர்களுக்கும் இந்த சத்தம் கேட்கணும்ன்றதுக்காக அந்த ஊழியக்காரர் நிறைய குழாய்களை, அதாவது ஸ்பீக்கர், அந்த குழாய்களை கட்டி வைத்திருந்தார். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் 2-3 ஊர்களுக்கு கேட்கும்படி அவர்கள் செய்திருந்தார். மக்கள் கிரவுண்ட்ல கம்மி தான், ஆனால் அநேகர் கிராமங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் நேரம் முடிந்தது, என்னுடைய செய்தி நேரம். எனக்கு பொதுவாக கிராமங்களிலே நற்செய்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்ன்ற அந்த மனநிலையில நான் எப்போதுமே நற்செய்தி சொல்றதில்லை, சாதாரணமாக பேசுவது போல நான் பேசுவேன். அப்போ நற்செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற போது என் மனதிலே ஆண்டவர் பேசுகிறார். God inspired me. எனக்குள்ளே அவருடைய சத்தம் கேக்குது, நீ மந்திரவாதிகளுக்காக பேசேன் என்று நான் சொன்னேன். பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மிகப்பெரியவர், இவருக்கு இணையாக எந்த சக்தியும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசுல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே அநேகர் மந்திரவாதிகள் இருக்கிறீர்கள், பெல்லிசூனியம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள், இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் தைரியமாக என்னை சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய மந்திரவாதங்களை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். வெள்ளி சூனியத்தை செய்வினை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். உங்களால் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க முடியாது உங்க மந்திரவாதத்தை பயன்படுத்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இவர் மிகப்பெரிய தெய்வம். இவர் காத்துக்கொள்வது போல வேற எந்த சக்தி காத்துக்கொள்ள முடியாது. பொதுவா கிராமங்களிலே குலதெய்வம்னு சொல்லுவாங்களே, என்னுடைய குலதெய்வமாக இயேசு இருக்கிறார். இவரை மீறி எந்த செய்வினையோ எந்த பெல்லிசூனியமோ மாந்திரிகமோ செயல்படாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே பரிசோதித்து பார்க்கலாம் என்று நான் அந்த கூட்டத்திலே பேசினேன். பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். பிரியமானவர்களே, நான் இதை வெளிப்படையாய் சொல்வதற்கான காரணம், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். அதை கடந்து எந்த செய்வினையும் எந்த மாந்திரிகமும் என்னிலே வல்லமை கொள்ள முடியாது. நீங்கள் அந்த இயேசுவை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று

கை கொண்டதில்ல, காத்துக்கொள்ளுதல். கர்த்தருடைய வார்த்தை நீ காத்துக்கிட்டா அவர் உங்களை காத்துக்கொள்வார், நீ காத்துக்கொண்டால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். என் வார்த்தையை காத்துக்கொள். வார்த்தை அப்படின்ற அந்த பதத்துக்கு பதிலாக அவருடைய பிரமாணம், கட்டளை, அவருடைய வழிகள் என்று நிறைய பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு மூன்று இடங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். அதாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாரை கர்த்தர் பாதுகாப்பார் என்றால், அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு. நாம வந்து எப்படி கர்த்தருடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து என்ன மனநிலையோடு இருக்கிறோம், அதை காத்துக் கொள்வதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? யோபு சொல்கிறான், அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குகளை என் ஆகாரத்தை விட அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான். சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கிட்டேன்னு சொல்றான். வேதாகமத்தில் யோசுவா எல்லா கோத்திரத்தாருக்கும் கானானில் இடங்களை, நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களை அனுப்புகிற நிகழ்வு. யோசுவா 22 நீங்க பாத்தீங்கன்னா, ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவங்களை கூப்பிட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள், நீங்க அந்த கட்டளைய, வார்த்தைய, வசனத்தை காத்து நடந்தீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றான்? ரூபனியரை, காத்தியரை, மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை பார்த்து சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை காத்து நடந்ததுனால அவங்கள அவங்களுக்கான சுதந்திர வீத பாகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த யோசுவா சொல்லும் போது நிறைய காரியங்களை சொல்றான். 6 இறுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா அவர்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படி காத்து கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிறோமா? காத்து நடக்கிற அந்த சூழல் உங்களுக்கு இருக்குதா? காத்து நடக்கிறீங்களா? தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு கவனம் வைத்து அதை காத்து நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது ஒரு நிகழ்வு, தாவீதுடைய கடைசி காலம் அது. இப்ப முதல்ல வாசித்தது யோசுவாவினுடைய கடைசி காலம், இது தாவீதுடைய கடைசி காலம். தாவீதுடைய கடைசி காலத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 22:22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் தாவீது. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மிகப்பெரிய ஜெயம் கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தான், அவருடைய வசனங்களை காத்து நடந்தான். அதனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். ஆட்டிடையனாக இருந்த தாவீது அரசனாக மாறினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்ததுனால. 3வது சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு பெரிய ஜபத்தை பண்றான். அந்த ஜபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொல்றான். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8:25 இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே, தேவரீர்,

0: என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுதும் அவனுக்கு நிறைவேற்றும். அதாவது ஆண்டவர் தாவீதுட்டு சொன்னாராம், இங்க பாரு தாவீது, உன்னுடைய சந்ததி உன்னுடைய பிள்ளைகள் என் வார்த்தையை காத்து நடந்தா இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உன்னுடைய சந்ததி எப்போது இருக்கும்னு சொன்னார். தாவீதினிடத்திலே கர்த்தர் சொன்னார். அதை தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தெரிவித்தான். எங்கே தெரிவிக்கிறான் என்றால், 1 ராஜாக்கள் 2:3. இது அப்படியே மனசுல வச்சிருந்த சாலமோன் சர்ச் கட்டிட்டு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி ஜெபிக்கிறான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜெபிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம், இவன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் ராஜ்யத்தை 2 பிரிச்சாரு. 2 கோத்திரத்தை சாலமோனுடைய குமாரன் ரெகபயாமுக்கு கொடுத்தார். 10 கோத்திரத்தை சாலமோனுடைய வேலைக்காரன் யெரொபெயாம் எடுத்துக்கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். இவன் யூதாவின் ராஜாவாக மாறினான். தேவன் குன்றி போக பண்ணினார். காரணம், தாவீது தன் தேவனுடைய வழியை காத்து நடந்தது போல சாலமோன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் இங்கே ராஜ்யம் பிரிந்து போகும்படி அனுமதித்தார். அன்பு தேவ மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயர்த்தப்படும்படி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயம் போதுமான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அளவிட முடியாத பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய வழியை காத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சோதனை வரும், அந்த சோதனை காலத்திலே தப்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு நடப்பீர்களே ஆகில் நான் உங்களையும் காப்பாற்றுவேன். சோதனை உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. என்னுடைய அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாத்து நடத்தும். எப்படி சத்துரு முயற்சி செய்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உங்களை எல்லா சோதனையிலிருந்து தப்புவிக்கும்படி உங்களை காக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை கைவிட தெரியாது. ஏனென்றால் அவர் நம்மேல் அவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் நாம இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், பலனா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாவலும் வழிநடத்துதலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னமுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஆம், நான் சோதனை உன்னை பாதித்து விடாதபடிக்கு நான் உன்னை தப்பிவித்து காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும். இந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்களும் எப்போதும் வார்த்தைகளை காத்து நடக்க, வழிகளை காத்து நடக்க நீர் எங்களுக்கு தய பாராட்ட வேண்டும் என்று பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவேலியம் டேவிட் அவர்களே. அருமையான ஆண்டவருடைய வார்த்தை என்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
4: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
5: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமை.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 11 மணி செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 24 கொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை ஜோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பிளமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனசருக்கு அருவருப்பானவன். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறையினது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதித்தருகிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசத்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கழி கூறாதிருப்பதாக. கர்த்தரதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே மோதாட்சணியம் நல்லதல்ல. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்ளுகிறவர் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி புறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே. உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்யக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தியடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெடினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் 11:34. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே எமது சர்வதேச உறவுகளும் கூட நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியாக பாடலை பாடலாம். அது மாத்திரமில்லை, உங்களால் வாய்ப்புகள் இல்லாவிட்டால், வசதி இல்லாவிட்டால், நீங்கள் ஒரு 30 செலவழித்து உங்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக விருப்ப பாடலாக ஒலிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சியில இருந்து செமினா பேசுறேன்.
0: ஆமா, இலங்கை கிளிநொச்சியில இருந்து செமினா பேசுறீங்களா? எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கோம். இவ்வளவு நாளா வராதது, மன்னிச்சுக்கோங்க.
0: பரவாயில்லையம்மா, நீங்க இத்தனையோ பேர் வராம போயிட்டு நீங்க திரும்ப வாரீங்களே, அதுவே மிக மகிழ்ச்சி. கத்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் குழந்தைகளை அவர் நேசிக்கிறதுவன். அனுபடியான நீங்கள் மகள் ஒரு கிழமையா வராவிட்டாலும் இன்றைய நாளில் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் படிப்புக்கு பெற்றோருக்கு செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் அவருக்காக பாடுங்கள்.

இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை.

நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.

கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்து என்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்து என்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே

0: நன்றி
1: நன்றி சமினா, அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல ரிசப்ஷனா இருந்தது, ஒருவித இடையூறும் இல்லாமல் அழகா பாடியிருக்கிறீர்கள். ஆண்டோட நாம மகிமைப்பட்டது. தொடர்ந்து அப்பா அம்மாவை நான் கேட்டுன்னு சொல்லுங்க, நாளைக்கு வாங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வணக்கம். ஓ, நேற்று எங்க போனீங்க? காண இல்ல, சரி இப்போது பாடுங்கோ. ஜசிந்தாவுக்குங்களா? அவன் வருவா அடுத்து பாரு, இப்பதான் கொஞ்சம் சுகமா இருக்குது. அம்மா அவன் இருமல்ல, ரெண்டு கிழமைய வேற இல்ல ரேடியோ. கண்டிப்பா சொல்றோம். என்ன பேர்? நமினாவா? என்ன சொல்லுங்க? சரி, நன்றி அம்மா, பாடுங்க.
2: மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா ஏற்றிய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி இரவில்லாங்காதீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர் மறவாத எண்ணீதரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன் இரவில்லாங்காதீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர் மறவாத எண்ணீதரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன் ஓளிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடியோடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நன்றி பாலி நன்றி பாலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பா உன் திருப்பாதமே ஆண்டவரே கோடி கோடி சோத்திரம் கோடி கோடி சோத்திரம் நன்றி
1: நன்றி நன்றி அம்மா
2: துயரமில்லாம் இன்று மறந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி சோத்திரமே கோடி கோடி நன்றி ஐயா
1: நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், நான் மேரி.
1: எப்படி இருக்கீங்க சௌரி மேரி?
3: ஆண்டவரே இரக்கம் கிருபை சூழ்ந்து கொள்ளுறது எங்களை, நாங்க சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென்.
3: சந்தோஷம் சௌரி சுகமா இருப்பா, நீங்க சொன்னீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு.
1: அவ கெட்டிங் பெட்டர். நேற்று தான் மாலையில நீண்ட நாளைய பிறகு நல்ல ஒரு குக் கொண்டு செய்தா சாப்பிட, இரவை சாப்பாடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. எனக்கு உண்மையில ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே வெக்கமா இருக்கு. தேத்தனி தவிர வேற ஒன்றும் வைக்க தெரியாத மாதிரி என்ன வச்சுட்டா அப்படி என்ன செய்யறது?
3: ஒன்றுமே
1: கம்ப்ளைன்ட், இது சரியில்லை அது சரியில்லை வேணாம். நானே சமைக்கிறேன்ட்டு, ஆனால் திடீரென்று அவருக்கு முடியாமல் போயிட்டு இருந்தாலும் கத்தர் நல்லவர், நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கார். அநேகமாக கூடிய விரைவில் வானொலியில் தொகுப்பாளராக இணைந்து உங்களோடு எல்லாம் பேசி ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன்.
3: என்னுடைய கணவருக்கும் சமைக்க தெரியாது, இப்ப கண்ணப்பிரதம் பண்ண பிறகு கொஞ்சம் பழகி.
1: அவர் என்ன பெற்ற வந்துட்டு
3: என்ன செய்யற சூழ்நிலை அப்படியான இடத்துல கொண்டு விட்டுரும்.
1: ஆமா, இந்த நாள் நாங்களும் கடையில ரெஸ்டாரண்ட் வாங்கி உண்மையில அரைவாசியும் சாப்பிட மாட்டோம், விருப்பம் இல்லை.
3: உடலுக்கு நல்லது இல்ல,
1: பிள்ளைகள்
3: சாப்பிடுவா போல வராது.
1: ஆமாம், அங்கே அங்கே மகள் அங்கே இருந்து அனுப்புவா, என்ன வேணும் என்று மகனும் இங்கே இருந்து அனுப்பியர். எல்லாம் எங்களுடைய அக்கௌண்ட் தான், நான் யார்கிட்டையுமே கேட்குறேன். பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் தனியாக வாழ்கிறாள்னா அவருடைய பொருளாதாரத்திலேயோ பணத்திலேயோ நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு. ஆமாம், கத்தர் அந்நாள் வரைக்கும் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் கூட நான் ஒரு நாளும் மக்களிடம் அடிக்கடி காணிக்கல் கேட்கறதும் இல்லை, எங்களுக்கு சம்பளமும் இல்லை. நாங்கள் வேலை செய்யறோம், நானும் என் மனைவியும்.
3: சரியான அர்ப்பணமான ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு தியாகமான ஊழியம் தான்.
1: அநேகம் பேருக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இவ்வளவு வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு $10 கூட எங்களுக்கு டொனேஷன் பண்றதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் இந்தியாவில இருந்து இப்போ ஒரு சகோதரி எடுத்து ஜிபேல உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்ப எப்படி அனுப்பலாம், நான் கொஞ்சம் பணமாவது நான் இந்த காணிக்கையாக தர விரும்புகிறேன் என்று இந்தியாவிலேருந்து கேட்குறாங்க. பாவம் என்ன, அவர்கள் இந்திய மக்கள் அவர்களுடைய என்ன பெரிய காசு அவர்களால் அனுப்ப முடியும், கஷ்டம்தானே. ஆனால் இங்கே வெளிநாட்டில் கனடாவில் உள்ள மக்களுக்கு இதனுடைய உங்களுக்கு இருக்கிற புரிதல் இல்லை. படிப்படியாக எல்லாத்தையும் குறைத்து
3: கொண்டுறேன். தெரியும் சூழ்நிலை.
1: ஆமாம், வயது போனா போக போக தான் ஆண்டவரை இன்று நாங்கள் தேடணும் இல்லை, அவருடைய அவருடைய நாளை குறித்து நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இன்றைய நாட்களில் வயதான மக்கள் முன்பிருந்த உற்சாகம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாய் தந்தைமாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரமா. நான் மனம் திறந்து உங்களோட பேசுறதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரோடமே இப்படி பேச முடியாது, எங்களை நன்றாக அறிந்தவர்களோடு தான் பேசலாம். அதனால தான் இன்றைய நாளில் இதயத்தின் உள்ளத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்துண்டேன்.
3: உள்ளத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி
1: வேறு யாரும் எங்களுக்கு தொலைபேசியும் ஒரு தரம் எடுக்கிறே இல்லை, எங்களுக்கு நேரமும் இல்லை யாருக்கும். 24 மணித்தியாலும் இதையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டி இருக்குதல்ல, மறு ஒளிபரப்பையும் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. கீழேயும் ஒரு ரேடியோ இருக்கும், மேலேயும் இருக்கும், டிவியிலேயும் இருக்கும், போய் கண்டு இருக்கிறது. ஏதாவது தடங்கள் வந்தால் உடனே வந்து ரிப்பேர் செய்யணும். சில நேரம் இந்த இன்டர்நெட் நின்று ஒரு செகண்ட் நின்றுட்டு போயிடும், அப்போ எல்லாமே ஷட் ஆஃப் பண்ணிடும், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது.
3: தசிந்தாக்கு
1: தசிந்தாக்கு டெக்னிக்கல் அலுவல் சொன்ன

0: இந்நாள் வரைக்கும் காத்ததுவன் 21 ஆண்டுகள் அடுத்த மாசத்தால் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. ஆமா, 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்கிறதுக்கு கத்திரட பணியில இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து அன்பு கொண்ட மக்கள் தான் அநேகம். எங்களை பின்புறமாக யாருமே பேசுறதில்லை, தெரியும், அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனாலும் அவர்கள்தான் விட்டு விலகுகிறார்கள் ஒழிய நாங்கள் அவர்களை விட்டு விலக இல்லை. கத்திரம் அப்படித்தானே வேதாமத்தில் பார்க்கிறோம், முதுக காட்டி நடனம் அவர் அழைத்த மக்கள். ஆனாலும் கத்திரம் ஒவ்வொரு நேரங்களில் இந்த மக்கள் பிடிபட்டு இருக்கும்போது, எதிரிகளால் சூழப்பட்டு இருக்கும்போது அவர் இரக்கத்தோடு மீண்டுமாக அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டார். அதே விதமாக தான் இந்த ஊழியம் இருக்கு. பிரதர் எப்படி இருக்கிறார்?
1: வெளியில போயிட்டு நல்ல சுகமா இருக்கிறது.
0: ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுறது, நாங்கள் இன்னும் கத்திரங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வெளியில கொண்டு போவதற்கு நீங்களும் ஆண்டுடைய பாடலே, அழகான பாடலே, புது புது பாடல், பழைய பாடல்கள் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துற விதத்திலே நீங்கள் பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், தொடர்ந்து அந்த பணியை செய்யுங்கள்.
1: ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சோத்திரம் ஜெசப்பா, நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எவ்வளவு உங்களை புகழ வேணும், துதிக்க வேணும். ஆண்டவரே, சிறிய இந்த பாடலை உமக்கே மகிமையாக பாடுகிறேன். அன்பான தேவனே சோத்திரம்.

வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவர்

முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதை போ.

ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழி எல்லாம் குணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை

0: சென்று போவதில்லை. ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். அழகான பாடல், கருத்தோடு உள்ள பாடலே பாடி அன்றோட நாமத்தை மேம்படுத்தினீர்கள். ஒரு பாடல் விருப்ப பாடலே ஒரு சௌரி பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து, எனக்கு அது சரியான உச்சரிப்பை தெரியவில்லை. கிரிபார் ஊற்று என்ற பாட்டு இருக்கா? கிரிபார் ஊற்று வத்தினாலும் என்ற பாடல்
0: எனக்கு புதுசா இருக்கு பிரதர், எனக்கு தெரியல.
1: ஓகே ஓகே, பார்க்கலாம். அவங்க பாடியும் காட்டியிருக்கிறார்கள், நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்க, போட்டு காட்டும் கேட்க முடியும் என்ற பாருங்க. இல்லை நீங்க இருந்தா கேட்கல, நான்
0: போடுறேன்னா எடுத்து பேசுறேன்.
1: நன்றி அம்மா,
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி. கத்தரும் உங்களையும் உங்களோட சௌரியம் ஆசீர்வதி.

0: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன்.
0: நேரம் கலையத்தில் 11:52, இது உங்களுக்கான பாடுகிற நேரம், விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385592 இலக்கத்தில் அழைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை மறவாமல் நன்றியோடு பாடல்களை பாடுங்கள், பாடல் பதிவுகளை செய்யுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா. அம்மா
0: எப்படி இருக்கீங்க? மல்லிகா சௌதரி
1: சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
0: ஜெபம் குறிப்பிட்டு
1: ஞாபகம்
0: இருக்க
1: திரும்பம் பாடலான் இருக்கு.
0: தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். கவலைப்படாங்க.
1: ஓகே ஓகே பிரதர், ஆண்டவர் கூட இருப்பார் பிரதர் உங்களோட. ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாப்ப. ஓகே நான் பாடுறேன். ஓகே, இந்த மேரி சிஸ்டர் நல்லா பாடுறா, கருத்தான பாட்டு.
0: அவ இன்று மட்டும் அன்றில் இருந்து இப்ப வரைக்கும் பாடுறா அதே மாதிரி தான் இருக்கு.
1: எனக்கு சரியான விருப்பம் அவட பாட்டுக்கு. நல்ல பாட்டு. ஓகே நான் பாடுறேன். ஓகே, அத்தோத்திரம் தகப்பன் ஸ்தோத்திரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது.

0: கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அலையங்கன் 6473385 96 என்ற இலக்கத்தில்

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: எப்படி இருக்கிறீங்க மரியா?
1: சும்மா இருக்கிறேன் ஆண்டவர் வேலை. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரி.
1: வாழ்த்துக்கிழமா
0: பரவாயில்ல, பரவாயில்ல, சுமசுகமா இருக்குது.
1: ஆமென். ஆண்டவர் கிருபையால வந்து தன்னுடைய வேலையை செய்வா விரைவா. ஆமென்.
0: ஜெபிச்சவங்களுக்கு எல்லாரும் நன்றி அம்மா.
1: ஆமென். கத்தர் தான் எல்லாமா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவார்.
0: ஆமென்.
1: என்ன துன்பம் வந்தாலும் தூக்கி எடுப்பார்.
0: ஆமென்.
1: நாங்கள் ஜெபிப்போம். ஆமென்.
0: பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

0: எடுப்பேன். ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி,
1: நன்றி. நேரம் கலையத்திலே 12 மணி செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.

0: வணக்கம். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்கள் பிரியண்ணா? சரி, பாடலுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறீர்கள். அதுதான் பேசும்போது தெரியுது இல்லையா, கதைக்கும் போது. படிப்போம். ஆமேன். பழைய பாடல் எல்லாரும் மறந்திருப்பினா நீங்க திரும்பமாக அதை உயிர்ப்பிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: பழைய பாடல அர்த்தங்கள்
0: அர்த்தம்
1: இல்லாம இப்ப தாய போல சேர்த்து நீர் தந்தைய போல சேர்த்துனா எத்தனை தேமா பிள்ளைகளை தூக்கி அறிஞ்சு
0: செய்யறாங்க.
1: ஆண்டரை கொண்டு ஆய உடையதா புடையலாது. சில நேரங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த அறிகிற தன்மை இருக்காது. காலப்போக்கில் ஏதாவது பிரிஞ்சு வருவோம். உலகத்தில் நாங்கள் பார்க்க எத்தனை தாய்மார் பிள்ளைகளை செத்து விற்கணும், எரிஞ்சிட்டு போயிடணும், சாப்பிடணும். ஒரு ஒரு மகனோட ஒரு ஃப்ரெண்ட்ல ஓடி போறாங்க. அப்போ தாயை விட தந்தையை விட சிலருக்கு அன்பு செலுத்துறவர் ஆண்டவர் ஆகியிருக்கிறார்.
0: ஆமீன்.
1: சரி, பாடுங்க.
0: பாடுங்கய்யா.

தீய தயாநிதி. துன்பத்தில் இன்பம் பயந்தரு நோயில் என் சுகம் தயிரியம் எனக்கு நீ

குறைவே நெல் நிறைவே தன்மையில் உறவே அறிவினன் பேரறிவாக வந்தீர் அடிமையின் சுதந்திரமே உடைந்த

0: நாஷ்டத்தில் நயமே பலவினன் பேலமே வெக்கத்தில் மகிமையின் கிரீடம் நீரே. மரணத்தின் ஜீவன் நீரே கோடு நரகத்தில் மோட்சம் நீரே கருணமும் செல்லாம் நீரே ஆனந்தம் கொள்வே நகமகிழ்வுடனே ஞானம் ஞானவரம் தரும் ஆவியின் அனுபவமே. நன்றி கத்திரிக்கே மயம் உண்டாவதாக.
1: ஆமேன், ஆமேன். அப்படி நாம மாத்திரம் மயப்படும். நன்றி ஐயா, அழகான பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை நாளை நாளும் வந்து பாடுங்க. கருத்தோட இருக்கணும் பாடல்.
0: அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் ராஜ்ய கொடி பலனற்று போனாலும் ஒளிவமரம் பலனற்று போனாலும் அந்த பாட்டை நான் இயேசுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பேன். வீட்டுல உப்பு இல்லாட்டிக்கே துவங்கியும் பிரச்சனை.
1: படிக்கணும். அது கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள அரசாங்கங்களே நிப்பாட்டிட்டு அவங்களோட சபையில இல்ல, அதாவது பார்லிமெண்ட்ல. அது மாதிரி அது மாதிரி இப்ப அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. பத்து கட்டளை பற்றி யார் சொல்றது? ஒரு தரம் அருமையான செய்தி.
0: ஆறுதலா சொல்லி ஆறுதலா மக்களுக்கு யார் வந்தாலும் உலகத்துல ஆண்டர் வழியே விசுவாசம் இருக்காது.
1: அப்படித்தான் வேதத்துல இருக்கு.
0: ஆண்டவர் வந்துதான் திருப்பி ஒரு படிப்பு. பாசிட்டிவ் இல்ல, நெகட்டிவ் தான் காய்ச்சிருக்கு. ஆண்டவர் வந்து பாசிட்டிவா எல்லாம் காய்ச்சி எங்களுக்கு 993 வருடங்கள் ஒரு ஒரு இழப்பும் இல்லாம கஷ்டப்படாம நாங்கள் மாம்சம் சாப்பிடாம எல்லாம் வாழ போறோம்
1: பூமியில.
0: பிறகு 97 1997 இதே மாதிரி பிசாது ஆண்டவர் கட்டி வச்சு அவுட் விடுவார்.
1: ஆமா,
0: அவர் வந்து 94, 95, 96, 97, 98, 99, 100 2000 வருடத்துக்குள்ள திருப்பியும் இதே மாதிரி கொண்டு வந்துருவாங்க.
1: ஆமா, நன்றி நன்றி ஐயா, நீங்கள் பேசுனது. வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
2: நாங்கள் கிண்ணச்சி பரந்தன் ஏஜி சபை கிடைக்கிறோம்.
1: ஓகே, உங்களோட பேர் என்ன சோதரன்?
2: என் பேர் அருண்.
1: அருண், ஓகே. வல்லமை நலன்கள் வானொலியோடு இணைந்திருக்கீர்கள். இது ஒரு பாடுற நேரம். கிளிநொச்சியிலிருந்து இணைந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் அருண்.
2: நன்றி.
1: பாட விருப்பமா? பாடுறீங்களா?
2: பாடுங்க
1: பாடுங்க.
2: உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உன் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பே. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. நீர்தானே என் துணையானி,

0: முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவேன். முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவேன். முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உன் அன்பையே நம்பியிருப்பேன்.
1: ஆமீன். அருண்,
0: ஆமீன்.
1: அழகா அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது பாடுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பாடலாம், நல்ல தெளிவாக இருக்கிறது அங்கு உங்களோட கனெக்ஷன். சின்னொரு வேண்டுகோள், சுருக்கமாக பாடணுமா? ஒரு மணித்தியால் தான் உங்களுக்கு இருக்குது, அநேகருக்கு பாட இடம் கொடுக்கணும். சுருக்கமாக அடுத்த முறை பாடுங்கோ. சரி, உங்களோட வேற யார் இருக்கிறார்கள் பாடுகிறதுக்கு?
0: இன்றைக்கு யாரும் இல்லை.
1: யாரும் இல்லை. யார் உங்களை அறிமுகப்படுத்தினது? கவிதா ஊழியரா?
0: ஓ, சிஸ்டர் தான்.
1: ஓ, அவங்களுக்கு சொந்தமா?
0: ஓ, அக்கா.
1: அக்கா? ஓ, அக்காவா? ஓகே ஓகே. சரி, மிக மகிழ்ச்சி. இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இதே நேரங்களில் நீங்கள் வந்து பாடலாம். வேறு யாரும் பாடுறன்னாலும் அவர்களையும் நினைச்சு கொள்ளலாமா?
0: நன்றி.
1: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கலையத்திலே 12:19. அடுத்ததாக நாங்கள் ரீட்டா அம்மாவோடு இணைந்து கொள்ளலாம். நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம், மன்னிக்கோணம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா?
1: இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆமா, நேற்று முந்தின நாள் காண இல்ல, அதான்
1: கேட்டேன். நேற்று டாக்டர்கிட்ட போனேன், அந்த பல் அடைக்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா.
1: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா.
0: அப்பா முழுவதும் என்னை அர்ப்பணித்தேன்.
1: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன்.
0: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். சரி
1: சரி ஐயா,
0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அழைங்கள் 6473385569 வாட்ஸ்அப் இலக்கத்திலே. வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உங்கள் பாடல் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம்.

நேரம் கலையத்திலே 12:24 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். பாடுகின்ற நேரம் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். இப்பொழுதும் கூட நாங்கள் விருப்ப பாடல் கேட்கின்றோம். ஒரு சில விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நமது அருமையான உறவுகள். முதலிலே லண்டன்லேருந்து சகோதரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.

அருமையான பாடலை இன்றைய நாளில் தெரிவு செய்திருந்தார்கள் சகோதரி கொன்சி லண்டன்லேருந்து. அது மாத்திரமில்லை, ஜெபக்குறிப்பு கூட கொடுத்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு புதிய ஒரு ஆண்டே திருமண நாளை தந்திருக்கிறார்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அந்த மகிழ்ச்சியான நல்ல நேரத்தில் இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்களும் நன்றி செலுத்தி உங்களுக்காக மாலையிலே ஜெபிக்க இருக்கிறோம். வல்லமை அலைகளும் உங்களை புதிய திருமண நாளிலே வாழ்த்துகின்றது. நேரம் கலையத்து 12:30. அடுத்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள் விருப்ப பாடலாக சௌரி கீதா டென்மார்க்கிலிருந்து. இதோ சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை சகோதரி கீதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கீதாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விருப்ப பாடலாக பார்க்க இருக்கிறோம். ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்ப பாடலாக வருகிறது இந்தியாவிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதோ அவருடைய விருப்ப பாடல்.

ஆமேன். அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து சௌரி காமாட்சி அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டு ஒளிபரப்புமாறு விண்ணப்பித்திருந்தார் அருமையான சௌரி கனடாவிலிருந்து மெடினா அவர்கள். மீண்டுமாக கனடாவிலிருந்து தாயார் ரீட்டம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் இதோ, அவர்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டம்மா அவர்கள் அந்த பாடல் அவர்களுக்காக ஒலித்து ஓய்ந்தது. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான நேரத்திலே இவ்வளவு நேரம் இணைந்திருந்தோம். பாடல் பாடி மற்றும் பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்தின அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
0: நிறம் கலையத்திலே 12:55 ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய செய்தி. அதன் பின்பதாக 1 டொரண்டோவிலிருந்து செய்தியை பாஸ்டர் கிறிஸ்டி மரீனா ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை மட்டக்கிடப்பிலிருந்து சௌரன் பாஸ்டர் சசி ரோஷான் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

ஒவ்வொரு நாளும் எமது வானொலியில ஜபங்கள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு இருக்குமா இருந்தால் எங்கள் பெயர்களை கூட எழுத தேவையில்லை, வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக ஜபிக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் ஜபிப்பார்கள், நாங்களும் உங்கள் தேவைகளுக்காக ஜபிப்போம். எனவே ஜப குறிப்புகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்கப்படும்.

0: செவ்வாய்க்கிழமை மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆண்டவர்கிட்ட கிருபையால் நல்லா இருக்கிறோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க சௌரம்?
0: நல்லா இருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி. ஜெசிந்தாவுக்கு கொஞ்சம் நல்ல சுகமாயிருக்கிறது. அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து ஊழியத்தை செய்வார்கள்.
1: ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.
0: ஆமேன். இதனாலும் ஆண்டோட வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டுமாய் வல்லமையில் ஊழியத்தின் ஊடாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாய் தெரிந்து கொண்ட குடும்பத்தாருக்காய் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்ச பண்ணுகிற, ஜெபிக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை மறைத்து இந்த வார்த்தைகள் மூலம் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் யாத்திரா ஆகமம் 4:13 13-17 வரை நான் வாசிக்கிறேன். அந்த பாடு செய்தியை தொடருவோம். யாத்ராமன் 4:13-17 வரை. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபமுண்டாவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அன்பான சகோதரங்களே, இந்த மோசியை ஆண்டவர் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த காரியங்களை வாசிக்கிற வேளையிலே எப்படி ஒரு ஆண்டவருக்கு 1000 மோசையை உருவாக்க முடியும்? ஒரு நாளிலே முடியும், அவரால் முடியும். ஒரு மனுஷனை எடுத்து அவனுடைய இருதயத்தை மாற்ற கத்தரால் முடியும். ஆனால் இந்த மோசையை கொண்டுதான் தேவன் எதையோ செய்ய நினைத்தால் அதை மோசையை கொண்டு செய்து முடிக்கிறார். இன்றைக்கு முன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் போராடி கொண்டிருக்கிறார். மகனினி இந்த ஊழியத்துக்கு வந்துவிடு, மகனினி இந்த காரியத்தை செய், மகனினி இந்த பாவத்தை விட்டுவிடு, நான் மகனை இந்த பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, இந்த துளையான உறவை விட்டுவிடு, தவறான உறவை விட்டுவிடு. இப்படி பல காரியங்கள்ல தேவ ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் மோசே பாருங்கள், இந்த 4:13 தொடக்கத்துல இருந்து ஒரே சாட்டு சொல்லி கொண்டிருக்கிறான். என்னால் அது முடியாது, பேச முடியாது, வாக்கு வல்லவன் அல்ல, எதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அந்த அழைப்பு மாறாது என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. அன்பு சகோதரங்களே, கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்தார் என்றால் நம்மை கொண்டு செய்த நினைத்ததை நம்மை கொண்டுதான் அவர் செய்ய முடியும். ஜோனாவை கொண்டு செய்ய நினைத்ததை ஜோனாவை கொண்டுதான் செய்து முடித்தார். பேதுருவை கொண்டு செய்ய நினைத்ததை பேதுருவை கொண்டுதான் செய்வார். பவுலை கொண்டு செய்ய நினைத்ததை பவுலை கொண்டுதான் செய்து முடிக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய பேரை சொல்லி சொல்லுகிறேன், உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் உங்களை கொண்டுதான் சொல்லி செய்து முடிப்பார். நாம சிலவளை சாட்டுப்போக்களை சொல்லி தப்பி விடலாம், அல்லது எங்கள் குறைபாடுகளை சொல்லி, அல்லது எங்களுடைய வீக்னஸ்களை சொல்லி, எதையாவது சொல்லி இந்த காரியத்திலிருந்து தப்பலாமென்றலாம். ஆனால் அது நமக்குத்தான் ஆபத்து, நமக்குத்தான் நாட்கள் நீடிக்கும், நம்மால் ஆசீர்வாதம் தடைப்படும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நாம் சாட்டுப்போக்கு சொல்லுகிற போலே தேவன் இன்னொருவரை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அந்த இன்னொருவர் எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் எப்படி நம்மோடு ஒத்து போவார்கள், எப்படி நம்முடைய தரிசனத்தை அறிந்து கொள்வார்கள், எப்படி நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப ஆபத்தும் இருக்கிறது. இது நல்ல ஒரு உதாரணம். மோசே ஆரோனை நினைத்தபடியால் தான் பின்பாக நாம் வரப்போற காலங்களை பார்ப்போம். ஆரோன் மோசே சீனாய் மலைக்கு 40 போனதின் டைமிலே அவர் பாவத்தை, பெரிய பாவத்தை, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை ஆரோன் செய்ததை பார்க்கிறோம். மோசேயினுடைய அண்ணன் லேவி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். லேவியர்கள் வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த புத்தக வடிவிலே கொடுக்கப்படாவிட்டாலும் தேவன் மனச்சாட்சியில் எழுதி கொண்டே வருகிறார், சொல்லிக்கொண்டே வருகிறார். விக்கிரகங்களை செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி அவரை அங்கி கோபம் பெற வைத்து விட்டான் மோசே. ஆனாலும் தேவன் பொறுமையாக, உன்னுடைய சகோதரன் அல்லவா, அவன் உனக்கு வாயாயிருப்பான், அவன் உன்னோடு பேசுவான், அவன் நீ சொல்ல வேண்டியதை சொல்லுவான், நீ செய்ய வேண்டியதை செய்வான், அவனை அழைப்பி என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு நம்மை தேவன் அழைக்கிற வேளையிலே இதோ வருகிறேன் அடியேன் என்று ஒப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு குடும்ப பாரங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம், பல பற்றாக்குறைகள் இருக்கலாம். இவைகள் மத்தியில் எப்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வருவது, எப்படி உம்முடைய ஊழியத்தை செய்வது? எல்லாரையும் ஆண்டவர் முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைக்கவில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார், என் நாமத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது ஒரு ஒரு கிழமையில் ஒரு நேரமாய் கூட இருக்கலாம், ஒரு மடுத்தியாலமாய் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார். ஏன்? நம் எல்லாரையும் தேவன் அழைத்தார். நம்மை கொண்டுதான் இந்த உலகத்துக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை அறிவிக்க முடியும். தேவனை சுவைத்தவர்கள்தான் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு இயேசப்பாவினுடைய அன்பை சுவைத்தவர்கள்தான் இயேசப்பாவின் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து பேச முடியும். அப்ப நம்மை தேவன் அழைக்கிறார் எதற்காக? இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆனால் இன்றைக்கு நாம் அநேக சாட்டுப்போக்குகளை சொல்லுகிறோம், இது என்னால் முடியாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் முடியாது, அதால் செய்ய முடியாது, இதால் செய்ய முடியாது என்று எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு காலம் கடந்து போகும். 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். காரணம், மோசே ஆயத்தமாக்கப்பட ஒப்பு கொடுக்கவில்லை. மோசே தன்னுடைய கரத்திலே தான் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து விட்டார் என்று எடுத்தவுடனே ஒருவனை எலிகித்தியனை கொலை செய்கிறார். அதன் பிற்பாடு தன்னுடைய உயிருக்காக நடுங்கி ஓடி அவர் வேறு இடத்திலே போய் திருமணம் செய்து அங்கே செட்டில் பண்ண பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சில திட்டங்களை வைத்து, நேரங்களை குறித்து, நாட்களை குறித்து, வருடங்களை குறித்து நம்மோடு செயல்படுகிற போலே நாம் எவ்வளவு சீக்கிரமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் நமக்கும் நல்லது, தேவனுக்கும் நல்லது, நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம். அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒப்பு கொடுத்தல், இதோ வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இவரோ இல்லை இல்லை இல்லை. அப்ப அவரிடம் கேட்கிறார், உனக்கு சகோதரன் இருக்கிறாரா? அவனுடைய வாயிலே என்னுடைய ஆவியை போடுவேன், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இதை பாருங்கள், நமக்கு பதிலாக இன்னொருவரை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த மோசே தள்ளிவிட்டார். ஆரோன் ஏற்கனவே இருக்கிறார், அவர் தமையன், அவருடைய காலத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. எல்லா குழந்தைகளும் நதியிலே போட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் என்ற காலம் வருவதற்கு முன்பதாக பிறந்தவர். அப்ப அந்த ஆரோன் அங்கு இருந்தாலும் ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு இருக்கிற நம்மை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு 10 பேர் இருக்கிறார்கள், 10 ஆடைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே தேவையான ஆடையை அன்றைய ஞாயிறு ஆராதனைக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையை செலக்ட் பண்ணி அதை மாத்திரம்தான் நாம் போடுகிறோம். 10 பேர் இருந்தாலும் மோசை இருக்கிறவர்களே ஆரோன் இருக்கலாம், அவருடைய சகோதரி இருக்கலாம், அல்லது வேறு யாரும் இருக்கலாம். எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களை கொண்டு தேவன் செய்ய விரும்பவில்லை. நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் நம்மை கொண்டுதான் செய்வார். இதுதான் இன்றைய செய்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. அப்ப நமக்கு ஞாபகம் வர வேண்டும், தேவன் எதையோ என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதனால் தான் நான் வாழ்க்கையில பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னேற முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை பெற்று நான் பிரகாசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிறது. அப்போ ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பு சகோதரங்களே. அப்ப என்ன செய்கிறார் இன்றைக்கு மோசே? ஒப்பு கொடுக்காதனால் அங்கே ஆரோன் என்று உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஆரோன் ஜனங்களை பிழையான வழிக்கு நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆரோன் மிரியாமாய் சேர்ந்து சகோதரனும் சகோதரியுமாய் சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசைக்கு எதிராக எழும்பினதை பார்க்கிறோம். ஆரோன் அநேக தீமையான காரியங்களை வேதத்தில் செய்தது நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் எப்ப நாமெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லுகிற போலே தேவன் இன்னொரு மனுஷனை உருவாக்க வழிகிட்டால் அது மிகவும் வேதனையாயிருக்கும் நமக்கும். அப்ப நாம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசியாவினுடைய புத்தகத்திலே அங்கே 6 பார்க்கிற போலே அங்கே ஏசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். ஏசியா சொல்லுகிறார் இங்கே யாத்ராமத்திலே மோசே வேறு யாராயாக அனுப்பும், என்னால் முடியாது, என்னால் முடியாது சாட்டி சொல்லுகிறார். அதனால் அந்த விளைவு என்ன? ஆரோனை உருவாக்க வேண்டியிருந்தது, ஆரோனை இந்த ஊழியத்தில் இணைத்தபடியால் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது, தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போனது. இன்றைக்கு முன்பு சகோதரங்களே, இந்த ஏசியாவினுடைய புத்தகத்திலே ஆண்டவர் ஏசியாவினுடைய நாக்கை தொடுகிற போலே ஏசியாவுக்கு தேவனுடைய அழைப்பை அறிந்தவுடனே ஒப்பு கொடுக்கிறார் முழுமையாக, நான் போகிறேன். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆண்டவரை என்னை அனுப்போம், ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த ஒரு சமாதானத்தை செய்து வைக்கிற ஒரு பொறுப்புக்காக, ஆண்டவர் இந்த குடும்பத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய, ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை அறிவிக்க என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். பாருங்கள், அன்றைக்கு ஏசியா ஒப்பு கொடுத்ததனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்ப்பை குறித்து, அவருடைய 2வது வருகையை குறித்து, 1000 ஆட்சியை குறித்து எல்லாவற்றையும் ஒரு புத்தகத்தில் அடக்குகிறதுக்கு அளவுக்கு பலத்த தீர்க்கதரிசியா ஏசியா பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் நம்மிடம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் விசேஷமான தீர்க்கதரிசன புத்தகமாக இந்த ஏசியாவின் புத்தகத்தை கருதுகிறார்கள். காரணம், எல்லா காரியத்தையும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கு. சில தீர்க்கதரிசனத்திலே பிறப்பு இருக்கும், இறப்பு பெற்றி இருக்காது. சில தீர்க்கதரிசனத்திலே இறப்பு இருக்கும், பிறப்பு இருக்காது. ஆனால் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை பிறப்பு இறப்பு அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பதையும் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார், என் மகனே நீ போவாயா, என் மகளே நீ போவாயா. அப்ப இந்த ஸ்கொட்லாந்திலே திடீரென்று ஒரு யங் போய், ஒரு வாலிபன், அவர் வந்து சொல்லுகிறார், இந்தியாவுக்கு என்னை தேவன் போக சொல்லுகிறார், நான் போக போகிறேன். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பெரிய அந்த எல்டர்ஸுகள், மூப்பர்கள், பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற சொன்னார்கள், தம்பி நீ உட்காரு, அங்கே இந்தியாவிலே தேவன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிறவர்களை கொண்டு செய்வார், நீ போக தேவையில்லை, நாங்கள் அதற்கு ஒரு சப்போர்ட்டும் தரமாட்டோம் என்று சொல்லி அவரை அமர்த்தி விட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார், நீ போக வேண்டும், எனக்காய் போக வேண்டும், என்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவர் திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அறிவித்தார், நான் இந்தியாவைய தங்க சுரங்கத்துக்குள்ளே இறங்குகிறேன், உங்களால் எத்தனை பேர் கயிறை பிடிக்க முடியுமோ பிடியுங்கள், நீங்கள் பிடிக்காவிட்டால் என்ன பிடித்தால் என்ன, நான் அந்த தங்க சுரங்கத்தில் இறங்குறதுக்கு முடிவெடுத்து விட்டேன். அது தேவனுடைய அழைப்பு, இந்த அழைப்பை நான் நோ சொல்ல முடியாது என்று சொன்ன போலே ஒருவர் சொன்னார், நான் அந்த கயிறை பிடிக்கிறேன். இன்னும் ஒருவர் சொன்னார், நாங்களும் இந்த கயிறை பிடிக்க வருகிறோம். இப்படி பலர் அவரை தாங்கி பிடிக்கிற ஓலையிலே அவர் இலகுவாக பயணம் செய்து அங்கே போய் அந்த ஊழியத்தை செய்தார். அவருக்கு ஜபிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அவருக்கு ஊழியத்துக்கு தேவையான பொருளாதார உதவத்து விதத்திலே உதவுவதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தினார். காரணம், அந்த மனிதன் துணிந்து இறங்கினார். ஐயோ, இவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள் சொல்லுகிறார்களே, இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி இருப்பதற்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. தேவன் சொன்னால் அதை தெளிவாக நாம் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9 நமக்கு அநேக தடவைகள் சொல்லியிருந்தாலும் அந்த வசனம் நமக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 9 5-6. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்தப்படுகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்றார். இந்த பவுல் எதற்காய் வந்தவர்? கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும், அவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறார்களோ அவர்களை சிறைபிடித்து கொண்டு போக வேண்டும், அவர்களை கட்டி இழுத்து குதிரையிலே, குதிரை ஓட ஓட நிலத்திலே இழுத்துவட்டு கொண்டு போய் அவர்களை பார்க்கிறவர்கள் இனி ஒருபோதும் யூதாசியம், அதாவது பவுல் யூதாசிய யூதர்களுடைய வைராக்கியமாய் பரிசேயர்களே, ஒரு பரிசேயராய் இருந்தவர், அந்த யூத இனத்தை, யூத இனம் யாரெல்லாம் கிறிஸ்துவை விட்டு வெளியே போனார்களோ அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிற மனிதனை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். அப்பொழுது அவனுக்கு விளங்கிவிட்டது, தேவனுடைய குரல். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ இந்த பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். அந்த பட்டணத்திலே தேவன் நமக்கு செய்தது தெரியும். அந்த மனுஷனை அபிஷேகம் செய்வதற்காக ஒரு மனுஷனை அனுப்பி அவருடைய கண்ணை பார்வையடைய வைத்து, இன்றைக்கும் புறவினத்தார் அனைவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு மகனாக அவரை மாற்றியதற்கு காரணம் பவுலுடைய ஒப்பு கொடுத்தல். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா மோசையை போ என்று சொன்ன ஊழிய அவன் சாட்டுப்போக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். அது மூலம் ஆரோனை உருவாக்கி ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில பல சவால்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரை இணைந்து அநேகரை நீர் இணைத்து ஊழியங்களை செய்ய விரும்புகிறீர். எங்களை குறித்து செய்ய நினைத்தது எங்களை கொண்டே செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து உமக்காய் பிரகாசிக்க பரிசுத்தாவியானவரங்களை பலப்படுத்தட்டும். தொடர்ந்துமா இந்த ஊழியத்தை செய்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு வேத பாடமாக இந்த பாடம் ஆலோசனையாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து வந்தீர்கள். மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நானும் அதை குறித்து இன்னுமாக கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இன்னும் சாட்டுப்போக்கு சொல்லாதபடி ஆண்டவர் கொடுத்த வேலையை சரியான முறையில் தரிசனத்தை கொண்டு செல்ல கத்து இந்த நாளில் பேசியிருக்கிறார் வார்த்தையில் கூட. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ,
1: காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.
0: நேரம் கலையத்திலே 1:18. அடுத்து நாங்கள் இனிமொரு செய்திக்காக இலங்கை மட்டக்களப்பில் செல்ல இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
0: Neram Kalayathile 1:19. செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இலங்கை மட்டக்களப்பில் இருந்து பாஸ்டர் சசி ரோசான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்
0: பிரதர். எப்படி இருக்கீங்க?
3: ஆண்டவருடைய கிருபையில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்களோட ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்?
3: மனைவி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவுடைய கிருபையில் ஜெபங்கள், நீங்கள் ஜெபத்தில் எங்களை தாங்கிறதுக்காக நன்றி.
0: நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
3: ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையில நாமத்தினாலே இந்த வானொலியில இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலே நாங்கள் அநேக நாட்களாய் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய தொலைபேசியிலே, கையடக்க தொலைபேசியிலே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் என்னால் அந்த நேரத்துக்கு கலந்து கொள்ள முடியாமல் போனதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களிடத்திலே மிகவும் தாழ்மையாய் தயவாய் என்னை மன்னித்துக் கொள்ளும்படிக்காய் நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளிலும் நம்மளோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், வேதத்திலே குறிப்பிடப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நடக்கிறதாய், அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், அநேக காரியங்கள், அநேக செய்திகளை நாங்கள் எங்களை வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துகிற பொழுது அல்லது பிரயோகப்படுத்துகிற பொழுது அவை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாய் நன்மையாய் அமைகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதை குறித்து ஆராய்ந்து வேதத்தை தியானித்து அதன் வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த கட்டளையிலே சொல்லப்பட்ட அந்த கமெண்ட், அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கமெண்ட் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நன்மையான கமெண்ட், நன்மையான ஒரு கட்டளை அல்லது நன்மையான ஒரு வார்த்தையை குறித்து நாங்கள் வேதத்தில இருந்து தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்தை குறித்து அநேக இடங்களிலே அநேக விதமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் ஒரு விதமான வேதம் குறிப்பிடுகிற, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விதமான ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். காரணம், வேதத்துல அநேக விதமான அநேக வல்லமையுள்ள அல்லது அநேக மாற்றங்களை கொடுத்த ஜெபங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் கூட 5:16 யாக்கூப் எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில சொல்லப்படுகிற இந்த வசனம் மிகவும் ஒரு வித்தியாசமான வசனமாய் காணப்படலாம் அல்லது வித்தியாசமான ஒரு ஜெபமாய் இந்த ஜெபம் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த ஜெபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்படி வேதத்திலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறினது அல்லது ஒரு சிலருடைய வாழ்க்கைக்கு அது எப்படி ஏதுவாக இருந்தது, இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெப வாழ்க்கையில அது எவ்வாறு பிரதிபலிக்கிறதாய் பயனுள்ளதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிக்கலாம். அந்த 16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். காரணம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைக்கு நாங்கள் அநேகர் நினைக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகிறது, அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகிறது என்று நாங்கள் அநேகர் நம்புகிறோம், அதை நாங்கள் யோசிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு புதிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை அல்லது இந்த புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல நாங்கள் காண முடியும். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு என்று அந்த வார்த்தை அந்த வசனம் அமைகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலுள்ள வசனமும் விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறித்து, ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து, பிணியாளியை ரட்சிக்கத்தக்கதான ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது, மற்றவர்களுக்கான ஜெபத்தை குறித்து, அவர்களுடைய சுகத்துக்கான ஜெபத்தை குறித்து அதற்கு மேலுள்ள வசனம் சொன்னாலும் இந்த 16 சொல்லுகிறது, 5 யாக்கோபு எழுதின நிருபம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைய நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கே காண முடியும்? நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இதற்கு நீங்களும் என்னை போல அநேகர் என்னை விட மேலான சாட்சி சொல்லத்தக்கதாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். காரணம், கர்த்தர் உங்களை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது, மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்த பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்து அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த நன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்துல இவ்வண்ணமாய் மற்றவர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த அல்லது நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே தியானிக்கத்தக்கதான ஒரு தேவதாசன், தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவன் அவருக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் அது மிகவும் அற்புதமானது. ஆனால் தேவன் அவரை எப்படி வழி நடத்தினார் என்றால், இந்த உலகத்துல சீமானாய் அவரை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய, அவருடைய சொத்துக்கள், சொத்துக்களுடைய மதிப்புகளை குறித்து முதல் அதிகாரத்துல நாங்கள் காண முடியும். யோபு எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல அவருடைய சொத்து மதிப்புகள் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த வசனங்கள், அடுத்தடுத்த அதிகாரங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது அவர் ஒவ்வொன்றாய் அவைகளை இழந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இழந்து போகிற பொழுது அவருக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. அவர் தேவனை எப்படி பார்ப்போமா இருந்தால், அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை குறித்து அவரிடத்துல சொல்லுகிற ஆலோசனைகள் தேவனை விட்டு தூரமாகுகிற ஆலோசனைகள், அவருடைய மனைவியினுடைய கூற்று, இப்படி அநேக காரியங்கள் தன்னை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதும், அநேக காரியங்கள் தன்னை நெருக்கின பொழுதும், தனக்குள்ளே அவரிடத்து தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அந்த சூழ்நிலையின் நிமித்தம் அல்லது அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் தன்னை அழைத்து அல்லது தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த, நன்மைகளை தந்த தேவனை விட்டு தூரம் போகாதவராய் அவர் கொடுத்ததான ஒரு விசேஷித்தமான அல்லது அவர் தனக்குள்ள எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது. நாங்கள் வேதத்துல வாசிப்போமா இருந்தால், வேதம் நமக்கு சொல்லுகிறது 10வது வசனம், 42வது அதிகாரம், யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம், அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு, தன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் வியாதி, வறுமை, நிம்மதி இல்லை என்கிற சிறையிருப்பில சிக்கி தவித்த அந்த தேவ மனிதனாகிய யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, தன்னுடைய நண்பர்களை குறித்து அவர் ஜெபித்த பொழுது, தன்னுடைய நண்பர்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், அவருடைய சூழ்நிலைகள், மனநிலைகள், இவைகள் எதுவா இருந்தாலும் அந்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, நண்பர்களை குறித்து அவர் கரிசனையாய் தேவனிடத்துல தேவனை நோக்கி பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நண்பர்களை குறித்து இவர் ஜெபிக்கிறார், இவரை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வைக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனங்களே, அன்பு உறவுகளே, எனக்கு அருமையான அன்பு தேவனுக்குள்ளாய் வளர்ந்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லத்தக்க நல்ல ஆலோசனை, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்கு, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்காக யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட, அவர்களுடைய வாழ்க்கையில, அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்களுக்காய் இவர் ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக அல்லது உறவினர்களுக்காக அல்லது உங்களுடைய உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். காரணம், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு, கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா? வேதத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை பார்க்கிலும் அவற்றுக்கு மேலாய் செய்ய வல்லமையுள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவரை நம்பு, அவரை நம்புகிற பொழுது, அவரை நம்புகிற யாவரையும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நேசிக்கிறார். அவருங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கரிசனையாய் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டும், நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்து குறித்து திட்டமுள்ளவர்களா இருக்கிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் இருதயத்துல விரும்புகிற முடிவை அவர் உங்களுக்கு நன்மையாய் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்வார். காரணம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இது தேவனை நாங்கள் சந்திக்கிற நாட்கள், தேவனுக்காய் காத்திருக்கிற நாட்கள், தேவனுடைய பட்சத்திலே அமர்ந்திருக்கிற நாட்கள். எங்களுக்கென்றல்ல, நாங்கள் கர்த்தருக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களில நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொற்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமாயிருந்தால், அவருடைய வருகையை நாங்கள் தவற விடுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு, தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் முடிவு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட கூட அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்காய் கொடுக்க அவர் ஆயத்தமாய், அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாவோம். நம்மோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எனக்கு அருமையான அன்புதனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மற்றவர்களுடைய, நண்பர்களுடைய, உறவினர்களுடைய ரட்சிப்புக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மீது அவர் கரிசனையாயிருக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு உறவுகளை, அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக செபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். விசேஷமா இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதலை அல்லது சமாதானத்தை அல்லது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படத்தக்கதான ஒரு ஊந்துதலை உங்களுக்கு கொடுத்திருக்கமாயிருந்தால், என்னோடு கூட இந்த செபத்திலே ஒருமனப்படுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற பரம தந்தையாகிய பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு பரிசுத்தமும் துதியும் கனமும் உண்டாவதாக. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்கள், இந்த வானொலி மூலமாய் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எந்த இடத்திலே அன்புரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வானொலி மூலமா இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய வருகைக்கு கத்தலாக இயேசு கிறிஸ்துடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த ரகசிய வருகையில பங்கு கொள்ளத்தக்கதாய், அவர்கள் ஆயத்தப்படத்தக்கதாய், புத்தியுள்ள கன்னிகளை போல அவர்கள் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள எஜமானோடு கூட, அந்த மணவாளனோடு கூட பிரவேசிக்கத்தக்கதான அந்த அனுபவத்தை கொடுக்கும்படி காய்ச்சபிக்கிறேன். பிதாவே, எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய ஆவியானவர் மூலமா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க. எங்களிடத்துல இருக்கிற குறைவுகளை மாற்றுங்க. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரம் எங்களை தாங்கும்படி காய். இந்த வானொலியை நடத்துகிறது பிள்ளைகளுக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவருடைய தேவைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி காய் செபிக்கிறேன். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் எங்களுடைய அன்றைய செய்திக்கு ஆதாரமாய் நாங்கள் வாசித்த வசனங்களை கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். இவர்களை ஆண்டவருடைய கரத்திலே பாரப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி, இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேரும் இந்த வசனங்களின் அடிப்படையில மற்றவர்களுக்காக செபிக்கிற ஜெப பாரம், ஜெப ஆவி இவர்களை நிரப்பும்படி காய் செபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான செய்தியாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அதன்படி நிச்சயமாக கீழ்ப்படிந்து பிறருக்காக ஜெபிக்க அவர்கள் முன் வருவார்கள் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் கூட பேசின வார்த்தைக்கு ஆண்டவருக்கு துதி கனம் செலுத்துகிறோம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை கர்த்தருடைய வார்த்தை கூடாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா.
3: தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்திலே 1:36 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஜெப வேலை இருக்கின்றது. இன்றைய நாளும் 2:30 ஜெபம் இருக்கின்றது. நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பெயர்கள் கூட விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் தெரிவிக்காமல் விடலாம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தின் குறிப்புகளை மாத்திரம் அனுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து நாங்கள் 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளும் வேத வாசிப்பு பகுதியை திரும்பமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 3 ஏசையா 49 வெளிப்படுத்தல் 7-9 ஆகிய புஸ்தகங்களை ஆண்டவருக்கு மகிமையாக எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக வாசிக்க இருக்கிறீர்கள். வாசிங்களம்மா.
1: ஸ்தோத்திரம் தாப்பண்ணே. அப்பா, தன்மலையிலும் 1 சாமுவேல் 3 வாசிக்க கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தர் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவது இல்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பேயர் சேபா மற்றும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோ

0: சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பெலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி வரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அறிவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போக்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாய் இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மெனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஜோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் தன்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 9 வாசிக்க கேட்போம். 5 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியினேல் வந்தது. அவைகளுக்கு பூமியிலுள்ள தேள்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாவது ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இக்காலத்தை பிடித்திருந்த 6 தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வால்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரி, மிக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆசீர்வாதமா இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களோட ஊழிய பணிகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோமா. நேரம் கலையத்திலே 2:10. இது பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்துக்கான நேரம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் டிரம்ப் அறிவித்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம். 2 மணி நேரத்திற்குள் ஈரான் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கிய ஈரான். அமெரிக்க தாக்குதலுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கை என அறிவிப்பு. நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் ஆண்டு கூட்டம். பாதுகாப்பு செலவினத்தின் முக்கிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியம் ஐகேல். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து மத்திய கிழக்கில் குழப்பம் நிலவுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே சிக்கலில் இருப்பதாக தோன்றுகிறது. அதிபர் டிரம்ப் அறிவித்த இந்த ஒப்பந்தம் 12 நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை அதிகரித்தது. குறிப்பாக போர் நிறுத்தம் இப்போது அமலில் உள்ளது, தயவு செய்து அதை யாரும் மீற வேண்டாம் என்று டிரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஆனால் சில மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இதனை ஈரான் மறுத்துவிட்டது. இந்நிலையில் இருதரப்பினரும் ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் இரு நாடுகள் மீதும் தான் அதிருப்தியில் இருப்பதாக கூறினார். ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: The skies went quiet and it did seem like things
4: வான்பரப்பு அமைதியாகி விட்டதால் அனைத்தும் தணிந்து வருவதாக தோன்றியது. இஸ்ரேல் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதை உறுதிப்படுத்தியதும் எப்போது நடைமுறைக்கு வரும் என்கிற கேள்வி இருந்தது. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் கடந்த 12 நாட்களாக இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை ஒழிப்பதில் இலக்குகளை அடைந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியது. இருப்பினும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலின் வடக்கில் ஹைஃபாவை சுற்றி மீண்டும் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழித்தன. அப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் ஏவுகணையால் தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் ஈரான் இதனை மறுத்துள்ளதால் தவறான தாக்குதலா அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையா என்கிற கேள்விகள் எழுகின்றன. இந்நிலையில் ஈரான் திட்டத்தை மீறியதாக கூறி வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனவே போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் இஸ்ரேல் எடுக்கும் அடுத்த நடவடிக்கையை சார்ந்துள்ளது.
2: கடந்த சனிக்கிழமை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. திங்கட்கிழமை நடந்த தாக்குதலை நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை என்று கண்டித்த கத்தார் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றது. அதிபர் டிரம்பும் அதனை உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் பிராங்க் கார்ட்னர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: கத்தாரில் ஒரு வழக்கமான இரவு, ஆனால் இது இயல்பானதல்ல. ஈரானில் அமெரிக்கா நடத்திய சமீபத்திய தாக்குதலுக்கான பதிலடியாக ஈரானின் 6 பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்க விமான தளத்தை நோக்கி ஏவப்பட்டன. உயிரிழப்புகள் ஏதுமில்லை, அனைத்தும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. தோஹாவில் உள்ள இந்த பிரிட்டனின் ஆசிரியரைப் போல வெளிநாட்டினருக்கு இது இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வு.
5: இது வசீகரிக்கும் மற்றும் திகிலூட்டுவதாக இருந்தது என்று மட்டுமே என்னால் விவரிக்க முடியும். வானத்தில் பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தோம், பின்பு திடீரென அவை எதையோ நோக்கி மோதும், அங்கு ஒரு வெடிப்பு ஏற்படும்.
4: ஆபரேஷன் ஹெரால்ட்ஸ் ஆப் கான்குவெஸ்ட் என்று தெரிவித்து ஏவுகணைகள் ஏவப்படுவதாக கூறும் இந்த காணொலிகளை ஈரான் வெளியிட்டது. மிக முக்கியமாக குடியிருப்பு வாசிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் கத்தாருக்கு முன்னதாகவே தகவல் வழங்கியிருந்தது. இது திடீரென ஆனால் கவனமாக நடத்தப்பட்ட தாக்குதலாகும். மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவுக்கு சுமார் 17 விமான தளங்கள் உள்ளன. மேலும் ஈராக்கில் கடற்படை மற்றும் தரைப்படை தளங்கள் உள்ளன. அவற்றில் கத்தாரில் உள்ளதுதான் மிக முக்கியமான விமான தளம். கத்தாரின் தலைநகரான தோஹாவிற்கு அருகே உள்ள அல் உடைட் விமானத்தளம் இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதைப் போல ஈரானுக்கும் அருகே உள்ளது. ஜூன் மாத தொடக்கத்தில் அங்கு போர் விமானங்கள் இருந்தன. 2 வாரங்களுக்கு பின்பு அவை அகற்றப்பட்டன. பொதுவாக அல் உடைட்டில் போர் விமானங்கள் அதிகமாக இருக்கும். மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கான மத்திய கட்டளை மையத்தின் முன்கள தலைமையகமாக இது உள்ளது. 10,000 துருப்புக்கள் தங்கும் வசதியுடைய இங்கிருந்துதான் அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளின் வான்வழி நடவடிக்கைகள் செயல்படுகின்றன. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரானின் உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனை இன்னும் மேற்கொள்ளாது என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ஆனால் ஹோர்முஸ் நீரினை மூடப்படும் அச்சுறுத்தல் இன்னமும் தொடர்கிறது. அதனை மூடுவதற்கு ஆதரவாக ஈரான் நாடாளுமன்றம் வாக்களித்திருந்தது. அதனால் உலகின் 20% எண்ணெய் விநியோகம் பாதிக்கும். அந்த நடவடிக்கை ஈரான் மற்றும் சீனாவையும் கூட பாதிக்கும். ஆனால் இப்போதைக்கு பதற்றங்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளன.
2: நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் 2 நாட்கள் நடைபெறும் உச்சிமாநாட்டிற்காக தி ஹேக்கில் இன்று கூடுகின்றனர். மத்திய கிழக்கு நெருக்கடி, யுக்ரைன் போர் ஆகியவை விவாதிக்கப்படும் தலைப்புகளில் அடங்கும். இந்த உச்சிமாநாட்டை முன்னிட்டு தி ஃபினான்சியல் டைம்ஸில் எழுதியுள்ள பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோங் மற்றும் ஜெர்மனியின் ஆட்சித்துறை தலைவர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் கொந்தளிப்பான நிலைமை நம்மை சுற்றி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளும் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அங்கு அதிபர் டிரம்பை சந்திப்பது உறுதியாகியுள்ளது. இந்த உச்சிமாநாட்டில் நேட்டோ கூட்டணி பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் அதிகரிக்க உறுதியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% முக்கிய பாதுகாப்பு மற்றும் பரந்த பாதுகாப்பு முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொள்ள வேண்டும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறியுள்ளார். ஹேக்கில் உள்ள பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் ஜோனத்தன் பீல் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
6: 5% ராணுவ செலவினம் என்கிற நோக்கத்தை அடைய 3.5% முக்கிய பாதுகாப்பு செலவினமாகவும் எஞ்சிய 1.5% பாதுகாப்பு தொடர்பான செலவினங்களுக்கும் பயன்படுத்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டா எண்ணுகிறார். உண்மையாகவே 2035 ஆண்டுக்குள் 5% செலவினம் செய்யும் நோக்கத்தை அடைய முடியாமல் இருக்கும் தெளிவற்ற வரையறை இது. அவ்வாறு இருந்தாலும் சில நாடுகள் இந்த இலக்கை பற்றி விவாதித்தாலும் மற்றவை சற்று நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என விரும்புகின்றன. ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற பிற நாடுகள் இது குறித்து கவலை தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முயற்சிக்கும் மார்க் ரூட்டாவின் குறிக்கோள் அதிபர் டிரம்ப் கோரியதை வழங்குவதாகும். இதன் மூலம் அந்த கூட்டணியை அவர் வலுவாக வைத்திருப்பார்.
2: நேபாளத்தில் காண்டாமிருகங்களை பாதுகாக்கும் திட்டம் இப்போது எதிர்பாராத சவாலை எதிர்கொள்கிறது. பாதுகாவலர்களால் வளர்க்கப்படும் தாயை பிரிந்த காண்டாமிருக குட்டிகள் மக்களுடன் வாழ விரும்புவதால் காட்டுக்கு திரும்ப மறுக்கின்றன. கிட்டத்தட்ட வளர்ந்த காண்டாமிருக குட்டி ஒன்று பெருநகர பகுதியில் சுற்றித் திரிந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. ஆனால் பயிர்களை அழிப்பதால் விவசாயிகள் கோபமடைந்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு நேபாளத்தில் உள்ள சிட்வான் தேசிய பூங்காவிலிருந்து பிபிசி செய்தியாளர் நவீன் சிங் கட்கா வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: மேகோலி என்ற இந்த காண்டாமிருகம் இங்கு மிகவும் பிரபலமானது. தெற்கு நேபாளத்தின் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த தெருக்கள்தான் இதன் இரண்டாவது இருப்பிடம். இந்த காண்டாமிருகத்தின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்த்த பிறகு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் இதனுடன் செல்ஃபி எடுக்க இங்கு வருகிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இது தனது தாயிடம் இருந்து பிரிந்தது. ஒரு பாதுகாப்பு அமைப்பு இதனை மீட்டு வளர்த்தது. மீண்டும் இதனை காட்டுக்குள் விடுவிக்க முயன்றனர். ஆனால் இந்த காண்டாமிருக குட்டி தொடர்ந்து திரும்பி வந்து விடுகிறது. இந்த காண்டாமிருக குட்டிகளும் மெகோலியை போலத்தான். புலிகளால் தாக்கப்பட்ட பிறகு அவை தாயிடம் இருந்து பிரிந்தன. 700க்கும் மேற்பட்ட காண்டாமிருகங்கள் இருக்கும் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த பாதுகாப்பு மையத்தில் அவை பராமரிக்கப்படுகின்றன. அவை பெரும் கவனிப்பும் அன்பும் மனிதர்களுடன் ஓர் உறுதியான பிணைப்பை வளர்த்து கொண்டுள்ளன என்பதை இது காட்டுகிறது. மேலும் சுற்றுலா வரும் மக்களுடன் பழகுவதை இவைகள் விரும்புவதோடு தங்களை தொடவும் அனுமதிக்கின்றன.
7: மக்கள் அவற்றை மிகவும் நேசிக்கிறார்கள். அவற்றுக்கு உணவு மிக எளிதாக கிடைக்கிறது. அதனால் தான் அவை ஈர்க்கப்படுகின்றன. அவற்றை காட்டுக்குள் அனுப்புவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் வெற்றி விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது.
4: காண்டாமிருகங்கள் காட்டுக்குள் திரும்ப மறுத்து மனிதர்களுடன் மிக நெருக்கமாக பழகும் போது நிலைமை மோசமாகலாம். மெகோலியின் விஷயத்திலும் இதுதான் நடந்துள்ளது. இவை வெளியே நடமாடவும் விவசாய பயிர்களை உண்ணவும் விரும்புகின்றன. இது ஷர்மிளா தாராய் போன்ற சில உள்ளூர் வாசிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது.
8: நாம் கடினமாக உழைத்து வளர்க்கும் பயிர்களை காண்டாமிருகம் தின்றுவிடுகிறது. பகல் இரவு என எல்லா நேரங்களிலும் வந்துவிடுகிறது.
4: காட்டு காண்டாமிருகங்களும் சில நேரங்களில் தேசிய பூங்காவில் இருந்து வெளியே வருகின்றன. இதனால் மனிதர்களுடன் மோதல் ஏற்படுகிறது. விலங்கு நல ஆர்வலர்கள் அதிக எண்ணிக்கையிலான காண்டாமிருக குட்டிகளை வளர்க்கின்றனர். ஆனால் எதிர்காலத்தில் மெகோலி போன்ற காண்டாமிருகங்கள் அதிகமானால் என்ன செய்வது என்பதுதான் எஞ்சியிருக்கும் கேள்வி.
2: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அரங்கம். நேரம் கலையத்திலே 2:20 2:30 திறப்பின் வாசல் ஜபத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து சௌரி எஸ்தர் அவர்கள்.

நேரம் கலையத்திலே 2:27. 2:30 வருகிறது திறப்பின் வாசலில் ஜபம். ஜபத்தை அருமையான சௌதரி எஸ்தர் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழி நடத்துவார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: திறப்பின் வாசலே ஜபத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழிநடத்த அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரி, பிரைஸ் லார்ட் அம்மா, உங்களுக்கு ஜப குறிப்புகள்
1: உங்களுடைய எனக்கு எக்கோ ஆகுது.
0: எனக்கு அப்படி ஒண்ணும் இல்ல.
1: சரி,
0: இப்ப சரியா இருக்குது. இன்றைய நாள் தேவை செய்தி உங்களுக்கு எல்லாமே குறிப்புகள் அனுப்பி இருக்கிறேன். ஒரு ஜப குறிப்பும் இருக்கிறது, அதுக்காக ஜபம் பண்ணுங்கள். அடுத்து இலங்கை மண்ணிலே இந்த தீபம் சத்திவசன நிகழ்ச்சி வர இருக்கிறது, அதுக்காக ஜபியுங்கள். மற்றும் உங்களுக்கு ஜப குறிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது, ஜபியுங்களம்மா. நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: உங்கள் பரலோக தந்தையே, ஜீவனின் அதிபதியே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால நான் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு எங்கள் இந்த நேரத்தை நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் யார் ஆண்டவரே உமக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்வதற்கு கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் இடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் நினைப்பதற்கு முன்பாக எங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருப்பதனால் ஆண்டவரே, உமை துதிப்பதும் சோத்தரிப்பதும் மாத்திரம் எங்கள் காரியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, உமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாருமே பூட்டக்கூடாதபடி, யாருமே திறக்கக்கூடாதபடி பூட்டினவரும் நீர் பூட்டினதை யாருமே திறக்கக்கூடாதபடியும் இருக்கிற எங்கள் தகப்பனே, உமை துதிக்கிறோம். வருகிறோம் ஆண்டவரே. வருகிற நீர் வந்தவரும் வரப்போகிறவருமா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நாளை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய வருகை சமீபத்தில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை நாங்கள் எங்களுக்காக செலவழித்த நாட்கள் போக கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிற இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. இந்த ஜபத்துக்காக இந்த வானிலை நிலையத்தை தேர்ந்தெடுத்து இதை நீர் இதன் மூலமாக உலகத்தில் அநேக மக்கள் நன்மை பெறும்படியாக இதை நடத்தி வருகிற சகோதரனுக்கு சகோதரியும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுகவீனமாயிருக்கிற சகோதரிக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே அவர்கள் தொண்டையிலே இருக்கிற அந்த வியாதியை நீர் தொட்டு சுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை மீண்டும் இந்த இடத்திலே உச்சரிக்கும்படியாக கர்த்தாவே. ஏசாயாவின் நாவை நீர் அக்னி திறப்பால தொட்டது போல் ஆண்டவரே தொட வேண்டுமாய் கேட்கிறோம் கர்த்தாவே. இதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுவாமி எங்களுக்கு செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராபர்ட் இளங்கோவர்களுக்காகவும், பாஸ்டர் டேவிட், பாஸ்டர் கிறிஸ்டி மரிய நாயகம், பாஸ்டர் சசி ரோஹார் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடியார்களை மறைத்து நீர் வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வார்த்தை இந்த உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் போய் சேர இந்த ரேடியோ நிலையம் உபயோகமா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஜப குறிப்புகளை கொடுத்திருக்கிற அந்த இன்றைக்கு 43 வருஷங்கள் அவர்கள் வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற அவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை நீர் மட்டும் ஆசீர்வதித்து நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரப்போகிற வருஷங்களிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அவரவருக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. இன்றைக்கு வாசிப்பு வாஸ்த மெரினா அவர்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வேத வாசிப்பை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. பாடல்களை பாடியவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உம்மட்டிலே ஜபிக்கிறோம் கர்த்தாவே. இதற்கு அடுத்து தொடர்ந்து வரப்போகிற சத்திய வசனம் என்ற அந்த நிகழ்ச்சி நிரலையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அதற்கு தடையா எந்த வித காரியங்களும் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள். இங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில அவர்கள் கேட்கிறவர்கள் நான் அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ பேர் ஆண்டவரே பாவ ஜீவியத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பாவிகள் கர்த்தாவே, மனம் திரும்பி தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவர்கள் உம்முடைய தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறுவான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர்களே. அப்படிப்பட்டவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் கல்லும் மண்ணும் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வாயை திறந்து பேசுகிறீர் ஆண்டவரே, மக்களின் மூலமாக நீர் பேசுகிறீர் ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக நீர் பேசுகிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வசனத்தை படிக்கக்கூடிய படிப்பு அறிவியும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்கள் இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு படிப்பு இல்லை, படிப்பு அறிவு இல்லாததுனால அவர்கள் புரிந்து கொள்ளும் சக்தியும் இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. யாரை கொண்டாவது எதை கொண்டாவது நீர் அவர்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். உலகம் முழுவதும் உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் உம்முடைய நாமம் பிரசித்தப்படட்டும். கனடாவில எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, இந்தியாவில எழுப்புதல் வரட்டும், ஸ்ரீலங்காவில எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த செய்தி போய் பரவட்டும் ஆண்டவரே. இயேசு என்பர் ஒருவர் உலக ரட்சிப்புக்காக தன் உயிரையும் கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவின் சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நீர் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை அறியாத மக்கள் இல்லை ஆண்டவரே. அதற்கான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர் நீர் இந்த உலகத்திலே வந்தது மனு குலத்தின் ரட்சிப்புக்கு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி அறியாத மக்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் கர்த்தாவே. எத்தனையோ பேருடைய திணிக்கப்பட்ட பாவங்கள் ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள்னால வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவள் எல்லாம் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரம்பரையான சாபங்களை அதனால அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீர் பாரும். அவர்கள் தங்களுடைய அந்த ஜீவியத்துக்காக ஆண்டவரே உம்மிடத்துல வந்து அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கட்டும் கர்த்தாவே. தங்கள் முன்னோருக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உம்மளோடு ஒப்புரவாகட்டும் சுவாமி. அப்படிப்பட்டவர்களை நீர் நீர் ஏற்றுக்கொள்வீர் கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல ஒப்ரேஷன் டிப்ரெஷன் மன அழுத்தத்துல வாழ்பவர்கள் கர்த்தாவே, என்னுடைய நுகம் லகுவானது என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நிலையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவருடைய நுகம் லகுவானது, அவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அந்த ஆப்ரேஷன் டிப்ரெஷன் அடிக்ஷன் எல்லாவற்றையும் நீக்க வல்லவராயிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்ட மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடத்திலே தங்களை தாழ்த்தி வரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. அதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள், பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்க தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே, வெட்டி முறியடிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுமக்க கூடாத பாரத்தை சுமந்து நொந்து போன மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வயது போன வயோதிக பெற்றோர்களுக்காக, அந்த அந்த பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டு வைத்திருக்கிற மகன்களையும் மகள்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த காலத்துக்கு ஏற்றபடி பெற்றோரை ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டு விட்டு விட்டுக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிறிய வயதிலே அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோரை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு அது சம்மதம் இல்லை ஆண்டவரே. அந்த கண்ணீரை நீர் உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கிறீர் கர்த்தாவே. அதற்கான பலாபலனை இந்த பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது சுவாமி. அதற்கு முன்பு இவர்கள் மனம் திரும்பி பெற்றோரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யத்தக்கதாக அவருடைய இருதயத்திலே நீர் கிரியை செய்யும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. வாலிப மக்கள் குடியும் போதையிலும் போதை பொருட்களையும் புகைப்பிடித்தலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். கனடா தேசத்திலே அநேக பிள்ளைகள் 10 வயது 11 வயது பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் அந்த மாதிரியாக சந்திக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மன பாரத்தோடு கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை மன்னியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீருக்கு நீர் பதில் தருவீர் ஆண்டவரே. அன்னாளின் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நீர் அப்பா. இப்படிப்பட்ட மக்களை இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல இருக்காதா என்று துன்பத்திலே துக்கத்திலே கண்ணீரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பாரும் ஆண்டவரே, கர்த்தாவே வழி நடத்தும். தீய செயல்களில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, கர்த்தாவே வாலிப வயதிலே தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவரே அவர்களுக்கு தடையாய் வந்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. யாரை விழுங்கலாமோ என்று கற்றுக்கிற சிங்கம் போல் காத்து கொண்டிருக்கிற அந்த செய்கையை நாங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவரின் ரட்சிப்பினாலே ஆண்டவரே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே சேர்த்து அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன என்ன கஷ்டமோ, எந்த வியாதியோ, எந்த விதமான மன அழுத்தத்தினால் அவர்கள் அதை செய்தார்களோ அதை மன்னிக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அதே போல மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோமா. எத்தனையோ விதமான புது புது வியாதிகளை கேட்கிறோம் ஆண்டவரே, பைபோலார் அண்ட் வில்சன் டிசீஸ் அண்ட் ஃபைப்ரோமேலஜா, இந்த மாதிரியான வியாதிகள் புது புது பேராக கொண்டு வந்து கொண்டிருக்க, கர்த்தாவே இவளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர், விடுதலையான வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டும் என்று நீர் அதை செய்தீர் என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து கேட்கிறோம். எத்தனையோ இடங்களிலே கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவர்கள் குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தார் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய பெற்றோருக்காகவோ தன்னுடைய பிள்ளைக்காகவோ ஆண்டவரே கஷ்டத்துல இருக்கிற மக்களை உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு வந்த ஜெப குறிப்பிலே கர்த்தாவே கொரோனாவிலே தன்னுடைய 24 வயது மகனை இழந்து போன அந்த ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, அவர்களுக்கு மன ஆறுதல் தரும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஒரே மகன் ஆண்டவரே, ஒரே மகன் கர்த்தாவே, அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவன் நம்முடைய சன்னிதானத்திலே வந்து சந்தோஷமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே, இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆறுதலை நீர் தரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை நீர் உம்முடைய கரத்திலே தொட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒருமுறை சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரி மீண்டும் ஒருமுறை வந்து எங்களோடு இந்த இடத்துல இந்த ரேடியோவில் பணியாற்றும்படியாக ஆண்டவரே, அந்த சகோதரி வர முடியாமல் இருக்கிற தடைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பிசாசனுடைய கிரியைகளை ஒழித்து ஜெயித்தீர் ஆண்டவரே, நீ சிலுவையில ஜெயித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க நினைத்தவர்கள், கேட்க மறந்தவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலே வியாதியஸ்தராய் இருக்கிற மக்களுக்காகவும், பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிற அநேக ஸ்திரீகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். நன்றி சௌரி எஸ்திரி, அழகாக அருமையாக கருத்தோடு எல்லா ஜபங்களையும் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் அம்மா.
1: கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்.
0: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.

நிறம் கலையத்திலே 2:50 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் ஜபத்தோடு இணைந்திருந்தோம். இப்பொழுது இன்னொரு நிகழ்ச்சிகளே நாங்கள் செல்ல இருக்கிறோம். இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட்ட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளர்வதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்தில் இருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்து விடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்துல நான் கேட்ட பொழுது, சிலர் நாங்கள் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய, பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீர் செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் அண்டையிலே இருப்பவர் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மாக்கா, எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகிறேன். என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவ இன்றைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யார் அது? ஆ, செல்லம்மா அக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: பிள்ளைகிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறீயே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லம்மாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, இருக்க உண்ட மனுஷன் வேலைக்கு போட்டாரு.
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல?
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: இந்த என்ன பிள்ளைய விளங்காத? இப்ப நுண்ட மனுஷன கமலா வீட்டு பக்கம் பார்த்தனான். வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உண்ட நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ளை. அது ஊரறிஞ்ச உண்மை பிள்ளை. நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துல தான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுதென்ன? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? எந்த மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்ட, சீ, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
2: இல்ல, அவரே மாதிரி தான் ஒருத்தர கண்டனா. சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை, இன்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர் இயேசு.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நீர்களே.
1: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 3:21 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இன்று காலையிலிருந்து ஒளிபரப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மீண்டுமாக மறு ஒளிபரப்பாக வர இருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 14 காலை பொழுது 14 தேதி ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:01. இன்றைய சனிக்கிழமை நிகழ்ச்சி நேரிலே காலை தெளிதன் தொழிகள் நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆராதனையை வழங்கியிருக்கிறார்கள் சௌரி டானியா, சௌரன் தர்சன். அதனை தொடர்ந்து ஜீவ வெளிச்சம் நேரத்திலே 9:30 நச்சிலே பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். 10 வேதா பாடம் டாக்டர் தேவதாஸ் அவர்களுடைய பாடம் நடைபெறும். 11 இலங்கை நுவரலியால் சிறுவர் தோட்ட நிகழ்ச்சி இடம்பெறும். 12 எமது விசேட நிகழ்ச்சியான இசையமிதம் சிறப்பு பாடல் நிகழ்ச்சி சௌரன் டேனி மற்றும் சௌதரி ஈவினின் அவர்கள் நேரலையாக வழங்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 2 வேதாம் வாசித்தல், அதனைத் தொடர்ந்து 3 எமது மறு ஒலிபரப்பு இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆராதனைகளே செல்லலாம். காலை இளிதன் துளிகள் நேரத்திலே எங்களோடு ஆராதனையை இணைந்து வழங்குகின்றார்கள் சௌரன் டானியா மற்றும் சௌரன் சௌரி டானியா, சௌரன் தர்சன் அவர்கள்.

வல்லமையின் அலைகளின் காலை தெளித்தேன் துளிகள் ஆராதனையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆண்டவரின் அன்பினாலே உங்கள் ஒவ்வொரு விரையும் வரவழைக்கின்றோம். நாங்கள் தூர தேசங்களிலே இடங்களில் இருந்தாலும் ஆண்டவரின் கிருபையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவரை துதிக்க தந்த தருணத்துக்காக சோஸ்திரம் செலுத்துகிறோம். ஏசாயா 58:9 தொடக்கம் 11 வரை. ஏசாயா எழுதின நிருபம் 58:9 தொடக்கம் 11 வரை. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஆண்டவர் உன் வாக்கு தத்தங்களின் படி அவற்றை பற்றி அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வறட்சியிருந்த காலங்களிலே ஆண்டவர் உங்களை போஷித்து உங்களை வழி நடத்தி தந்த இன்னுமாக வருகின்ற இந்த காலங்களிலே உங்களுக்கு காலங்கள் எப்படி இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாத வேளைகளிலும் ஆனால் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பற்றுகின்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி போகின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களுக்கு அந்த உதவியை ஆண்டவர் எங்களுக்கு தருவாராக என்று ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசத்தை இன்னுமாக பெருகவும் இன்னுமாக ஆண்டவர் மேல் வேதத்தை இன்னுமாக வாசிக்கவும் அந்த ஆசையை கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா கிருபையும் கனமும் ஆண்டவருக்கு எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரின் இரத்தத்தாலே நாங்கள் மூடிக்கொள்கிறோம். இன்று வருகின்ற ஆராதனை ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் நாமம் பிரஸ்தாபித்து சமாதான ஷலோம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அது வசனங்களை பற்றி பிடித்து மனதிலே வைத்து அதன்படி நடக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வாரம் முழுதும் நடக்கின்ற ஊழியங்களுக்காக, வானொலியில் நடக்கின்ற ஊழியங்களுக்காகவும், வருடங்கள் ஒவ்வொன்றுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே கரம் இருப்பதாக. ஆமென்.

0: அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch & Finchdin, Sandipia, 416-291-9148.
3: நிறம் கலையத்திலே 9:26 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 9:30 வருகிறது தேவ செய்தி. ஆண்டுடைய செய்தியை இன்றைய நாளும் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். அது வரைக்கும் நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 9:31 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும் தொடர்வது ஆண்டுடைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

0: கருணை கண்டு.
1: நேரம் கலையத்திரி 9:45. தாமதத்துக்கு மன்னிக்கவும். இப்பொழுது எங்களோடு பாஸ்டர் கைவல்யம் டேவிட்டர் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய நிபந்தனையோடு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜீவிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய அளப்பெரிய அந்த தெய்வீக நன்மை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான நாளில உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் வாக்கு தத்தம் என்பது உபாகம புத்தகம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அதே அதிகாரத்தில் 19 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. கீழ்ப்படியாவிட்டா வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றார். இதுல நான் இந்த போகையில் அப்படின்ற அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். நாம் எங்காவது ஒரு காரியமாக அலுவலாக போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நம்ம போகும்போதே இந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தான் இந்த நாள் வார்த்தை. நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக சந்தோஷமா புறப்பட்டு போறோம். அந்த காரியம் சக்சஸ் ஆயிட்டா நம்முடைய மனசுல அவ்வளவு சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட வசனம் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் போகும்போதே அந்த காரியம் ஆசீர்வாதமாக அமைந்து விட்டால் வரும்போது மகிழ்ச்சியோடு வருவீங்க. இப்போ நம்ம போகும்போது, நாம் பிரயாணப்பட்டு போகும்போது, ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது, ஒரு காரியத்தை நிறைவேற்ற போகிற சமயத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது, நாம் என்ன செய்ய வேண்டும், வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அன்பானவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் எதிர்பார்த்து போறோம், இந்த காரியம் நடந்துரும், இது என் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி எதிர்பார்த்து போறோம். ஆனா நம்முடைய அந்த பிரயாசம், நம் போகிறது எல்லாம் வீணா போயிடுது. ஒரு பெரிய வெற்றிய நாம பார்க்க முடியறதில்ல, ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய கண்கள் பார்க்க முடியறதில்ல. அன்பானவர்களே, நாம் போகும் பொழுது அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்லும் போது அதுல வெற்றி இருக்கணும், அதுல ஜெயம் இருக்கணும். நான் தோற்று போயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில நேரங்கள்ல நான் புறப்பட்டு போகும்போது பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அங்க போய் பார்த்தா ஏமாற்றமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் காணல் நீரை போல போயிடுது. காணல் நீர் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நடந்து போகும்போது காணல் நீர், அதாவது அந்த வெயில், அதனுடைய தோற்றம் ஒரு நீர்நிலை இருப்பது போல நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ஆனா போக போக அது போயிட்டே இருக்கும், பக்கத்திலே வராது. அது மாதிரி தான் இன்னும் கூட குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு கொம்பு கிடையாது, கொம்பு இருப்பது போல தோணும், ஆனா கொம்பு இல்லை. நமக்கான நன்மைகள் அப்படியே குதிரை கொம்பா நமக்கு போயிடுது, கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியாமல போயிடும். சில நன்மைகளை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகுது. அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம், உங்க காரியம் எதுவும் வாய்க்காம இருக்கலாம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாத நிலையில இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ போகையில உனக்கு ஆசீர்வாதம் வருப்பா, நீ புறப்பட்டு போகும்போது என் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவ என்று கர்த்தர் சொல்றாரு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நான் போகும்போது ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் பிரதர்? 1, வேத வசனத்தின் மேல பிரிய வச்சு அந்த வேத வசனத்தை நம்முடைய இதயத்துல நிறுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம போகும் போதே அவருடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள், எதை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் விழுந்த உடனே அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும், அந்த துக்கமெல்லாம் மகிழ்ச்சியா மாறிடும். நீங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 24:14. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். அவர்கள் துக்கத்தோடு போனாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அவருடைய இழப்பை குறித்து அவளுக்கு ஒரு துக்கம் இருந்தது. துக்கத்தோடு தான் அவருடைய பிரயாணம் இருந்துச்சு. அவர்கள் போகும்போது மிகப்பெரிய துக்கம். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் பேசி கொண்டு போனார்கள். அவருடைய அந்த பிரயாணத்தில் அவர் போகையில அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம்? எதை நினைச்சு துக்கப்பட்டாங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்தார். பைபிள்ல இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, துவக்கத்தில் துக்கத்தோடு தன்னுடைய பிரயாணத்தை துவக்கின இந்த எம்மாவு சீஷர்கள் முடியும் போது மகிழ்ச்சியாய் முடித்தார்கள். 24 அதிகாரம் லூக்கா 39:40-41 வசனங்கள். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. அப்பா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நம்முடைய மெசியா உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பினார்கள். அவர்கள் போகையில் அவர்களுக்கு இருந்த துக்கம் மாறி அவர்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி நூல் 24:32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமா நின்றவர்களுக்கு அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவர்களையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவர் எரிந்து கொண்டதையும் விருத்தி சொன்னார்கள். இயேசுவை அறிந்தார்கள். வேத வசனுடைய இருதயத்தில் வந்தவுடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த வார்த்தையாயிருக்கிறவர் பேச துவங்கின போது அவருடைய கண்கள் திறவுண்டது. அவர்கள் அவரை அறிந்தார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல கேட்கும் போது, தேவனுடைய வசனத்தை சொல்ல கேட்கும் போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய சூழல்களை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார். வேத வசனங்கள் ஒவ்வொன்றிலும் உயிர் இருக்கிறது. நீங்கள் முதல் சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலையும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் காரியம் நான் போகும்போது வாய்க்கணும்னா வேத வசனத்தின் மேல எனக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது அல்லது தியானம் செய்யும் போது அந்த வார்த்தை என் மனசில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றும். தாயினுடைய இறப்பினால் வந்த துக்கத்தோடு வாழ்ந்தான் ஈசாக்கு. ஆனால் அவன் தியானம் செய்கிறவனாக இருந்தான் என்று ஆதியாகமம் 24:63 சொல்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில் பாருங்கள், ரெபேக்காள் அவன் கண்டபோது அவன் தாயினுடைய கூடாரத்துக்குள்ளே தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு போனான். தாய்க்காய் கொண்ட துக்கத்தை அவன் மறந்துவிடும்படி கர்த்தர் செய்தார். அங்கே அவனுடைய துக்கம் மாறுகிறது. காரணம், அவன் ஒரு தியான புருஷனாய் இருந்ததுனால. ஆகவே நீங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேத வசனத்தை நன்கு தியானம் செய்யுங்கள், வேத வசனத்திலும் பிரிய வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய போக்கிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் வாசித்த திரவு வசனம் உபாகமம் 28:6 நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்த ஆசீர்வதிக்கப்படுவோன்றத மேலுள்ள வசனம் சொல்லுது. அதாவது 28:1 நான் வாசிக்கின்றோம். கட்டளையின்படி செய்ய முதலாவது கவனம் தேவை. கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளையின்படி செய்ய நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எத்தனை அற்புதமானவைகள். அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கு, கட்டளையின்படி ஜீவிப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளை என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தப்பட வேண்டும். அதே வசனம் சொல்கிறது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பது. அவருடைய சத்தத்திற்கு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பமானால் அன்பானவர்களே, ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நமக்கு வரும். உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால், உண்மையாய் செவி கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் உங்களுடைய ஜீவிதம் முழுவதிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவருடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காணும். தேவனுடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த மேன்மை கொடுத்து அவர் உயர்த்துவார். உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த அற்புதமான நாளிலே நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை பலப்படுத்தட்டும், அவர் நமக்கு சகாயம் பண்ணட்டும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் நீங்கள் போகும் போதே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆணுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போகும் போது, நீங்கள் கடந்து செல்கிற போது, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் கொடுப்பார். நிறைய நேரங்களிலே அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கவனிப்பதில், நாம் அவைகளிலே கவனம் செலுத்துவதில்லை. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் மிக அற்புதமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்போதுமே கர்த்தர் ஃபேவராக இருப்பார். கர்த்தருடைய கட்டளையை, அவருடைய பிரமாணத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து அதன்படி செய்ய ஒரு மனிதன் கவனமாக இருந்தால் போதும், அவன் காரியம், அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். அவனுக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தா ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நீதிமொழிகள் புத்தகம் 3:3-4 வசனங்களை பாருங்கள். கிருபையும் சத்தியம் ஒன்று விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமாகிய பலகை எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் அற்புதத்தையும் பெறுவாய் என்று அந்த வேத வசனம் சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார், அற்புதமானவைகளை செய்கிறார், ஆசீர்வாதமானவைகளை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்றி கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மிகுந்த மேன்மையுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவருடைய கற்பனையின்படி வாழ நம்மை விட்டுக் கொடுப்போம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். 3வதாக, தேவனுடைய வார்த்தைக்கு இமீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்கள் அவர்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறை இயேசு 10 குஷ்டரோகிகளை சந்தித்தார். 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 17:14 இது இருக்கிறது, அவர்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு கர்த்தர் சொன்னோடனே அவங்க போகையில் அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போகும் போதே அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படி போய்கொண்டிருக்கிற போதே ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்ன உடனே அவங்க வேறதையும் யோசிக்கல, 10 பேரும் உடனே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும் போதே அவர்களுக்கு சுகம் கிடைச்சது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் போகும்போதே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவங்க போய் இன்னும் ரீச் ஆகல, அந்த ஆசாரியனிடத்துல போய் தங்களுடைய குஷ்டரோகத்தை அல்லது குஷ்டரோகம் உள்ள அந்த தேகத்தை காமிக்கல, ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இயேசு சொல்லிட்டாரு நம்பிக்கையோட போவோம்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு பயணித்தார்கள். அப்படி நம்பிக்கையோடு போகும்போது அவர்கள் போகும் பொழுதே சுகமடைந்து விட்டார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நீங்க போகும் போதே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். உங்களுடைய பிரயாச வீணாயிராது, உங்களுடைய பிரயாச வீண் போகாது. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க நான் புறப்பட்டு போறேன், கர்த்தர் சொல்லிட்டார் நான் புறப்பட்டு போறேன், போகும் போதே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் நடந்தது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் போகிற இடம் என்னதுன்னு தெரியாம புறப்பட்டு போனான். இம்மீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த மனுஷன் புறப்பட்டு போனதுனால கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். அவன் போகும்போதெல்லாம் ஆசீர்வாதம், எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பிளஸிங், எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனை மூடியது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் என்றால் நிச்சயமாக இது நடக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உங்களுக்கு ஆதரவாய் வைப்பார். உங்களுக்கு உதவிகரமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். அந்த குஷ்டரோகிகள் அந்த வார்த்தையை விசுவாசித்து போகும்போதே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவது நாம் வேத வசனத்தை தியானிக்கணும்னு பார்த்தோம். 2வது அந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு பார்த்தோம். 3வது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வதாக வேறு பிரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அதாவது ஒரு லேவியன் போகையில் அவனுக்கு ஒரு புகலிடம் கிடைத்தது, மீகாவனுடைய வீடு கிடைத்தது. அவன் போகையில் நியாயாதிபதிகள் 17:8 அவன் போகையில் அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் காண்பித்தார். லேவியனை ஒரு நாளும் தேவன் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். தனக்கு ஊழியம் செய்யும்படி, தனக்கு சேவகம் பண்ணும்படி தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் லேவியன். இந்த லேவியனுடைய லைஃப்ல, லேவியனுடைய வாழ்க்கையில ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுனால, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் இருக்கிறதுனால அவனை கர்த்தர் கைவிடுறதே இல்லை. எங்கிருந்தோ புறப்பட்டு வர்றான், ஆனால் அவன் போகையில மீகா என்பருடைய வீட்டுக்கு அவன் சென்று அந்த வீட்டிலே ஆசாரியனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த லேவியின் நிமித்தம் மீகாவுடைய வீடும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்க இயலும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தேவன் மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய வல்லமை நிச்சயமாய் உங்களை மூடும், பாதுகாக்கும். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம் தைரியமாய் வாழ்வோம். என்னை ஆண்டவர் பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார், நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாய் மாறும். உடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். நீங்கள் பரிபூர்ண நன்மையினாலே நிரப்பப்படுவீர்கள். உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். தெய்வத்தினுடைய மகிமை உங்களை மூடி மறைக்கும். நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, தேவ மக்களாக இந்த பூமியிலே சுகித்திருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறேன், கூடவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்காக நான் எங்கே சென்றாலும், எங்கே போனாலும் அங்கே அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு அனுகூலமாய் அனுப்பி கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். லேவியனை கர்த்தர் கைவிடாதது போல அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் கைவிடாமல் காப்பார், தேவன் கைவிடாமல் பாதுகாப்பார். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வார். நாம் ஒருவரையும் தேவன் கைவிட மாட்டார். தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வத்து உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி மன்றாடுவோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக மற்றொரு ஒரு குறிப்பு, தேவன் நம்முடைய பிரயாணத்தில் நாம் போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டுவது என்ன? தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். உபாகமம் 20:1 சொல்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்படாயாக, பயப்பட வேண்டாம், தைரியமாயிரு. யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இந்த யுத்த காலத்துக்கு போகும்போதும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவர் நம்போடு இருந்து, நம் பட்சத்திலிருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பல இடங்களிலே வாசிக்கிறோம், கொஞ்ச பேரை கொண்டாகிலும், அதிகமான பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுக்கிற அவருடைய கையில் இருக்குது. அவர் ஜெயத்தை கொடுப்பார். நீ சும்மாயிரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்றார். ஒரு இடத்துல உன்னோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள், அவர்களை தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றான் தாவீது. யுத்தம் செய்ய போகும்போது நம்மை விட பலசாலிகளாக, திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் நீ அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமாயிருங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை ஓட்டேக் பண்ண முடியாது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க யுத்தம் செய்ய போகையில் நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய யுத்தம் செய்ய போகின்ற அந்த பாதையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேவன் கூட இருப்பாரானால் நாம் போகிற பாதையில் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்கள், தேவனுக்கு இஷ்டமானதை செய்யுங்கள், ஆண்டவருக்கு உகந்ததை செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை வரும். நீங்க போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை உணர்வீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறானோ, தேவன் என் கூட இருக்கிறாரா என்பதை அடிக்கடி யோசித்து பாருங்க. அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லயும் தேவன் அவனை விட்டு பிரியறதே இல்லை, அவனுக்கு துணையாக இருக்கிறார். 8:29 யோவானிலே இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவர் என் கூடவே இருக்கிறார், எனக்கு உதவியாக இருக்கிறார், எனக்கு அனுசரணையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதோடு, நமக்கு நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பதோடு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்படுகிற எல்லா யுத்தம் பொல்லாத மனிதர்கள் எல்லாரையும் அவர் ஜெயிக்கிறார். கர்த்தரையும் கூட இருக்கணும்னு நீங்கள் வேண்டுவதோடு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழங்கள் அர்ப்பணம் செய்யுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கின்றான். தேவன் நம்மோடு கூட இருப்பாரனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த தோல்வியும் வந்துடாது. அவர் கூட இருக்கும்போது நம்ம போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போகும்போது எங்க போனாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க சம்டைம்ஸ் ஒரு நெருக்கடியான பாதையில போறது போல நீங்க ஃபீல் பண்ணலாம், கடினமான பாதையில நீங்க பிரயாணம் செய்வது போல தோணலாம். நீங்க எந்த நிலையில போனாலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு உதவியா இருக்கிறார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். 143 சங்கீத 10 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு போதிங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்ய, ஏனென்றால் நான் உங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா நீங்க என் கூட இருப்பீங்கன்றதான் தாவீதினுடைய நம்பிக்கை. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் தீர்மானிக்கிறேன்ப்பா, என் கூடவே நீங்க இருக்கணும், உங்க பிரசன்னம் எனக்கு துணையாக இருக்கணும், உங்களுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களை ஒரு அர்ப்பணித்து நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்லுகிற போது அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். சோ அந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். நீ எங்க போனாலும் சரி, நீங்க போகிற இடத்துல ஒரு பெரிய பிளெஸிங் வேணும், நீங்க போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய உயர்வு வேணும்னு சொன்னா இந்த 5 காரியங்களையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய சகல பிரயாணத்திலும் சகல முயற்சியிலும் நீ ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த 28 அதிகாரம் உபாகமத்தில் 6 வசனம் சொல்லுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நாம் அவர் வைத்திருக்கிற நிபந்தனைபடி நடக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பருகிறோம். அவர் வைத்திருக்கிற நிபந்தனைகளை நம்ம மறந்துட்டு அதை விட்டு விலகும் போது அதே அதிகாரம் சொல்லுது 19 வசனத்துல, நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு சாபம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த வார்த்தைகளை கவனிங்க. அன்பானவர்களே, நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலம் இல்லை, நான் தோற்று போகிறேன், என்னை எதிர்பார்க்கிற எதுவுமே எனக்கு நடக்கிறது இல்லை, நான் பல நேரங்களில மனம் அடிவாகி விடுகிறேன், நான் நினைச்சது நடக்கலையே, நான் விரும்பினது நடக்கலை என்று வருத்தப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய கட்டளையின் படி செய்ய கவனமாயிருங்கள். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய போக்கிலே உங்களுடைய வரத்திலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட வரும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள், சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். God bless you. நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவருடைய பொற்கரத்தில் கொடுக்கின்றோம். தகப்பனே, விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஆம் தகப்பனே, பல நேரங்களிலே நாங்கள் முயற்சித்த காரியங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, நாங்கள் முயற்சித்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கல, நாங்கள் சோர்ந்து போறோம். பல பலகீனங்கள் ஆண்டவரே, பல தோல்விகள், அவமானங்கள், பரிகாசங்கள் இவளுக்கு நடுவில் சிக்குண்டு தவிக்கின்றோம். அதை எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கப்பா, எங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறட்டும். இது முதல் நாங்கள் போகிற காரியம் ஆசீர்வாதமாயிருக்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அப்படி நடக்க போறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
2: நேரம் கலையத்திலே 10:11 நிமிடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிடையாது 10:20 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து வருவது டாக்டர் தாசையா வழங்குகின்ற வேதா

0: ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய கண் பார்வை மிகவும் தெளிவாக எவ்வாறு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் காண வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்த. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அணைப்பிலே கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்தரலாம். எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம்.
1: ஆமென், ஆமென்.
0: ஐயா, இன்றைக்கு நாம் படிக்க போவது வந்து எப்படி நாம் ஒவ்வொருவரையும் ட்ரீட் பண்ண வேண்டும். இது குறித்து பவுல் மிகவும் அழகாக எழுதி இருக்கின்றார். சாதாரணமாக உலகத்திலே ஏற்படுகின்ற சட்ட திட்டங்கள் அவைகளெல்லாம் நாம் வந்து மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது.
1: ஆமென்.
0: அந்த முறையில தான் சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வேதாமத்துல புது கண்ணோட்டத்தை பவுலார் கொடுக்க போகின்றார். இதை நாம மிகவும் ஆழமாக படிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் எபேசியர் 5 எபேசியர் 5 அதிலே 21 நாம பார்ப்போம். அதிலிருந்து அதிலிட்ட பவுல் வந்து பலவிதமான உறவினைகளை அவர் தெளிவாக்குகின்றார். நீங்க அதை வாசிங்க.
1: ஆமா, எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
0: ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ஆங்கிலத்தில் சப்மிட் டு ஒன் அனதர். இது வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை, கடினமான வார்த்தை. இது சபைகளுக்கு உள்ள மாத்திரமல்ல, எங்கேயும் பொதுவாக தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இத பிறகு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். முதலாவது மனைவியிலையும், இரண்டாவது புருஷர்கள், பிறகு பெற்றோர்கள், பிறகு பிள்ளைகள், பிறகு வேலைக்காரர்கள். இத்தனை 5 குறித்து அவர் பேச போகின்றார். 6 மாஸ்டர்ஸ், எஜமான்களையும். அதனால இப்ப கொஞ்சம் ஏன்னா எப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுல முதல்ல அவர் துவங்குகின்றார் மனைவிகள். நீங்க அது 5:12 அதை வாசியுங்கள்.
1: 5:12 ஐயா,
0: இல்ல 22
1: மன்னிக்கணும், 22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள்.
0: பாருங்கள், நம்முடைய பேட்டர்ன் வந்து கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள். இதுல ஆண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க சந்தோஷமா இந்த வசனத்தை அவங்க கோட் பண்ணுவாங்க. ஆனா அங்கேயே அவங்க நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு மேல நீங்க வாசியுங்க, தொடர்ந்து வாசியுங்க. 23
1: கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது,
0: இருங்க வர, சரி தொடர்ந்து வாசிங்க,
1: தொடர்ந்து வாசிக்கவாடா. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயுமே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
0: இந்த வசனங்களை எத்தனையோ 100 ஆண்டுகள் ஆண்கள்

0: தங்களுடைய மனைவிகளுக்கு விரோதமாகவும் இதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டது, மனைவிகளே எவ்வாறு எல்லாவற்றிலும் என உங்களுடைய புருஷனுக்கு காரியத்திலும் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும். அதோட ஆட்கள் நிறுத்திடுறாங்க. இது வந்து அன்பாலன்ஸ் ஒரு பக்கத்துல. ஆனா புருஷர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கிறாருன்னு பாருங்க, அது ரொம்ப பயங்கரமான அட்வைஸ். அத நான் உங்களுக்கு, நீங்க அதை வாசியுங்கள், 25 வாசியுங்கள்.
1: புருஷர்களே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியிருக்கிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
0: பாருங்க பாருங்க, இன்னும் கிளாரிஃபை பண்றாரு. நீங்க 29 வசனம்,
1: தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்.
0: நிறைய கொடுக்கிறார் ஐயா. இத கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வாசிக்க வேண்டும். இத வாசிக்கிறது கிடையாது புருஷர்மார்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். பாருங்க, முழுக்கினால் என இதுல புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே நிறுத்தக்கூடாது, இன்னும் கண்டினியூஸா வாசிக்கணும். அப்படியே புருஷர்களும் எப்படியா, எப்படி இயேசு கிறிஸ்து சபையை கரை திரை முதலானவைகள் அல்லாமல் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஒரு தமாஷையா ஒரு கதை நடந்தது. நான் ஒரு பிரேயர் மீட்டிங் எங்கயோ அட்டன் பண்ண போயிருந்தேன். அங்க ஒருவர் என்னிடத்துல வந்தாரு, ஐயா நீங்க எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கறீங்களா, ஆலோசனை தரீங்களா? எதை குறித்துன்னு கேட்டேன். என் மனைவி என்னை விட்டு ஓடி போயிட்டாள்
1: அப்படின்னு
0: நான் சொன்னேன். நான் சாதாரணமாக இந்த மேரிட்டம் அதாவது கல்யாணத்தை குறித்து நான் ஆலோசனை தருவது கிடையாது. அவர் என்ன சொன்னார், இல்ல நீங்க சொல்லுங்க. அவர் கேட்டாரு நான் என்ன செய்யணும். நான் இந்த வசனத்தை கோட் பண்ணேன், நீர் உண்மையிலேயே கிறிஸ்துவை போல் உம்முடைய மனைவியை நேசித்தால் அவர் செய்த சகல குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அன்பாக இணைத்துக் கொள்ள வேண்டும். உடனே அவர் சொன்னாரு, இல்ல அவள் என்ன விட்டு ஓடி போயிட்டாள, ஓடி இன்னொரு புருஷனோட எல்லாம் இருந்துட்டாரு, அது தப்பு இல்லையான்னு. நான் சொன்னேன், இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சபை ஆகிய மக்கள் நாம் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் செய்தாலும் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக நம்மை அனுசரித்து தமக்குள்ளே வைத்து தம்முடைய உயிரை கொடுத்தார். நீர் உம்முடைய மனைவிக்கு உயிர் கொடுக்க ஆயத்தம்மா. அவருக்கு இது சகிக்க முடியல, ஓடியே போயிட்டார். அவர் இந்த அட்வைஸ் அவர் யாருக்கிட்டையும் கேட்டதும் கிடையாது. நான் என்னத்தை சொல்லுகின்றேன் என்றா, அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. எப்படி கேசு கிறிஸ்து சபையை நேசித்து அந்த சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல என் மனைவியும் ஆண்டவருக்கும் என பிழையற்றவர்களாகவும் முழுக்க அவர்கள் பைத்தவர்களாகவும் என அவர்களை கட்டுகின்றவர்களாகவும் அந்த மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உயிரையே தர வேண்டும். ஐயா, அப்படி ஒருவன் தன்னுடைய மனைவியை நேசித்தால் தன்னையே மனைவிக்கு முழுவதுமாக உயிரை தரம் அர்ப்பணம் செய்துவிட்டால் அந்த புருஷனுக்கு எந்த மனைவியும் கீழ்ப்படியாமல் இருக்க போறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப கஷ்டமானது. இது புருஷர்கள் யோசிச்சதே கிடையாது. நான் இதை யோசிச்சு பார்த்து பார்த்தேன். சொல்றாரு, நீ எப்படிடா உன் மனைவிய நேசிக்கணும்னு. இது மூவில பார்த்த மாதிரி நீங்க நேசிக்க கூடாது, அல்லது வீடியோல பார்த்த மாதிரி நீங்க நேசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தம்மை தாமே எனது சபைக்கு முழுவதுமாக கொடுத்தார். அப்படிப்பட்ட தியாகம் நம்முடைய உள்ளத்துல இருக்கின்றதா கேள்வி. அதைத்தான் பவுல் சொல்றார், பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். இந்த வசனங்களை நாம ஆலோசிக்க வேண்டும். இயேசு, அதாவது பவுல் என்ன என்றா, ஒவ்வொரு உறவையும் சிலுவையில வைத்துதான் பார்த்தார். இத நான் இன்னொரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். இந்த மலப்பிரசங்கத்துல ரொம்ப கஷ்டமான வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய விரோதிகளை நேசியுங்கள், உங்களை கொடுமைப்படுத்துவர்களைக்காக ஜெபியுங்கள். கேள்வி கேக்குறாங்க, அது எப்படி என்னால செய்ய முடியும்? நம்ம வீடுகளை நம்ம சொந்தக்காரருக்குள்ள எவ்வளவு சண்டை வருது. அவன் அன்னைக்கு பொய் சொல்லிட்டு இப்படி போயிட்டான, அவனை நான் எப்படி நேசிக்கிறதுன்னு சொல்றான். ஆனா பவுல் வந்து என்னது என்றால், நாம் ஒவ்வொரு மனிதனையும் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், சிலுவையில் தொங்கி இருக்கின்ற கிறிஸ்துவை கண்ணோட்டமாய் பார்க்க வேண்டும்.
1: ஆமென்.
0: அப்படி அவரை பார்த்தால் நமக்குள்ளே இன வேறுபாடு இருக்காது, ஜாதி வேறுபாடு இருக்காது. இந்த கண்ணோட்டம் நமக்கு தேவை. இதை நீங்க வாசியுங்கள், 30-30 வசனத்தை வாசிங்க.
1: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம்.
0: நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அவயம். இத நாம உற்று கவனிக்க வேண்டும். இத கவனிக்காதபடி நாம் என்ன பண்றோம்? இது பாருங்க, அங்க அதோட அவர் நிறுத்தல. 31 வாசிங்க.
1: இதன் நிமித்தம் மனுஷனுக்கு தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.
0: பாருங்க, இது எங்க இருந்து அவர் கோட் பண்றாரு என்றால், ஆதியாகமம் 2 கடைசி வசனத்துல ஆண்டவர் முதல் மேரேஜ் கல்யாணம் செய்யும் போது மனிதர் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவோ மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே ஆவியாயிருப்பார்கள் என்று வேதம் அமைச்சது அல்ல, ஒரே மாம்சமாய்.
1: ஆமென்.
0: ஐயா, நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை குறித்து இப்ப பேச போகின்றேன். இன்றைக்கு யா தமிழர்கள் மத்தியில பலவிதமான குடும்ப பிரச்சனைகள். அந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், இங்க இருக்கு, மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அதை விட்டுப்பட்டு மாமியாரும் என்ன கூட பிறந்தவர்களும் கல்யாணத்தை குழப்பி விடுறாங்க. இது நான் சொல்லவில்ல, இது வேதாமம் சொல்லுது. என்னுடைய அட்வைஸ், யாரா இருந்தாலும் சரி, என்ன என் மகளா இருந்தாலும் சரி, உங்க மகளா இருந்தாலும் சரி, என் மகனா இருந்தாலும் சரி, உங்க மகனா இருந்தாலும், நீ கல்யாணம் பண்ணிட்டியா, வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ, எங்க பொருளாதாரம் முடியாது, எங்களுக்கு பணம் அவ்வளவு வரலையே, சம்பாதிக்கல, கல்யாணம் பண்ணாருங்க. கல்யாணம் பண்ணின மகனும் மகளும் வீட்டை விட்டு வெளியே போகணும். போகவில்லை என்றால் அவர்களுடைய வளர்ச்சியை நாம தடுக்கின்றோம், நாம் பெரிய குழப்படி ஆக்குகின்றோம். நீங்க இதை ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இத அவர் என்ன பண்றாரு? இத பவுலார் மீண்டும் அதை வலியுறுத்துகின்றார். வாசியங்களையா 32-33.
1: சொல்லுங்க.
0: எபேசியர் 5:32-33.
1: இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியா இருக்க கடவள்.
0: பாருங்க, இத்தனை வசனங்கள் அவர் புருஷனுக்கு தான் எழுதியிருக்கிறார். இப்போ மனைவியை குறித்து எழுதினார், புருஷனை குறித்து எழுதுகிறார். இப்ப ஆறாவது அதிகாரத்துக்கு போவாங்க. இப்ப பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் குறித்து எழுத போகின்றார். இதை நீங்க வாசியுங்கள். ஆறாம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசியுங்கள்.
1: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
0: இது எங்கிருந்து அவர் கோட் பண்றாரையா? இந்த கட்டளை
1: யாத்ராமம்,
0: தாயையும் தாப்பனையும் கனம் பண்ணுவாயன்னு
1: யாத்ராமத்தில் இருந்த
0: யாத்ராமம் இருபதாம் இருபதாவது அதிகாரம் பத்து கட்டளைகள். அந்த பத்து கட்டளைகள இதான் முதல் கட்டளை. எது வாக்கு தத்தத்தோட கொடுக்கப்பட்டிருக்க. இப்ப எத்தனையோ பேர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆர்கி பண்ணிருக்காங்க, நமக்கு பத்து கட்டளைகளுக்கு தேவையில்லை. அதை நம்ம பவுலுக்கு சொல்லணும் ஐயா. அவருக்கு அவருக்கு தெரியல போல. அவரை அங்க போய் அவரு என்ன, அவரு ஒரு பரிசேயன் பாத்தீங்களா, அவரு தன்னுடைய அவர் பாட்டுல இதுக்கு போயிட்டாரு. எங்க நியாயப்பிரமாணத்துல இருந்து போய் கோட் பண்றாரு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க அடுத்தது ஆறு நாலாவது வசனம். இப்போ பிதாக்களுக்கு என்ன சொல்றாங்க?
1: பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தலுக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
0: பாருங்க என்ன பிதாக்களை என்ன சொல்ற, நீங்க கோபப்படுத்தாதீங்க. கத்தலுக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்கள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்க பெற்றோர்கள் வந்து சில காரியங்களை செய்ய சொல்றாங்க, அது உன்னுடைய பார்வையில தப்பா இருந்தால் அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். எத்தனையோ பெண்மணிகள் என்ன, சில நேரத்துல பெண்மணிகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அங்கிள் ஏன்னா எங்க அம்மா இப்படி செய்ய சொல்றாங்க, அவனை போய் கல்யாணம் பண்ண சொல்றாங்க, அவன் வந்து அவ்வளவு விசுவாசத்துல இல்லைன்னு. நான் சொன்னது, இந்த பாரு நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்க கீழ்ப்படிய வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு விரோதமாக போனால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல, இங்க சொல்லுது எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
1: கர்த்தருக்குள்
0: கீழ்ப்படியுங்கள். பிதாக்களையும் பார்த்து அவர் சொல்றாரு, என்ன நீங்க கோபப்படுத்தாதீங்க. அப்படி அவர்களுக்கு டிசிப்ளின் கொடுத்தால் உலகத்தார் கொடுத்த மாதிரி அவங்கள வச்சு சாட்டையில வச்சு வாங்கு வாங்கணும் வாங்க கூடாது. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஐயா, ஆண்டவர் நம்மளை அடிக்க மாட்டார். நீங்க இப்போ பேசிட்டே இருக்கும் போது பொய் சொன்ன உடனே ஆண்டவர் உங்களை பசக்குன்னு அடிப்பாரா?
1: இல்ல,
0: சில நேரத்துல அவரை அடிக்கிறது நாம யோசிக்கிறது உண்டு, அடிக்கிறது கிடையாது. நாம ஒரு பிழை செய்தானா பட்டுன்னு அடிக்கிறாரா? கிடையாது. அதே குணம் நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பல தடவை அவர்கள் என்ன செய்யலாம், குற்றங்கள் குறைகள் செய்யலாம். அவரை நாம பொறுமையோட ஆண்டவருடைய சிச்சையில் போதனையில் நாம வளர்க்க வேண்டும். அடுத்த வசனம் வேலைக்காரர் குறித்து அவர் பேசுறாரு.
1: வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களுக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்.
0: ஐயா இதுல நிறைய இருக்கு, இத பாருங்கள், இத தொடர்ந்து வாசியுங்கள், நான் பிறகு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம்.
1: ஆமா, அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள்.
0: என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம், நான் ஒரு வேலைக்காரன் இல்ல, என்ன நீங்களும் சொல்லலாம், நாங்கள் அடிமைகளும் அல்ல. உண்மைதான், இந்த காலத்துல நாம யாரும் யாருக்கும் வேலை செய்யறது கிடையாது, வேலைக்கா அடிமைகளும் கிடையாது. ஆனால் நாம பொதுவாக எல்லாரும் என்ன பண்றோம், பிழைக்கிறதுக்காக எங்கேயாவது வேலை செய்யறோம். நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல போய் வேலை செய்யறீங்க, நான் போய் என்னுடைய மாணவர்களுக்கு டீச் பண்ணிருந்தேன், கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி நம்முடைய மேனேஜர்ஸுக்கு அவர்களுக்கு பயத்தோடையும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாம. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயா. ஒரு சூப்பர்வைசர் வராருன்னா உடனே மாயஜாலம் போட்டு ஏதோ ரொம்ப சீரியஸா நம்ம வேலையில செய்யறோம், அந்த மாதிரி நீங்க செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழுக்க முழுக்க தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். பாருங்க, அடிமையானவனானாலும் சரி, சுவாதீனம் முள்ளவனானாலும் சரி, அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனவோடே ஊழியம் செய்யுங்கள். அதாவது இப்ப நான் வந்து உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்து இந்த வேலை செய்யுங்க, நான் இவ்வளவு பணம் தர்றேன்னு, நீங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு பிறகு நீங்க வேலை சரியா செய்யாம கேட்டீங்கன்னா, நீங்க என்ன உங்க ஊதியம் வந்து ரொம்ப குறைச்சல். பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பொழுது பாருங்க, நீ அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனமா இருந்தாலும் சரி, நீ ஒரு வேலையை செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுவாயானா மனுஷருக்கென்று நீ ஊழியம் செய்யாம கருத்திற்கென்று நல்மனதோட ஊழியம் செய்ய வேண்டும்.
1: ஆமென்.
0: அது பிளைன் சொல்றேன் ஐயா, நீங்க வந்து யாருக்கும் வேலை செய்யலாம், வேலை செய்யாமலும் இருக்கலாம், அது உங்களுடைய சுயாதீனம். ஆனா நான் உங்க வீட்டுல வந்து வெள்ளை அடிக்க போறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஒரு பணத்துக்கு ஒப்பு கொடுத்தா அதை நான் முழுவதும் கடவுளுக்கென்று செய்ய வேண்டும். ஏன்னா ஐயோ நீங்க குறைச்சு இப்ப எனக்கு சம்பளம் தர்றீங்கன்னு சொல்லி நாம குறைந்த வேலையை தரக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அதனுடைய பலன் ஆண்டவரிடத்துல பெற போயிட்டோம்.
1: ஆமென்.
0: இப்ப இது ரொம்ப இந்த மாதிரி நம்ம யோசித்தா கிறிஸ்தவர் எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, அவர்களை மக்கள் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும். இதெல்லாம் என்ன பவுல் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவு கிறிஸ்து பாருங்க, அதை ஒப்பிட்டு இது பண்றாரு. அடுத்தது பாருங்க, எஜமான்களை குறித்து அவர் என்ன பேசுறாங்க, 6:9.
1: எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும், அவரிடத்தில் பச்ச பாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள்.
0: இது பாருங்க ஐயா, எஜமானங்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க உங்க வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியது, அவர்களுக்கு உரித்த சலுகைகள் எதது உண்டோ அது எல்லாத்தையும் செய்யணும். ஏன் தெரியும்னா, எல்லாருக்கும் எஜமானா இருக்கிறவர் பரலோகத்துல இருக்கிறார். அவரிடத்துல பச்சபாதம் இல்லை. அதனால யாரையும் நீங்க அதட்ட வேண்டியது இல்ல, கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க. பாருங்களையா, இது எப்படி பாருங்க, 6 பேருக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கிறார். முதல்ல மனைவியா, புருஷர், பிள்ளைகள், பெற்றோர், அடுத்தது யாரு, அவர் வந்து வேலைக்காரர்
1: எஜமான்கள்,
0: 6 பேருக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கல். இதுல புரிந்து கொள்றதுக்கு எதுவும் கஷ்டமான வார்த்தைகள் அல்ல. ஐயா, நாம தான் பைபிள குழப்படி பண்றோம். இல்ல இல்ல, அது இப்படி சொல்லல, அது அப்படி சொல்லுதுன்னு. இது நாம தான் இத என்ன பண்ண போறோம், குழப்படி செய்து வைக்கிறோம். எபேசியர்ல 4:5-6 இந்த 3 அதிகாரங்கள் நீங்க வாசிக்கிறது யாரும் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு போதகர் தேவையில்லை. ரொம்ப பிளெயின் அண்ட் ரொம்ப சிம்பிள். இது நாம இது பண்ண வேண்டும். ஐயா, நாம இனி கடைசி பாகத்துக்கு வருகின்றோம், அதை அடுத்த வாரத்துல டீல் பண்ண போறோம். அதாவது அவரு என்ன 10 வசனத்துல சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது அவர் எடுத்து பேச போயிருந்தாரு. இதை குறித்து அடுத்த வாரம் பேச போயின்றோம். இது கடைசியா பேச போயின்றோம். என்ன சொல்றார் என்றால், நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அல்லது கவசத்தையும் நாம போட்டுக்கொள்ள வேண்டும். சர்வ ஆயுதங்களையும் போட வேண்டும். அதுல 7 ஆயுதங்களை சொல்றாரு. அத நீங்க முதல்ல வாசித்தீங்களா, 6 தான் கவுண்ட் பண்ணுவீங்க. 7வது என்னதுன்னு கொஞ்சம் அறிய வேண்டும் என்றால் ரொம்ப கூர்மையா படிக்கணும். அந்த 7 அவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த எபேசியருக்கு முடிக்கிறார் கம்ப்ளீட்டா. பாருங்க எங்க இருந்து ஆரம்பித்தாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எபேசியர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஆரம்பிச்சார். 7 ஆசீர்வாதங்களை குறித்து அவர் பேசினார். பிறகு அவர் சொன்னாரு, நீங்கள் கிருபையினால விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய இது உங்களுக்கு ஈவு அங்க சொல்லிப்பட்டு அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை நற்கிரியை செய்யும்படி அழைத்திருக்கிறார் சொல்லிப்பட்டு, பிறகு எந்த நோக்கத்திற்காக இந்த சபையை அவர் அழைத்தார், அதோட அவர் ஸ்டாப் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, ஆறு வித மனைவி, புருஷன், தாய், அதாவது பெற்றோர், பிள்ளைகள், பிறகு வந்து வேலை செய்யறவங்க, எஜமான்கள், இவர்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக அட்வைஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கடைசியில நாம எப்படி இந்த உலகத்துல ஆண்டவருடைய போராட்டத்தை நாம் போராட வேண்டும், அதை குறித்து அடுத்த வாரத்துல பேச போகின்றோம். இல்ல எபேசியர் வந்து ரொம்ப அழகான நல்ல புத்தகம், அந்த நல்ல லெட்டர் நிருபம், அது எங்க இருந்து எழுதுறாருன்னா ஜெயில இருந்தா எழுதுறாரு. இல்ல ஒரு சபைய அவர் பரலோகத்துல முதல்ல கொண்டு போய் ஒரு பூமியில கொண்டு வந்து விட்டுறார். ஆனால் நம்முடைய மனப்பான்மை வந்து கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். இத பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க இந்த வசனத்தோட முடிப்போம். பிலிப்பியருக்கு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இரண்டாம் அதிகாரம் ஐந்து,
1: கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார்.
0: ஐயா, இந்த உள்ளம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நீங்க எதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கிறிஸ்து நமக்கு வாழ்விலும் சாவிலும் பெரிய முன்மாதிரி. நம்மை நாமே நம்மை நாம் வெறுமையாக்கி அவரை போல அடிமையின் ரூபமாகி, அது மாத்திரமல்ல மரண பரியந்தமும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டாம், நம்மை தாமே தாழ்த்த வேண்டாம். ஐயா, இதுதான் நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங், புதிய ஏற்பாட்டின் என்ன சொல்றது, நமக்கு போதனை. இது புதிய உடன்படிக்கையின் போதனை. நாம் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை நாமே தாழ்த்தி அவரை போல் மனைவியையும் பிள்ளைகளையும் அடிமைகளையும் எஜமான்களையும் ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அதுதான் இதோட நான் ஸ்டாப் பண்றேன். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கட்டும்.
1: ஆமாம், நேரம் 4:44 கேள்விகளுக்கான நேரமாக 10 நிமிடத்தை ஒதுக்கின்றோம். நேர்களை அலையுங்கள். 4:16:25 5:08 இலக்கத்திலே அழைத்து உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக இந்த பாடத்துக்கு ஏற்ற கேள்விகளை எடுத்து வாருங்கள். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அது இன்னும் பிரியத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார்.
2: நேரம் கலையத்திலே 11 மணி. கத்தருக்குள் அண்மையில் நித்திரை அடைந்த டாக்டர் தாசை அவர்களுடைய வேதாம் பாடத்தை கேட்டோம். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அநேக புதிய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். அடுத்து நாங்கள் இலங்கை மண்ணிலிருந்து, அதாவது நியூரலியாவிலிருந்து சிறுவர் தோட்ட பிள்ளைகள் ஒரு சில நிகழ்ச்சிகளே வழங்க இருக்கின்றார்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம். கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வாக்குத்தின்படி இன்றும் கூட இலங்கையின் மத்திய மலை நாட்டில் நுவரலியா பிரதேசத்திலிருந்து சிறுவர் பூங்கா குழுவினராகிய நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சியை கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள் என்று ஆவலுடன் அழைக்கிறோம். இன்றும் கூட என்னோடு பேரில் பெஞ்சமின், தபிதா, பாஸ்டர் பிலிப் மற்றும் ஸ்டெலா சிஸ்டர் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். அன்பின் வல்லமை அலைகள் வானொலிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும், அன்பின் வின்சனாங்களுக்கும், ஜெசிந்தா என்டிக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
2: இந்த டைம் பார்த்து நான் கொடையும் எடுத்துட்டு வரையே, என்ன செய்யறது? இப்போ நான் கடைக்கு போறதுக்காக வந்தேன், ஆனாலும் இப்படி உச்ச வெயிலா இருக்குது, என்ன செய்யறது? கொடையும் எடுத்துட்டு வரலாம். அதோ ஒரு மரம் தெரிகிறது, அங்க நிழலும் இருக்கிறது. நான் அங்க போயிட்டு நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் அங்கேயே. நிழலுக்கு வந்து பழுத்து நல்லா இருக்குது. இங்கேயே சற்று நின்றுட்டு போக வேண்டியதான்.
3: நேற்று தினத்தை விட இன்னைக்கு வெயில் அதிகமாகவே இருக்குதப்பா. வெளியே கூட மனிதர்களால் நடமாடவே முடியல. இந்த பொதி ரெண்டும் விட எனக்கு அதிக பாரதி தருகிறது, என்ன செய்வது? அவன் ஒரு மரம் தெரிகிறதப்பா. அது யாரு? நமக்கு தெரிந்த சிறுமி யாரோ அவனை நின்று கொண்டிருக்கிறாங்களே. அது நம்ம மெரியல் தங்கச்சி தானே. இந்த பொதிகளை அங்கு வைத்து விட்டு அவர்களுடன் சற்று உரையாடுவோம். வணக்கம் மெரியல் தங்கச்சி.
2: வணக்கம் அக்கா. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
3: இல்ல, இந்த பொதிகளை எடுத்து விட்டு வீட்டுக்கு செல்ல வந்தேன். சரியான பாரமா இருக்கவும் என்ன வைத்து விட்டேன் தங்கச்சி. அப்புறம் நேத்து உங்களை நான் தேவாலயத்திற்கு அங்கவே இல்லையே.
2: ஆமா அக்கா, நான் வந்து ரபில் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் காங்க முடியல. நான் அவரை தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனா அவர் நான் காங்கல. ஒருவேளை அவர் நேற்று வரலாம இருக்கலாமோ? அவர் நேற்றுக்கு சேர்ச்சிக்கு வந்தாரா வரலையாக்கா?
3: மெரிய தங்கச்சி, நானும் அவரை நேற்று பார்க்கவே இல்லையே. நானும் அதை கேட்கணும் தான் நினைச்சேன். அவர் இந்த மாதத்தில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, என்னவென்று தெரியவில்லை. சரி, நாம் ரெண்டு பேர் போயாவது கேட்டு பார்த்துட்டு வருவோமே. தங்கச்சி, இந்த மரத்துக்கு பின்புறம் ஏதோ குரல் ஒன்று கேட்கிறதே.
2: ஆமா அக்கா, அது யாரோ ஒருத்தர் இருமுவது போல இருக்கிறது.
3: ஆமா ஆமா, வாருங்கள் போய் பார்ப்போம்.
2: வாருங்கள் வாருங்கள் போய் பார்ப்போம். அது ரோபின் அண்ணா தானே, அவருடன் கிறிஸ்தி அக்காவும் இருக்கிறார்களே.
3: ஆமா ஆமா மெரியல் தங்கச்சி. வணக்கம் ரோபின், வணக்கம் கிறிஸ்டி. நீங்கள் இருவரும் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ரோபின், உங்களை நான் மூன்று வாரங்களாக தேவாலயத்தில் காணவே இல்லையே. ஏன் நீங்கள் வரவில்லையா? உங்களுக்கு உடல் ஏதும் சுகவீனமா? உங்களுக்கு இருமல் போலயே.
4: ஆமா அக்கா, எனக்கு சற்று இருமல், என் கால் வேற அடிபட்டு விட்டது.
3: உங்கள் காலில் என்ன அடிபட்டு விட்டது?
4: அது வந்து
3: என்ன அது வந்து என் தடுமாறுகிறீர்கள். கிறிஸ்டி, ரோபினுக்கு என்ன நடந்து விட்டது? நீங்களும் இங்கு இருக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ உரையாடி கொண்டிருந்தீர்கள் நாங்கள் வரும்போது, என்ன சம்பவம்?
5: அதை ஏன் கேட்குறீங்க? இவர் சேர்த்துக்கு வராம இன்னைக்கு போய் டிக்கெட்ல இருந்து கால் கையை உடச்சுக்கிட்டு வந்துட்டாரு.
2: என்ன சர்ச்சுக்கு வருவதை விட உலக காரியம் அவ்வளவு முக்கியமோ? விளையாட்டெல்லாம் சாதாரணம் அண்ணா, நீங்க சர்ச்சுக்கு தான் வந்திருக்கணும்.
3: ஆமா ரோபின், மெரியல் தங்கச்சி சொல்ற சரித்தானே. இந்த வாலிப நாள காலகட்டத்தில் நாம் அதிகப்படியாக தேவனை தான் தேடணும். நாம் மட்டும் இல்லை, நம்மளோட இருக்கிற அனைவரும். ஏரோபின், நீங்கள் வேதம் வாசிக்கவில்லையா? தாவீது சொல்றார் சங்கீதத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுதுன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாம் தாவீதுக்கு. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. நாம் எங்கே போனாலும் தேவ சமூகத்துக்கு செல்வதே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ரோபின், உங்களோட சம்பவத்தை கேட்கவும் தான், இந்த வாலிப காலத்தில் நீங்கள் விளையாடுவதற்காக சென்று தேவாலயத்தை புறக்கணிச்சிட்டிங்க. ஆனால் உங்களுடைய வயசில் தான் 3 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு அவர்கள் யாராவது தெரியுமா? நீங்கள் வேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியலை. தாவீது, சாமுவேல், சவுல், அவங்க 3 பேருக்கும் சிறு வயதில் தான் கத்தர் அவர்களோடு இடைப்பட்டார். முதல்ல நான் உங்களுக்கு தாவீதை பற்றி சொல்கிறேனே, கேளுங்களே. இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா?
2: அக்கா, அது சாமுவேல் தானே?
3: வெரி குட், சரியாக சொன்னாய் மெரியல் குட்டி. இந்த சிறுப்பிள்ளை கூட தெரிந்திருக்கு ரோபின். நீங்கள் நான் சொல்கிற இந்த இதை கேட்டே ஆகணும். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசா என்னும் ஒருவரிடம் செல்கிறாரு. அவர் போயிட்டு சொல்கிறாரு, நான் கத்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் ஈசாயும் அவர் குமாரரையும் சாமுவேல் அழைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே தேவன் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, நான் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஈசாய் குமாரத்தில் ஒருத்தனை தெரிந்து கொள்வேன், நீ போய் அவங்க ஒருத்தரை அபிஷேகம் பண்ண. அதுக்காகத்தான் சாமுவேல் வந்து இப்போ ஈசாயிட்ட பழி விருந்துக்கு வர சொல்லி பழியிட போகிற பழி விருந்துக்கு உங்கள் குமாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஈசாயும் எல்லா குமாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் சாமுவேல் வந்து கத்தர் சொன்ன இவள் இல்லை இவள்லன்னு, இன்னும் உனக்கு குமாரன் எது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஈசாய் சொல்கிறாரு, இன்னும் இவங்க எல்லாத்துக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாம்பதிக்கு சொல்லி சொன்னார், அவனை ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அந்த தாவீது எப்படி இருந்தான் தெரியுமா? உங்களை மாதிரி இந்த சின்ன வயசு தான், ஆனால் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்போது கத்தர் இவன்தான் என்று சொல்லி அவனை சாம்பேல் திருக்கதிசி வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா ரூபின், அவன் வந்து அந்த உங்களோட சின்ன வயசில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அது நேரம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இப்படி அவன் சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் அவன் கோலியாத்தையே முறியடிக்கிறான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே? அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேலை நிந்திச்சுக்கிட்டு எந்த நேரமும் இருந்தான். நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு. இந்த நாளும் இஸ்ரவேலை பார்த்து அந்த கோலியாத் வந்து நக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த சம்பவம் இப்படி நடக்குது. இதை வந்து தாவீது கேள்விப்பட்டு சவுல் ராஜா போய் சொல்கிறாரு, நான் போய் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ சவுல் ராஜாவும் கத்தர் உன்னோட கூட இருப்பா, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பட்டயங்கள்லாம் எதுவும் எடுக்காம தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிருக்கிற 5 குலாங்களை எடுத்துக்கிட்டு அவன் அந்த கோலியாத்து முன்னுக்கு போய் நிற்கிறாரு. தாவீது அந்த பெலிஸ்தன் கோலியை சுற்றி பார்த்து தாவீதை கண்ட உடனே சிரிச்சு, சிவந்த மேனியும் சுந்தரியமானவனே அப்படின்னு அசட்டி பண்ணுறாரு. தாவீது அந்த பெலிஸ்தனை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எடுத்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகள் கத்தர் நாமத்திலே உண்டித்து வருகிறேன்னு சொல்லி கூலாங்கள் இழுத்தடிச்சாரு. அப்பயே அந்த கோலியாத் இறந்து போயிட்டான். இந்த சிறு வயதிலே இந்த வாலிப பிரயாயத்திலே தாவீதோடு தேவன் இடைப்பட்டு வந்தான். அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கே தாவீது ராஜாவானான். ஜனங்களும் அவர்களை சிநேகித்தார்கள். பாத்தீங்களா ரோபின், தாவீது கர்த்தரோடு கூட இருந்தனால் தான் இவ்வளோ பெரிய அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவன் உத்தமனா தன் சகோதரி பார்க்கிலும் ஆடுகளை மேய்த்துக்கிருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ இருந்தனால தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்.
1: அது மட்டும் இல்லாம இப்ப நான் சாமுவேல் தீர்க்கதர்சி சொன்னேனே, அவரோட கதை கேட்டீங்கன்னா, அவன் சிறிய வயது முதல் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்துல தான், அந்த சிறிய வயதுல தான் கர்த்தர் அவனோடு இடைப்பட்ட சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடல, கர்த்தர் சாமுவேலை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, பார்த்தீங்கன்னா தேவன் சிறு வயதில் சாமுவேலையே நோக்கி கூப்பிட்றார். அப்படின்னா அவன் எவ்வளோ உத்தமனாக இருந்திருப்பான். அவன் தேவ சமூகத்தில் தான் சிறு வயது முதல் இருந்தான். அதனால தான் இஸ்ரவேலே அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டான்.
3: அது மட்டும் இல்லாமல் சவுல் வந்து காணாம போன கழுதைகளை தேட தன் வேலைக்காரெலாம் கூட்டிக்கிட்டு அந்த கழுதையை தேட போனான். அந்த நேரத்தில் தான் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா சவுல் அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் சாமுவேல் தாவீது மாதிரி சவுல் இல்லை. சவுல் வந்து கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவசத்துக்கு புறம்பாக இருந்தனால அவனுக்கு அந்த ராஜபாரம் இல்லாமல். என்ன நான் சொல்ல வரேன்னா, கத்தர் சவுல்கிட்ட சொல்வார், அமிலேக்கரை கொண்டுட்டு அவற்றையும் அடித்துட்டு சங்கரிச்சுட்டு வானா. ஆனால் சவுல் அப்படி செய்யாமல் ஆடு மாடுகளையும் கொளுத்து கன்றுகளையும் ராஜாவையும் வைத்து விட்டு வந்துடுவார். அதனால் ராஜபாரம் அவருக்கு இல்லாமல் போயிடும். அது வந்து கீழ்ப்படியில, தேவனுக்கு வந்து கீழ்ப்படியில. ஆனால் தாவீது அப்படி இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இதுலேருந்து என்னென்னா, தாவீது சவுலை முன்முறமாக நீங்கள் வச்சுக்கோங்க ரோபின். ஏன்னா அவங்க சிறு வயதுலேருந்து தேவனுக்கு உத்தமாக இருந்ததுனால தான் தேவனிடம் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய 6:33 சொல்லுதே ரொபின். நீங்கள் இனி தேவாலயத்தை புறக்கணிச்சுட்டு பரிசுத்த ஓய்வினால் குளச்சலாக்காதபடி தேவாலயத்துக்கு வர வேண்டும். மனிதர்களை நாம் எப்போதும் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்விப்படுத்துவார். கிறிஸ்த ஓய்வு நாளை குளச்சலாக்காதபடி வாலிபர்களோ பெரியோர்களோ யாரோ இருந்தாலும் காரியங்களிலும் கர்த்தரின் காரியத்துக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தாவீது சவுல் போல் நாமும் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் தாவீது சாமுவேல் போல் உயர்த்தப்படுவோம். லவிட்டால் சவுல் போல் தாழ்த்தப்படுவோம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ரோபின், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரை நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னிய புத்தர் அனைவரையும் நான் என் பரிசுத்த குலத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழப்பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிப்பத்தின் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசிரியத்து ஒரு பொழப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுப்புத்தரனும் பாக்கியவான். ஆகையால ரோபின், நீங்க இனி இந்த வாலிப நாட்கள்ல ஓய்வு நாளை குலைச்சலாக்காதபடி அனைத்து காரியங்களையும் விட்டு தேவாலயத்துக்கு முதலில் செல்லுங்க. இந்த காரியம் அனைவருக்கும் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும், உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள்.
4: சரியாக்கா, நான் இனிமேல் இப்போ செய்யாமல் தேவாலயத்துக்கு வரேன். எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தக்கா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிக்கப்பட்டும். அதேபடி நான் நீ தேவன் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்.
3: சரி ரோபின், எனக்கும் நேரம் ஆகிடுச்சு. கிறிஸ்டியும் மெரியலும் கூட இருக்காங்க, அவங்களோட நானும் சென்று வருகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம்.
6: கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பின் வல்லமை வகை வானொலி உறவுகளுக்கு என் ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கையின் மத்திய மலைநாட்டின் உரலியா பிரதேசத்திலிருந்து உள்ள அன்பு சகோதரன் பிலிப் என்னோடு இணைந்து அருமையான சோதரி ஸ்ரீலா இன்னுமாக சிறுவர் பொங்கா குழுவினர் உங்களை அன்போடு வாழ்த்தி வழிவேற்கின்றார்கள். என் அருமை சோதர் மின்சாரம் உடைய கரங்களோடு கடந்த பல வருடங்களாக இந்த வானிலைக்குள்ளே வளம் வந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். நம்ம எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் அவருடைய சித்தமே ஒரு வலைப்பின்னலுக்குள்ளே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் சற்றே சறுக்கின்ற போது, சற்றே தளர்ந்து போகின்ற போது எங்களுக்கு புறமூட்டி தேவ சிந்தையிலே எங்களை மீண்டுமாக இணைத்து கொண்டு கடந்து செல்ல, உலகமெங்கிலும் வியாபித்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்கள் மூலமாக ஒரு சிறு காரியத்தை அங்கே வானொலியினூடாக காற்றலையின் ஊடாக உங்கள் மத்தியிலே கொண்டு வர இந்த வானொலி உதவி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நான் முதலில் என்னை திறம் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வானொலியை கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களை வாழ்த்துகின்றோம். பல வருடங்கள் இந்த பிரயாணங்களிலே இணைந்திருக்கின்ற எங்களோடு நீங்களும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி அவ்வப்போது எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையில் இதை நாம் வானொலிக்குள்ளே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல ஆலோசனைகளையும் உறுதுணையாகவும் அதற்கு உதவியாகவும் இருக்கேன். அருமை சோதரன் தவராஜா அவரையும் உடைய குடும்பங்களை நான் வாழ்த்துகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்கின்றீர்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். பெரியவர்கள் மாத்திரமும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். சிறுவர்கள் நூடாக தேவன் பேசுகிறார் என்பதை நம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறுவ நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண சிறுவன் சாமுவேலின் நூடாக இஸ்ரேல் யூதர்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு அங்கே அன்று ஒரு திக்கு தசையாக அவனை வைத்து எலி என்கின்ற மனுஷனுக்கும் அந்த ஊழியங்களுக்கும் தேவன் ஒரு எச்சரிப்பை, நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் அல்லவா. நாகமான் என்கின்ற அந்த படைத்தளபதியினுடைய சர்வத்தில் இருக்கின்ற அந்த குஷ்டரோகத்தை நீக்க ஒரு சிறுமியை தேவன் பாவித்தார் அல்லவா. இன்றும் கூட அவ்விதமாகவே நம் மத்தியிலே இருக்கின்ற சோர்வுகள், வேதனைகள், துக்கங்கள், சற்றே தளவுகளுக்கு மத்தியிலும் கூட நம்ம எல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளே நினைப்பூட்டி கொண்டு செல்ல நம்மோடு இருக்கின்ற அருமையான சிறுவர்கள் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்னும் கூட முதலில் தேவனையும் தேவனோட ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க, சோர்வுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, விளையாட்டுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, பெட்டி பேச்சுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி இருக்கின்றோம். வேலை பழுக்கள் நிமித்தமாக தேவனையும் மறந்தவர்களாக இருக்கின்றோம். இதை ஆதாரமாக கொண்டு ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகின்றோம். ஆகவே கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே பெரியவர்களாகிய நமக்கும் கூட எதை எதை எப்போது செய்து தேவசம் எதை எதை எப்போது செய்ய வேண்டும், தேவனுக்கான முதலிடத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உரையாடல் மூலமாக நாம் அறிந்திருப்போம் என்று நினைக்கின்றேன். ஆகவே எம்மை கர்த்தருக்குள்ளே நாங்கள் மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய இந்த நிகழ்ச்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும் என நினைக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி எங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்கின்றாரே சோர் வின்சனையும் சோரிஸ்ட்டு ஜெசிந்தா அவர்களையும் கூட. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆர்வத்தோடு எங்களை வாழ்த்தி எங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்களையும் நாங்கள் வாழ்த்தி உங்களை இந்த விடைபெறுவதற்கு முன்பாக முதலில் தேவனையும் தேவனோட ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை கூட சங்கீதக்காரனாகி ஏதாவது சொல்லுகிறான், கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே நாம் அவரை நம்பி வாழ்கின்ற தேசங்களில் இருக்கிற இடப்புகளிலே கர்த்தருக்குள் நாங்கள் வாழ கர்த்தருக்கு ரிபி செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரத்தில் என் அருமை சோதரர் வென்சரவர்களோடு வல்லமைகள் வானொலியிலே சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி கர்த்தர் தாமே உங்கள் யாவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சோதரன்

0: எங்களோடு இணைந்திருங்கள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிடையாது, 11:22 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வர இருக்கிறது இசை முதம் சிறப்பு நேரலை பாடல் நிகழ்ச்சி. சரியாக 12 ஆரம்பமாயிருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறியத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பற்றி சிறப்பிக்க எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் நேரடியாக அழைக்கலாம். அழைத்து பாடல் விருப்ப பாடலை அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற இசை வழங்கி கொண்டிருக்கிறவர்களிடமே நீங்கள் கூறலாம். அழைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 6437338 5596.

0: டானி
1: அங்கிள்
0: நல்லா இருக்குது, குட் செட்டப்.
1: ஓகே,
0: டோன்ட் சேஞ்ச் எனிதிங்.
1: ஓகே அங்கிள்,
0: கீப் இட் அப். நான் சரியா இன்னும் ஒரு 8 நிமிடம் இருக்கு, ஸ்டாண்ட் பைல இருங்க, ஒன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: ஓகே ஓகே ஓகே.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இசை முதன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பல, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி, இது ஒரு லைஃப் நேரடி நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஆதரவு அளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னும் கூட ஒரு அருமையான இன்னி சேவைகளை ஆண்டவருடைய நாமத்தை மோகப்படுத்தி அவருடைய வார்த்தைகள் அடங்கின பாடல்களில் உலகமெங்கும் அறிவிக்க இன்றையும் கூட எமது இசைக்குழுவினர் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அருமையான சௌரி ஈவ்லின், சௌரன் டேனி, இவர்களை நாங்கள் சந்திக்கலாம், வாருங்கள். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கும் அங்கிள், ஆண்டவருடைய கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். டேனி முழுக்க காவ பண்ண கூடாது, ஹாஃப் ஹாஃப். இன்னும் பாங்க கிட்ட தெரியல கூட முகம். இன்னும் இன்னும் ஓகே ஓகே. இன்னொரு கொஞ்சம் ஓகே. மிக மகிழ்ச்சி, மீண்டுமாக கோயம்புத்தூரில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அருமையான சௌரி ஈவிலின், சௌரன் டேனி, இசையமைப்பாளர் காத்திருக்கிறார். இன்றைய நாளும் ஆண்டவருக்கு மகிமையாக நல்ல அருமையான விருப்ப பாடல்களை கர்த்தருக்கு மகிமையாக பாட இசைக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். முன்பதாக நாங்கள் சிறிய ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை கர்த்தருக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் ஆரம்பம் முதல் இறுதி வரை உமது கரம், உமது பிரசன்னம் அங்கும் இங்கும் இருக்கட்டும் என் தகப்பனே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. உண்மையே நாங்கள் உயர்த்துறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். அந்த பிள்ளைகளோட கரங்களில் உமது கர்த்தாவே பிரசன்னம் இருக்கட்டும். அவர்கள் பாடுகின்ற வாயில உமது பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா கன துதியும் மகமே உங்களுக்கே தந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். எப்படி
2: வன்மைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கீங்க போல இருக்காங்க?
0: ஆமா, கொஞ்சம் ரீகவர் பண்ணிக்கிட்டிருக்கிறேன். ஜெசிந்தா இன்னும் ரீகவர் பண்ணல, ஸ்டில் சி சிக். இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக அநேக மக்கள் ஜெபித்தார்கள், அவர்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஒரு 1 week பிரேக் எடுத்துட்டீங்க, எப்படி இருந்தீங்க?
2: ஆமா அங்கிள், பிரேக் வந்து அன்ஃபார்ச்சுனேட் ஆயிடுச்சு, அதனால இந்த வீக் பிரேக் எடுக்க கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது பிரயாசப்பட்டு ப்ரோக்ராம் தொடங்கணும்னு சொல்லி.
0: சரி, இன்னும் கூட இங்கு நல்ல காலநிலையில இருக்கிறது. அதாவது 20 பாகை செல்சியஸாக நமது பட்டணம் இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அருமையான கத்தர் படைத்த நாள் அப்படியும் கூட இடத்திலும் இருக்கும்போது நான் கத்தர்களை விசுவாசிக்கிறேன். சரி, முதல் பாடலாக பாடலே வழங்குங்கள். பின்புதாக அன்பு உறவுகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் பாடல் பதிவுகளை இப்பொழுதே பதிவு செய்து கொள்ளுங்கள். யூடியூப்லும் ஃபேஸ்புக்கிலும், அது மாத்திரமில்ல வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் இணைந்து சார் ஈவிலினோட சார் டேனியோட பேசிக்கொள்ளலாம். 6473855969 இலக்கத்திலே நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம், இது மக்களுடைய நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த விருப்ப பாடலை கேட்கிறீர்களோ அது அந்த தூரத்துக்கு இந்த நிகழ்ச்சி நீண்டதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவி தருகின்றோம். கடந்த முறை நிகழ்ச்சியிலும் கூட அநேக உறவுகள் எங்களை புது புதுதாக வந்து ஆதரவளித்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். இன்றும் கூட அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொலைபேசியில, அதாவது வாட்ஸ்அப்பில் அழைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான வழிவகைகளை நாங்கள் அழகாக செய்திருக்கிறோம். வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் வரலாம். டேனி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா?
2: இருக்கோம் அங்கிள், இருக்கோம்.
0: கேமரா பிளாக் ஓகே. இடைக்கிட நிப்பாடக்கூடாது, நீங்கள் ஒரு வினாடி நிப்பாடினாலும் பார்த்து கொண்டு மக்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வரோம். அப்படியான ஒரு நாட்களில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகே ஓகே. ஆமாம், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஜங் பீப்புள். சரி, நிகழ்ச்சிகளை போகலாம். அடுத்து முதல் பாடலாக அருமையான சௌரி ஒரு பாடலே ஆண்டவருக்கு மகிமையாக காணிக்கா இந்த பாடலே படைக்க இருக்கிறார். பாடுங்களம்மா.
2: பாடிடலாம் அங்கிள்.

0: ஆமேன். உச்சாமான் ஒரு பாடலோடு ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பாடல் திரும்பி ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை உண்மை ஆராதனை செய்கின்றோம்.
1: உங்களோட திருப்பி ரிட்டர்ன் வருது.
0: சரி, நான் பார்க்க
1: வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது.
0: இப்போ ஓகேயா இருக்கும்? ஓகேயா இருக்குதுல்ல? சரி, ஒரு இணைப்பு எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் தாராஜா லாலில்
0: மொன்ட்ரியல் இருந்து சௌரன், அதாவது கனடா மொன்ட்ரியல் இருந்து சௌரன் தவராஜா இணைந்திருக்கின்றார். சொல்லுங்கள் தவராஜா.
2: பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள்.
3: பிரைஸ் லார்ட் அங்கிள், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. எப்படி இருக்கீங்க அங்கிள்?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த நாள்ல உங்களோட பாட்டை கேட்க கொடுத்த கடை ஆண்டவருக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: அழைக்கலாம். அதாவது மொன்ட்ரியல் வாழ் மக்கள், நீங்கள் இலவச இணைப்பு உங்களுக்கு 514-447-7599, அதாவது 514-447-7599 என்ற இலவச இணைப்பிலே நீங்கள் மொன்ட்ரியலிருந்து அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம். அதாவது பாடுகின்ற சௌரி ஈவிலினோட பேசலாம், டேனியோட பேசலாம், இசையமைக்கின்ற டேனியோடு. அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த இலக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிது காலமாக இந்த இலக்கம் வேலை செய்யாமல் இருந்தது, இப்போது அது வேலை செய்கிறது என்பதை இந்த இடத்துல சௌரன் தவராஜா நினைவுபடுத்தினார். நன்றி சௌரன் தவராஜா.
2: நன்றி ஐயா, நன்றி நன்றி. இன்றைக்கு நான் என்னுடைய விருப்ப பாடலாக தேவகுமாரா தேவகுமாரா அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: ஓகே,
3: கண்டிப்பா பாடுறேன்.
0: என்னோட இணைப்பு எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க?
4: பத்தருக்கு சோத்திரம்.
0: ஓ, மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க பெரியண்ணா?
4: இந்த நேரம் நான் மகிழ்ச்சியா தான் இருக்கும்.
0: இல்ல, இந்த நீங்க இலவச இணைப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க?
2: அதே
0: நம்பர்
2: வேலை.
0: ஓகே பெரிய, உங்களோட விருப்ப பாடல்
2: என்ன? வேலை செய்யாத ஆக்கள் அதை பாவிக்கலாம், முந்தையில் இருக்கிறவர்கள் அதை பாவிக்கிறது இலகுவாயிருக்கும். சந்தோஷம் பிள்ளைகள், உங்களுக்கு அத்தனை நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய விருப்பம்
3: ரொம்ப நன்றி அங்கிள், தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா பாடுறேன்.
0: நன்றி நன்றி நன்றி சோரம் தவராஜா, நன்றி. பெரிய, உங்களோட விருப்ப பாடல் என்ன?
3: கண்டிப்பா பாடுறேன் அங்கிள்,
4: கட்டாயம். இது நாலு
0: வரி, ரெண்டு ஸ்டாண்ட்ஸ்.
3: நாலு ஸ்டாண்ட்ஸாவும் பாடணுமா?
0: இல்ல இல்ல இல்ல, அவர் நாலு வரி ரெண்டு சொன்னார். முதல் முதல் சரணத்துல நாலு வரி.
3: ஆமா,
0: ரெண்டு சரணம் பாடிருங்க. நேரம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டாம் மேடம்.
3: கண்டிப்பா
4: கண்டிப்பா.
3: அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம், நிறைய முழு பாடலும் பாடி முழு ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: ஆமா,
3: ரொம்ப நன்றி அங்கிள், தேங்க்யூ.
0: ஆமா, விருப்ப பாடல்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இலவச இணைப்பை நீங்கள் மறந்துடாங்க. மொன்ட்ரியல் வாழ் மக்களுக்காக இந்த இணைப்பை கொடுத்துருக்கின்றோம். 514-447-7599 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்தால் எங்களோடு இணைந்து, மாத்திரமல்ல கோயம்புத்தூரில் இருந்து இசையமைத்துக் கொண்டிருக்கிற இசையமைப்பாளர்களை நீங்கள் அவர்களோடும் பேசி உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். அது மாத்திரமல்ல 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே இன்டர்நேஷனல் லிசனர் சர்வதேச நமது அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம், அழைத்தவர்கள் பேசுங்கள். அது ஒரு உற்சாகமாக இருக்கு. நீங்கள் பாடல் பதிவு செய்வது நல்லதுதான், பரவாயில்லை. இருந்தாலும் ஒரு நிமிடம் எடுத்து நீங்கள் அந்த இலக்கத்தில் அழைத்து அவர்களோடு பேசினால் அந்த நிகழ்ச்சி இன்னும் மெருகூட்டப்படும். அது மாத்திரமே நீங்கள் பேசும்போது அல்லது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் போது எந்த நாடு எந்த சிட்டியிலிருந்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் தெரிவித்தால் அது அவர்களுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சரி, அடுத்த பாடல் விருப்பு பாடலுக்கு செல்லலாம். யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
3: தவராஜ் அங்கிள் ஒரு பாடல பாடிடலாம் அங்கிள்.
0: தேவகுமாரா அவங்களுக்காக பாடிடுவோம். தவராஜா கனடா மோன்ட்ரியல் இருந்து இந்த விருப்ப பாடலை கேட்டிருந்தார்.

0: ஆமேன். அருமையான ஒரு பாடல். சிறப்பாக இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தீர்கள். சகோதரன் தவராஜா கனடா மொன்றியிலிருந்து பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தொடர்ந்து அடுத்த விருப்ப பாடல் யாருடைய பாடலை நாங்கள் நீங்கள் பாட நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: பெரிய அண்ணாங்க பாடிடலாங்கல்.
0: பெரிய அண்ணாவுக்காக பாடி
1: ஸ்தோத்திரம் அந்த பாடி. ஆமா,
0: ஓகே,
1: அவங்க பாடல பாடிங்க.
0: பெரிய அண்ணாவுக்கு அடுத்தது சௌரி மேரி டொரண்டோல இருந்து கேட்ட பாடலே பாடிடுங்க. சொன்னா உங்களுக்கு
1: பாடல் அங்கிள் கேட்டிருந்தாங்க,
0: என்ன பாடல் கேட்டிருந்தார்கள்? சரி, நான் அடுத்த முறை சொல்றேன், பாடுங்க.
1: ஓகே.

0: பெரியண்ணாவின் விருப்ப பாடல். கனடா மொன்றியிலிருந்து சோரன் பெரியண்ணா இந்த விருப்ப பாடலை பாடும்படி கேட்டிருந்தார்கள். அன்னுடைய நாம மயப்பட்டது. இந்த பாடலை மிக சிறப்பாக அழகாக சோர் ஈவிலின் பாடியிருந்தார். அதுக்கு இனிமையான விண்ணிசை கொடுத்திருந்தார் சோரன் டேனி. தேங்க்யூ ஸோ மச். ஃபேஸ்புக்கில் பல பாடல்கள் பதிவாயிருக்கின்றன. அது மாத்திரம் நான் இன்னொரு பாடலை தெரிவிக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சௌரி மேரி தொடர்ந்தவர்களிருந்து அந்த பாடலை கேட்டுக்கிறார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உண்மை ஆராதனை செய்கிறோம். எப்பொழுதுமே ஒன்று ரெண்டு மூன்று போனா தான் இந்த பாடல் அவங்களோட விருப்ப பாடல் வரும். நாங்கள் திரும்பமாக நான் அறிவிக்கிறேன் இன்னொரு பாடலை தெரிவு செய்யும்படி.
1: ஆமா அங்கிள், வேற ஒரு பாடல் அவங்க கேட்பாங்க நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா பாடுறேன் அவங்களுக்காக. கோச்சிக்காதீங்க சிஸ்டர், இது ஒரு பாடல், வேற பாடல் ஒன்று தெரியும் சொல் செய்து கொடுக்கும்படி தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஆமா, அவங்க திரும்ப ஒரு பாடலை எங்களுக்கு தெரிவு செய்து அனுப்புவார்கள். அடுத்த யாருடைய பாடல்
1: அங்கிள்? யூடியூப்ல கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.
0: ஆமா,
1: அவங்களோட பாடல் பாடிடலாம்.
0: அது மாத்திரம் இல்ல, புதிதாக யூடியூப்ல ஒரு சௌரன் இலங்கையில இருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் புஷ்பராஜா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சௌரன் புஷ்பராஜா, நீங்கள் இலங்கையில் எந்த பகுதியிலே இருந்து எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிவிங்கள். அது மாத்திரமில்லை, நீங்களும் ஒரு விருப்ப பாடலே யூடியூப்ல பதிவு செய்யலாம். அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக யூடியூப்ல ஒரு பாடல் கேட்டுக்கிறார். யார் கேட்டுக்கிறார்கள்? சௌரன் கனகரத்னம்,
1: கிறிஸ்டபர் கனகரத்னம்.
0: கிறிஸ்டபர் கனகரத்னம் அவருடைய விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்களுடைய நிகழ்ச்சி, நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள். இது மக்களுடைய நிகழ்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அறியாத மக்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நேரலையாக நாங்கள் தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து இசையமைப்பாளர்களை இணைத்து கனடிய மண்ணோடு இணைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி வருகிறோம். இது இன்டர்நேஷனலாக பல நாடுகளிலிருந்து நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். சர்வதேச நாடுகளிலிருந்து பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய பாடல் தெரிவுகளை பதிவு செய்யலாம். அதற்கான பல வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ங்கள். இந்த நிகழ்ச்சி முற்றும் முழுமையாக அன்றுராஜ் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி மாத்திரமே. எந்த விதமான டினாமினேஷனுடைய நிகழ்ச்சி இல்லை. இது முற்றும் முழுதாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மையப்படுத்துகின்ற நல்ல செய்தியை பாடல் மூலமாக நற்செய்தியாக சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒரு நேரலை நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து யாருடைய பாடல்?
1: கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்களுக்காக பாடலாம்.
0: ஆமாம்,

0: நீங்கள்
1: பேசும்போது
0: பேசும்போது நீங்க மைக்ரோஃபோனை கிட்ட வைங்க, எனக்கு தான் இங்க கூட வேலையா இருக்கிறது, உங்களோட குரல் மக்களுக்கு கேட்கும்.
1: கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிளுக்காக இப்போ அந்த பாடல பாடிடலாம் அங்கிள். அப்புறம் ஃபேஸ்புக்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோட பாடல அடுத்தடுத்து நான் பாடுறேன்.
0: இந்த இன்னொரு பாட்டு தெரிவித்து இருக்கிறார்கள் சோரி மேரி. உமது அன்பு மறையவில்லை, உமது அன்பு மறையவில்லை, உயிரே உயிரே. இதுவும் ஒரு பழைய பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். இதெல்லாம் உங்கள வானொலியில நாங்கள் ஒளிபரப்புற பாடல்கள்.
1: வானொலியில வர பாடல் தெரியல. ஆமா அங்கிள், தெரியல, தயவு செய்து தவறாக நினைக்காம வேற ஒரு பாடல் இல்ல, தெரியல அங்கிள்.
0: அவங்க நிச்சயமாக
1: திரும்ப தெரியலன்னு சொல்றது கஷ்டமா இருக்கு.
0: அவர்கள் நிச்சயமா இன்னொரு பாடல் தெரிவி அனுப்புவார்கள். காத்திருப்போம். உங்களோட இணைந்திருக்கிற சோரி மேரி. இப்பொழுது சோரன் கிறிஸ்தோபர் பென்னகரிடம் அவர்களுடைய விருப்ப பாடல்
1: பாடிடுங்க.

0: நல்லொரு பாடல், அவனுடைய நாமம் மயப்பட்டது. கிறிஸ்தோபர் கனர்தம் அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடினீர்கள். தேங்க்யூ, நன்றி. சோரி ஈவ்லின் அண்ட் டேனி.
1: நன்றி அங்கிள்.
0: அடுத்த பாடலை பற்றி சொல்வதற்கு எங்களோடு இணைய இருக்கிறார்கள் மேரி. அவங்க பாடல் சொல்லுவாங்கள் அல்லது உங்களிடம் எந்த ஒரு பாடலை கேட்பார்கள் நான் நம்புகிறேன். சரி சௌரி மேரி. வணக்கம் சௌரி மேரி.
2: வணக்கம் சௌரன். வணக்கம் ஈவ்லின். எனக்கு நீங்கள் விரும்பின ஒரு பாடல், உங்களுக்கு ஏற்ற பாடல் உண்டு, எனக்காக பாடிவிடுங்க.
3: ஐயோ ரொம்ப ரொம்ப சாரி, நீங்க கேட்ட ரெண்டு பாடலும் நான் தெரியலன்னு சொல்லிட்டேன்.
0: அடுத்த விருப்ப பாடல் பேஸ்புக்ல பல பதிவுகள் வந்திருக்கின்றன, அதையே நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.
3: ஆமா அங்கிள், பாஸ்டர் ஆல்வின் ஜான் டேனியல் அவங்க
0: கழிச்சு
3: வந்திருக்காங்க. ரோஷன் வந்திருக்காங்க.
0: ரோஷன் வந்திருக்காங்களா? பாஸ்டர் ஆல்வின் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாக எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்கிறீர்கள். கனடிய மண்ணிலிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து யார் இணைந்திருக்கிறார்கள் பேஸ்புக்ல?
3: என் மம்மி வந்திருக்காங்க, அப்புறம் ஜோயல் வந்திருக்காங்க.
0: ஆமா ஜோயல் நீண்ட நாளை பிறகு
3: இன்னொரு
0: விருப்ப பாடல் இப்பொழுது சௌரி குறித்துக் கொள்ளுங்கள், மறந்துடாதீர்கள். சிறிலங்கா கம்பளை நகரிலிருந்து, கம்பளை என்ற சிட்டியிலிருந்து சீதா என்பவர் ஒரு சீதா என்பவர் ஒரு பாடலே சோரன் தவராஜா கூட கேட்டுக்கிறார்கள். என்னை ஆட்கொண்ட இயேசு, என்னை ஆட்கொண்ட இயேசு, பிக்ஸ்மனருடைய பாடல் குறித்துக் கொள்ளுங்கள். மக்களுடைய பாடல்களை நாங்கள் தவறு விடாமல் எடுத்து வர இருக்கிறோம். ஜோயல் எங்களோட மீண்டும் குவைத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ஜோயல் கூட ஒரு பாடலை கேளுங்கள். ஜோயல் பாட்டு கேட்டா ஈவிலிருந்து கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஒரு கடினமான பாடலை கேட்கிறே ஒன்று. அப்படியா?
3: யார் அங்கிள்?
0: ஜோயல்.
3: இல்ல அப்படிலாம் இல்ல அங்கிள், கேட்பாங்க. கடினமான பாடல் எல்லாம் தெரிஞ்ச பாடல தான் கேட்பாங்க நினைக்கிறேன். தெரியல, பாத்துக்கலாம் அங்கிள்.
0: சரி,
3: தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான்.
0: உள்ளதை உள்ளதன்னு இல்லாத இல்லாத என்றும் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு வேதாமம் கற்பித்திருக்கிறது இல்லையா?
3: ஆமா அங்கிள்.
0: ஆயிரக்கணக்கான பாடல் இருக்கின்றன. எல்லா பாடலும் ஒரு கீமன், அதாவது ஒரு மனிதரால் அவ்வளோத்தையுமே மெமரி பண்ணி வைத்திருக்க முடியாது. ஆனாலும் அநேகமாக 100-90 விதமான பாடல்களை நீங்கள் உடனடியாக பாடுங்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு. இது மறக்க முடியாத உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அவருக்கே கொடுக்கலாம். அவர் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் மண்ணிலே புதைக்காமல் மீண்டுமாக கத்தற்கண்டு அர்ப்பணிக்கிறீர்கள். அதுதான் இதுல விசேடமான ஒரு செய்தி. சரி, அடுத்த யாருடைய பாடல்?
3: பாஸ்டர் ஆல்வின்காக பாடிடலாம்.
0: ஆமா, பாஸ்டருக்காக
3: பாடல் பாடிட்டு
0: இதோ பாடல் வருகிறது.

0: பாஸ்டர் அல்வினுக்காக இந்த பாடலை நீங்கள் பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி பாஸ்டர் அல்வின், எங்களோடு இணைந்து இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக பாடலை, நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி உங்களுக்கு மீண்டுமாக. அடுத்து ஃபேஸ்புக்கில் அருமையான உறவுகள் மீண்டுமாக இணைந்திருக்கிறார்கள். பேபி இணைந்திருக்கிறார்கள். விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார். ஒரு பாடலே உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், நல்ல ஒரு பாடல். எபினேசரே என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, ஆனந்த துதி சத்தம், குளோரி விக்டோரியா,
1: ஆனந்த துதி,
0: அது உங்களுடைய அம்மா பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
1: அவங்க அப்பவே எனக்கு சொல்லிட்டாங்க, இப்ப திரும்பவும் கேட்டிருக்காங்க.
0: பாடிடுவோம் நீங்க
1: கண்டிப்பா அங்கிள்.
0: அம்மா என்ன மறந்துடுவீங்க சில நேரம், குடும்ப உறவுல நாங்க கொஞ்சம்
1: இல்ல இல்ல அங்கிள்
0: பின்னுக்கு வச்சிருவோம்.
1: அம்மா அப்பா வந்து இல்ல இல்ல அவங்க கடைசி வரைக்கும் பாப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, அதனால பிரச்சனை இல்ல. மத்தவங்களுக்காக முன்னால பாடிட்டு அவங்களுக்காக கடைசி பாடலன்னு விடுறதெல்லாம் இல்ல அங்கிள். அடுத்த பாடலுக்கு போயிடலாம்,
0: போயிருவோம்.
1: ஓகே, இவங்க சிஸ்டர் மேரி அவங்களுக்காக பாடிடலாம்.
0: அவங்களுக்காக உங்களுடைய தெரிவிலே சிஸ்டர் மேரிக்காக டொரண்டோல இருந்து கேட்ட சிஸ்டர் மேரிக்காக ஒரு பாடல் இதோ வருகிறது.
1: ஆமா அங்கிள்.

0: இலங்கையிலிருந்து
1: இலங்கை மலையம் இந்த இடம் அவங்க கம்பளை என்ற சிட்டியிலிருந்து சீதா இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். என்னை ஆட்கொண்ட இயேசு, அழகான பாடல். உண்மையில சீதாவை ஆட்கொண்ட இயேசு எங்களையும் ஆட்கொள்ளும்படி அழகாக நல்ல சிறப்பான ஒரு பாடல் தெரிவுகளை கொடுத்திருந்தார்கள். சீதா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இலங்கை தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்து இந்த பாடலை கேட்டுக்கிறீர்கள். முடிந்த அளவுக்கு இந்த பாடலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லையோ நேரலையாக பார்க்கலாம். கனடிய மக்கள், நீங்கள் எமது தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எமது ஐபிடிவி தொலைக்காட்சி ரெண்டு சேனலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். அதாவது ஸ்டார் பாக்ஸ் சேனல் 12 என்பதில் மற்றும் ஈகிள் பாக்ஸ் சேனல் 991 என்ற சேனலில் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் இப்பொழுது நேரலையாக போய்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவில் இவ்வளவு நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் டொரண்டோவிலிருந்து சபையிலிருந்து மக்கள் கலந்து கொள்வது மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்க வேண்டாம் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சியில் கர்த்தர் நாமத்தை எல்லோரும் இணைந்து உயர்த்துவோம். எங்களோடு இணைந்து செயல்பட வாருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்த யாருடைய பாடல் பாடினோமா? மேரி அவருடைய பாடல்.
2: ஆமாம், இப்போ சிஸ்டர் மேரிக்காகவே பாடிடலாம் அங்கிள். அப்புறம் யூடியூப்ல வந்து பிரதர் ஆண்டனி தாஸ்
1: சென்னையை சேர்ந்த அருமையான சோரன், ரெண்டு பேரும் ஒரே பாடல் கேட்டிருக்கணும். அப்படி
2: ஒரே பாடல் கேட்டிருக்கனால ரெண்டு பேருக்கும் ஒன்னா பாடிடுறேன்.
1: யார் யாருக்கு?
2: ஆமா,
1: உங்களுடைய
2: ஆண்டனி.
1: ஆமா, உங்களோட தாயாருக்கும் ஆண்டனி அவர்களும் இருவருமே ஒரே பாடலை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார்கள், இவர்கள் இங்க கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறார்கள். பாடுங்க சௌரி மேரிக்காக, அவர்களுக்காக சௌரி ஈவ்லின் வழங்குகின்ற ஒரு அருமையான பாடல் பார்ப்போமா?

0: சௌரி மேரிக்காக இந்த பாடலை கொடுத்திருந்தீர்கள். ஒரு நல்ல ஒரு பாடல், கருத்து நிறைந்த ஒரு பாடல். நான் இந்த பாடலை இப்பதான் கேள்விப்பட்டிருக்கோம். முதலுக்கு எனக்கு கேள்வி,
1: இது வந்து ஒரு கண் தெரியாத ஒரு பாஸ்டர், அவங்களும் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பாஸ்டரோட பொண்ணும் பாடியிருக்காங்க.
0: ஓ,
1: பிரேஸ்லன் சொல்லி அந்த பாஸ்டர் பேரு பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், அவருக்கு கண்ணு தெரியாது. ரொம்ப அழகான பாடல்கள் எழுதியிருக்காங்க அங்கிள், ரெண்டு மூணு பாடல்கள் இருக்கு.
0: ஓ அப்படியா, நல்ல சிறப்பான பாடல். மேரி இணைந்திருக்கார்கள், சொல்லுங்க மேரி.
2: மிகவும் அதிசயமா இருந்தது பாடல், நான் ஒரு காலமும் கேட்டதாக இல்லை, ஆனபடியால் நல்ல ரசித்து ரசித்து கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈவ்லினுக்கும் டேனிக்கும் நன்றி, பிரதர் உங்களுக்கு நன்றி. நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நல்ல பாடல், அருமையான பாடல். இந்த பாடலே கேட்ட மக்கள் அடிக்கடி விருப்பு பாடலா கேளுங்கள், அப்படிதான் எங்களுக்கு
1: ரொம்ப அருமையான வார்த்தைகள் அங்கல்ல, நல்ல வரிகள் உள்ள பாடல். அவர் ரெண்டு மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க, அது எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்டர் பெஞ்சமின் சொல்லிட்டு,
0: ஆமா பாஸ்டர் பெஞ்சமினுக்கு இந்த இடத்துல விசேடமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை அடிக்கடி பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க உறவுகள், நீங்கள் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். அந்த ஊழியர் இவ்வளவு கருத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து இந்த பாடலே எழுதியிருப்பார். இந்த பாடல் அநேக மக்களுக்கு போய் சேர வேண்டும் இல்லையா? சோரி மேரி,
2: எங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு ஏத்த பாடலா இருந்தது.
0: ஆமா, யார் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. இன்னொரு மாதத்தால திரும்ப கேளுங்க.
1: பாடல் தெரியலன்னு சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு அர்த்தமுள்ள பாடல் பண்ணதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பாடல் பாடுறது, அது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஏன்னா நான் பாடல் தெரியலன்னு சொன்னனால நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க.
0: ஆமா, அது மாத்திரமில்ல, சில உறவுகள் எங்களோட இணைந்திருந்தாலும் கூட விருப்ப பாடலே கேட்கறதுக்கு அவர்களுக்கு முடியாம இருக்குது. ஒருவேளை பாடல் அவர்களுக்கு எதை கேட்போம், என்னத்தை கேட்போம் என்ற ஒரு கேள்வி இருக்குமா இருந்தால், சௌரி எங்களுக்காக நீங்கள் தெரிவு செய்த ஒரு பாடலே பாடுங்கள் என்று நீங்கள் பதிவு செய்தாலே போதும், உங்களுக்காக ஒரு பாடல் அவர்கள் பாடுவார்கள் என்பதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நன்றி சௌரி மேரி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, மிகவும் அருமை. ஆமென்
0: ஆமென். சரி, அடுத்து யாருடைய பாடலுக்கு நாங்கள் செல்வோம்? அடுத்து யாருடைய பாடலை ஆயத்தம் வச்சிருக்கீர்கள்?
1: அங்கிள் ரோஷனுக்காக பாடி,
0: ரோஷனுக்காக. ரோஷன், ரோஷன். ஆமா, ரோஷன் எங்க இருந்து இணைந்திருக்கான்னு எனக்கு தெரியல, ஸ்ரீலங்காவா அல்லது தமிழ்நாடா அல்லது நீங்கள் வெளிநாடுல இருந்து
1: தெரியல. ரோஷன்,
0: வாழ்த்துக்கள்.
1: இலங்கையில தான் நினைக்கிறேன் அங்கிள், ரொம்ப நாள் முன்னாடி வந்தாங்க, இலங்கையில தான் நினைக்கிறேன்.
0: இலங்கை
1: பிரவீனோட ஃப்ரெண்ட்னு சொல்லி வந்த மாதிரி.
0: பிரவீனோட ஃப்ரெண்ட்.
1: ஆமா,
0: ரோஷன் உங்களுக்காக இந்த பாடல் வருகிறது. பிரவீனே நீண்ட நாளாக காணவில்லை, அவர் ஒரு ஞாபகப்படுத்தி விடுதுங்க.
1: வருவாங்க அங்கிள் இனி வர நாட்கள்ல. ஓகே, இப்ப நான் ரோஷனுக்காக பாடிட்டு அடுத்து மம்மிக்காகவும் இன்னொரு பிரதருக்காக ஆண்டனி தாஸ் அவங்களுக்காக பாடல் பாடுறேன். இப்ப ரோஷனோட பாடலை பாடிட்டு வரேன் அங்கிள்.

0: ஆமென். அருமையான பாடல், விருப்ப பாடலாக ரொஷான் அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் சௌதரி. ரொஷான் அனைமாக நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கை மலையத்திலிருந்து இணைந்திருக்கிறார். யாருடைய ஃப்ரெண்ட்? பிரவீனுடைய ஃப்ரெண்ட். அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு லண்டன்லேருந்து சௌரி கொன்சி ஒரு விருப்ப பாடலை கேட்டுக்கிறார்கள். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்ற பாடல் சௌரி கொன்சி லண்டன்லேருந்து கேட்டுக்கிறார்கள். ஓகே. அதே நேரத்தில் நெதர்லாந்திலிருந்து நமது அருமை சௌரன் கிதியோன் ஒரு பாடலை பதிவு செய்து அனுப்பியிருக்க, கேட்போமா? அவர் என்ன பாட்டு கேட்டுக்கிறான்?
1: Praise the Lord, brother and sister. கலையத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருக்க சௌரி சேமிக்கிற சௌர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பில் வாழ்த்துக்கள். நான் வேலையில் என்று தான் கேட்குறேன், அப்படி அவங்களோட கால் பண்ணி கதைக்கலாம், அக்கடி மெசேஜை போட்டு வர்றேன். உங்களுக்கு நான் ஒரு விருப்ப பாடலை தெரிவிக்கிறேன். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் அதை பாடுங்க. என் நெஞ்சில் நிறைந்தவரே, என் நெஞ்சில் நிறைந்த அந்த ராகம் உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கும். என் நெஞ்சில் நிறைந்தவரே நேசரையே சுராஜா. ஓ, அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமென்று சொன்னால் அந்த சௌரி அந்த பாடலை பாடுங்க. இல்லாட்டா நான் வேறு ஏதாவது விருப்பப்படாதாரன். ஏன்னா அந்த பாடலில் மிகவும் விருப்பமான ஒரு பாடல் கரகாலம். அதை கேட்டு முடிந்தால் நீங்கள் அந்த பாடலை பாடுங்க. நன்றி.
0: நெஞ்சில் நிறைந்தவரே பாடிடுவீங்களா?
2: தெரியல அங்கிள், அதனால தான் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன் அங்கிள், தெரியாம.
0: நல்ல பாடல், மிக விருப்பத்தோடு சௌர் இந்த பாடலை கேட்டுக்கிறார்கள்.
2: ஆமா, என்ன பாடல் அங்கிள் அது? நெஞ்சில் நிறைந்தவர்.
0: நெஞ்சில் நிறைந்த அவர் ராகத்தையும் பாடி காட்டியிருந்தாரு.
2: இல்ல, எனக்கு அந்த பாடல் தெரியல அங்கிள்.
0: சரி, நான் கீதியோட கேட்டு அடுத்த முறை நிச்சயமா இந்த பாடலை பாடுறதுக்கு, அதாவது எப்ப என்ன பாடலன்னு சொல்லி அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த முறை கிதியோனுக்காக பாடலாம். இப்பொழுது என்ன செய்வது? கிதியோன் அவருக்கு நேரம் இல்லை, வேலை செய்து ஒரு டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறார். அதன்படியில் அவருக்காக பின்புதாக ஒரு பாடலை நீங்கள் உங்களோட விருப்ப பாடலாக கொடுங்கள்.
2: கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக பாடுறேன். அவங்களுக்காக இன்னொரு பாடலை நான் பாடுறேன். ஓகே. இப்போ பிரதர் அஞ்சனிதாஸ் அவங்களுக்காகவும் மம்மிக்காகவும் இந்த பாடலை பாடிடலாம். அங்கிள் ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
0: ஆமா, இருவருக்காக
2: அந்த பாடலை பாடிட்டு, ஆமா இருவருக்காகவும் பாடிடலாம். பாடிட்டு அப்புறம் வேற ஒரு இதுக்கு வரேன்.

0: இருவருக்குமாக சேர்த்து இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து யாருடைய பாடல்? கிதியோன் ஒரு உங்களுக்கு ஒலி செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார், கேட்போமா?
1: கேட்கலாம்.
2: ஓகே சௌதரி, இந்த முறை இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் அடுத்த கேளுங்க. அது யாருடைய பாடல்? சௌதரி எசேக்கிய பிரான்சிஸினுடைய மச்சான், அதாவது சகோதரனுடைய கணவருடைய பேர் எனக்கு டக்குனு ஞாபகத்தில் வருதில்லை. சௌதரி எசேக்கிய பிரான்சிஸ் இந்தியாவில் ஒளிஞ்சா அவருடைய சகோதரனுடைய கணவர், அவர் நிறைய பாட்டு பாடியிருக்கிறார். இந்த நெஞ்சில் நிறைந்தவர் மற்றது வேறு கன பாடலில் பாடியிருக்கிறார், அதில் ஒரு பாடலான். ஓகே, அடுத்த முறை இந்த பாடலை நீங்கள் முடிஞ்சால் அதை சொல்லிக்கொடுங்க, நீங்கள் அதை கேட்டு அதை பாடுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நீங்கள் பாடுங்க. ஓகே.
0: ஆமாம், அவரும் உங்களுடைய விருப்ப பாடலுடைய தனக்காக பாடும்படி கேட்டிருக்கிறார்கள். சௌரன் கிதியோ நெதர்லாந்திலிருந்து நிச்சயமாக அடுத்த முறை அந்த பாடல், அவர் கேட்ட பாடல் பாடப்படும்.
1: கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக பாடுறேன். ஆமாம், இங்கே இருக்கிற ஊழியக்காரர் அவரை தெரியும், ஜெக்கியா பிரான்சிஸ்.
0: அநேக பாடலை பாடினாலும்
1: ஆமாம்
0: பல பேர், குறிப்பாக பெயர்களை குறிப்பிடுவதில்லை, காரணம் எல்லாமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. நிச்சயமாக அடுத்த முறை அவர்களுடைய இசைக்கில் பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த உறவினர் பாடின பாடலை பாடுங்கள். அவனுடைய நாமம் உண்டை மகிமைப்பட்டும். சரி, அடுத்த யாருடைய பாடல்?
1: சிஸ்டர் கான்சி அவங்களுக்காக அங்கிள் அவங்களோட பாடல் பாடிடலாம்.
0: ஆமா, லண்டன்ல இருந்து. சாரி கான்சி அவர்கள்,
1: லண்டன்ல இருந்து.
0: சந்தோஷம் பொங்குது, யாருக்கு பொங்குது?
1: ஆமா அங்கிள்,
0: எல்லோருக்கும் பொங்குது. ஆமென், ஹalleluya. ஆமா, இந்த நிகழ்ச்சியில
1: கொஞ்சம் இந்த இந்தியால எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் கம்மியா இருக்கு.
0: கம்மியா இருக்கு,
1: ஒரு ஃளைட் கிராஷ். ஆமா
0: ஆமா,
1: கடந்த வாரம் ஃளைட் கிராஷ் ஆயிடுச்சு.
0: ஆமா, மிகவும் ஒரு துக்கமான சம்பவம். அதுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை அந்த மக்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக அது இடம்பெற்றது. உண்மையில் அது சில நேரம் மறக்கவே முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். மீண்டுமாக அந்த இழப்பின் கவலையால் இருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் ஒரு நிமிடம் உண்டாலும் எங்களை வீட்டு ஜபங்களில் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்களும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து யாருடைய பாடல்?
1: ஆமா, சிஸ்டர் கான்சிக்காக பாடிடலாம் அங்கிள்.
0: ஆமா,
1: சந்தோஷம் பொங்குது.
0: சந்தோஷம் பொங்குது கொன்சிக்கு லண்டன்ல மிக மகிழ்ச்சியாக சந்தோஷம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சந்தோஷமாக நாங்கள் வாழ்த்தி பாடல்களை பாடலாம். பாடுங்கள் கொன்சியுடைய விருப்ப பாடல்.
1: ஓகே, பாடிடலாம் அங்கிள்.

0: சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை சாரி குன்சி அவர்கள் லண்டனில் இருந்து கேட்டிருந்தார்கள். அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த பாடலை கேட்டு சந்தோஷத்தில் பொங்கினதாக மெசேஜ்
1: போட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள், நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா பாடினேன். ஏன்னா யாருமே பாடுறது இல்ல அங்கிள்.
0: ஆமா, இது
1: பழைய பாடல்கள்,
0: பழைய பாடல், சபையில்
1: பழைய பாடல்,
0: சபையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாடல் மிகவும் உற்சாகமாக பாடுவார். இப்ப பாடுறதுக்கு பாட விட்டா தானே, இப்ப சோசியல் மீடியால எல்லாமே புது புது பாடல்கள் ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கிறது. அதனால சபையிலும் காலத்துக்கேற்ற மாறிக்கொண்டார்கள். ஆனாலும் கத்தர் நேற்று இன்றும் இன்றும் மாறாத தேவன். அதனுடைய நாங்கள் பழையவர்களை மறக்கக்கூடாது, அதற்கு மிகவும் நன்றிகளை செலுத்திக் கொள்வோம். சோரி கொன்சி லண்டன்லேருந்து மீண்டுமாக எங்களை ஆண்டவருக்குள்ள மிக அற்புதமாக பாடல் மூலமாக வழி நடத்திருக்கார். வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்த
1: சிஸ்டர் கான்சிக்கு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து ஃபேபி ஷேரனுக்காக பாடிடலாம்.
0: ஃபேபிக்காக,
1: ஃபேபி ஷேரன் வந்து, ஆமா ஃபேஸ்புக்ல இருக்காங்க. ஃபேபி ஷேரன்,
0: நான் நினைச்ச ஃபேபிய மறந்துட்டீங்களா?
1: இருக்காங்க
0: ஃபேபி ஷேரன்.
1: இல்ல இல்ல, மறக்கல. நான் அடுத்தடுத்து அப்படியே வந்து இதுல ஒரு பாடல், யூடியூப்ல ஒரு பாடல், அப்படி மாறி மாறி பாடிட்டு வரேன். அதனால யாரையும் மறக்கல, பாடிடலாம்.
0: பாடிடுவோமா?
1: பாடிடலாம் அங்கிள், ஃபேபி ஷேரனோட பாடல.

0: அருமையான பாட்டு, நல்ல பாடல், நல்ல மெலடி, நல்ல கருத்து நிறைந்த வார்த்தைகள், ஆசீர்வாதமாக இருந்தது.
1: அருமையான ஒரு பாடல் அது. ஆமாம்
0: ஆமாம். எல்லாருடைய பாடலும் பாடி முடித்து விட்டீர்களா?
1: இல்லை அங்கிள், இன்னும் ஒரு பாடல் இருக்கு. பிரதர் கான், இல்லை கிடியனுக்காக ஒரு பாட்டு பாடணும்.
0: ஆமாம்.
1: அப்புறம் இன்னொரு பாடல்
0: கிதியனுக்காக நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பாடல்.
1: அவங்களுக்கு பிரதர் கிடியனுக்கு ஒரு பாடலும், சுஜாதா லாய்டு அக்கா வந்து யூடியூப்ல ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களோட பாடல் ஒன்றும் பாடணும். ரெண்டு பாடல் இருக்கு, வேற யாரும் இப்போதைக்கே லைன்ல வரல, அதனால இருக்க அந்த பாடலை பாடுவோம். அதுக்குள்ள வேற யாரும் வராங்களான்னு பார்க்கலாம்.
0: சரி, பார்க்கலாம்.

0: காட்சி கண்ணில் உதிரம் சந்தேக
1: கண்டன கல்வாரியின் காட்சி நினைக்கிறாங்கல்ல, ஆனா அந்த பாட்டு எனக்கு தெரியல.
0: தெரியலையா?
1: ஆமா, கண்டேன் கல்வாரியின் காட்சி நினைக்கிறேன்.
0: அப்படிதான்.
1: ஆமா, ஆனா தெரியல அங்கிள், அந்த பாடல் வேற ஒரு பாடல் தெரியல.
0: இன்னொரு பாடல் தெரிவு செய்யுங்கள் சௌரன் ஆண்டனி. அந்த பாடல் தெரியவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு பாடலை உடனடியாக தெரிவு செய்ய முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் சுயந்த அவர்களுடைய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.
1: பாடலாம் அங்கிள்.

0: அருமையான தெரிவு, பியூட்டிஃபுல் சாங், நல்ல மெலடி, அழகாக டேனி இசை அமைத்து வாசித்தார். வாழ்த்துக்கள் டேனி.
1: தேங்க்யூ அங்கிள்.
0: சூப்பர், பியூட்டிஃபுல், நல்லா இருந்தது. மிக சௌரி, லண்டன்லேருந்து கொஞ்சம் சொன்ன மாதிரி உண்மையில் உள்ளம் பொங்குது. அவரை துதித்து பாடும்போது கேட்கிறதுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை உள்ளத்திலே உயர்த்தி மகிழ்ச்சி கொடுக்கிறது. நன்றி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையில் மிகவும் நன்றியோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக பாடி கொண்டிருக்கிறீர்கள். இதோ இன்னொரு பாடலே கேட்டுக்கிறார்கள், வாக்கு மாறாத தேவன் நீரே, இளை என் குரலை கேட்டு என்ற ஒரு பாடலை சென்னையிலேருந்து ஆண்டனி அவர்கள் கேட்டுக்கிறார்கள்.
2: அங்கிள், அவர் இலங்கையை சேர்ந்தவர் அங்கிள், நம்ம வானொலி பாடல்கள் நிறைய கேட்பார் போல இருக்கே.
0: இல்லை, இந்தியாவிலேருந்தும் இப்போ நிறைய வானொலியோட இணைந்திருக்காரு சார் ஆண்டனி. அவருடைய குடும்பமே இந்த நிகழ்ச்சியை மிகவும் மகிழ்வு.

0: கூட வரவேற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையைச் சேர்ந்தவர் சிவன் ஆண்டனி.
1: ஓகே அண்ணா, ரொம்ப சாரி அங்கிள், எனக்கு இந்த பாடலும் தெரியல. ரொம்ப ரொம்ப சாரி.
0: அப்படியா?
1: அதுக்கு பதிலா இல்ல, அதுவும் வாக்கு மாறாத தேவன் தான், அதனால வாக்கு மாறாத தேவன்லயே இன்னொரு வேற பாட்டு பாடிடலாமா அங்கிள்? இல்ல அவர் இன்னொரு ஏதாச்சும்?
0: இல்ல இல்ல, வாக்கு மாறாத தேவன் நிறைய, வாக்கு மாறாத தேவன் என்ற பாடல் நிறைய இருக்கிறது, ஒரு சில பாடல் இருக்கிறது, அதுல ஒரு பாடலை பாடுங்கள்.
1: ஓகே அங்கிள், அதே மாதிரி வாக்கு மாறாத மாதிரியே ஒரு பாடலை பாடிடுறேன் அங்கிள். அவர் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா கோச்சிக்க மாட்டார். அது நம்ம கத்தோடைய மகன் அல்லவா? இன்றைய நேரத்தில் நாங்கள் ஒரு சிறிய பிரேக் எடுக்க கேட்டிருக்கிறார் டேனி சிஸ்டத்தை பார்க்க போகிறான் சொல்லி. ஒன் மினிட் மட்டும் நாங்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்போமா?
1: ஆமாம் அங்கிள், அதுக்குள்ள நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அங்கிள், அதுக்குள்ள ஒரு சரி பண்ணிடுவாங்க.
0: சரி, அதுக்குள்ள சரி பண்ணிடுவாங்களா? சரி சரி பண்ணுங்க.
1: ஒன் மினிட்.
0: அவர் நேரடியாகவே அழைச்சிருக்கார்.
1: வருது.
0: நீங்கள் இடப்பில் இருக்கிறீங்களா?
1: நான் இருக்கேன் அங்கிள்.
0: நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர் ஆண்டனி. ஐயோ, அவரை நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். ஆண்டனியை சென்னையிலிருந்து நாங்கள் இணைத்துக் கொள்வோம். என்ன பாடல், அவர் சரியான பாடலை கேட்கும்படியாக. பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: என்று பாடல்.
1: கேட்டு
2: அன்போடு காத்து நடத்தும் நீசபாவி என்று பாடுதா? அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாடல். நான் பழகிட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் பாடுறேன்.
2: ஓகே, சாரி. தேங்க் யூ சிஸ்டர், நோ ப்ராப்ளம்.
1: ஓகே,
0: நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி சோன் ஆண்டனி. ஆமாம், நேரடியாக வந்து பாடியும் காட்டிட்டார். டேனி ஓகேயா?
1: ஆமாம் அங்கிள்.
0: ஓகேயா?
1: சொல்லுங்க.
2: பாடல் சிஸ்டர் மதரோ நானும் ஒன்னா கேட்டிருந்தோம். ஆனந்த ஸ்துதி ஒலி கேட்கும். நல்லா இருந்தது சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்தது.
0: அதே பாடலை சூஸ் பண்ணிருந்தீங்க. அழகான பாடல், நன்றா இருந்தது. உங்களோட தெரிவுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி. இப்ப நீங்க விருப்பப்பட்ட நீங்க சூஸ் பண்ண பாடல பாடுங்க சிஸ்டர்.
1: ஓகே, உங்களுக்காக அதே மாதிரி வாக்கு மாறாத வேர்ட்ஸ்லயே வச்சு ஒரு பாடல் பாடிடுறேன் உங்களுக்காக.
2: பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட், குட்.
1: தேங்க் யூ. நன்றி. தேங்க் யூ பிரதர்.
0: நன்றி சோரன் ஆண்டனி. வாழ்த்துக்கள். பாடிடுவோமா?
1: பாடிலாம் அங்கிள்.

0: ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு பாடல் விருப்ப பாடலாக கேட்டுகிறார்கள். நியூரலியாவிலிருந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நானும் என் வீடும் அந்த பாடலை பாடும்படி கேட்டுக்கிறார்கள்.
1: பாடிட்டேனே
0: அங்கே. பாடிட்டீங்களா?
1: ஆமாம்.
0: இல்லையே, நானும் என் வீடும் என்
1: அதுதான் பிரதர் ரோஷன் கேட்டிருந்த பாடல் அதுதான்.
0: இது ரூபேஷ் அம்மா கேட்டுருக்காங்க.
1: ஆமா, இது வந்து ரூபேஷ் அம்மா செல்லம் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அதே பாடல் தான் கேட்டிருந்தாங்க. நான் அந்த பாடல் பாடிட்டேன், என்ன திருப்பவும் பாடலாம்.
0: என்ன திருப்பவும் பாடுங்க? ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் மோர்,
1: ஒன்ஸ் மோர். ஓகே, பாடிடலாம். ஒண்ணும் பாடுறது பிரச்சனை இல்லை, பாடிடலாம்.
0: ஸ்ரீலங்காவிலிருந்து அவர்கள் மிக ஆர்வத்தோடு நூரலியா கேட்டுக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மீண்டுமாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இது அவருடைய விருப்பு பாடலை மீண்டுமாக இந்த பாடல் விருப்பு பாடலாக ஒலிக்கிறது.
1: ஓகே அங்கிள், பாடிடலாம். எபினேசரே அந்த பாடல் அதுதான் நினைக்கிறேன். ஓகே.

0: அருமையான பாடல் மீண்டுமாக உயிர்ப்பு பாடலாக ஒலித்தது சோரன் ருபேஸ் அவர்களுக்காக இந்த பாடல். இளைஞர் நூரலி அவரிலிருந்து இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சோரன் ருபேஸ். மீண்டுமாக நீங்கள் அடுத்த வாரமும் வந்து இணைந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து இணைந்து வாருங்கள். அப்படிதான் உங்களுடைய பேர் எங்களுக்கும் சாரி ஈவிலினுக்கும் டேனிக்கும் பரிட்சயமாக இருக்கும் இல்லையா. வாழ்வி பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அது மாத்திரமே இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள், எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும். மிக இது இந்த நிகழ்ச்சி ஒரு இலகுவான நிகழ்ச்சி அல்ல, இது டெக்னிக்கல் வாய்ஸ். நீங்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், இது இலகுவான ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய மக கிருபை இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு இலகுவாக தந்திருக்கிறார். அதன்படியால் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி தொடர்ந்தும் முடிந்த அளவுக்கு இந்த பாடல் கேட்கிற வார்த்தைகள் மூலமாக அநேக ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இந்த வார்த்தைகள் பாடல் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான வார்த்தைகள் பாடல் மூலமாக அவர்கள் உள்ளங்களிலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறுதியாக வந்திருக்கிறோம். இறுதி பகுதிக்குள்ள ஒரு கர்த்தருடைய வார்த்தையை மிக சுருக்கமாக கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக இன்று இணைந்து கொண்ட அனைவருக்குமாக அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். அதோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நான் நம்புறேன், அப்படியா?
1: ஆமா அங்கிள், எல்லா பாடலும் பாடிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருந்தாங்க, பழைய ஆட்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க. சில வேளை நான் பாடல் தெரியலன்னு சொல்றதுனால தயவா தவறா நினைச்சுக்க வேண்டாம். டியூன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே குழம்பிடும், அதனால தெரியாத பாடலை நான் தெரியாதுன்னு சொல்லிடுறேன். அதனால அதுக்கப்புறம் நான் கத்துட்டு அடுத்த வாரத்தில் அப்படி நான் பாடுறேன். ஓகே, தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏன்னா இது எங்களுடைய தாளந்தம், எங்களுடைய திறமைகளை காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. இது வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம். இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஒரு பாடலில் ஒரு வார்த்தை ஒரு வரிகள் வந்து ஆண்டவர் தெரியாத யாராவது ஒருத்தர் அதை கேட்டாங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் கிரியை செய்வாருன்ற ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதனால யார் பாடலை கேட்டாலும் அவங்க ஆறுதல் அடைவாங்க. ஒருவேளை அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவங்க அந்த பாடலை கேட்கும் போது அதுக்கு ஒரு ஆறுதலா தேறுதலா அது இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அங்கிள். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால எல்லா வாரங்களும் வரும். ஒரு சில வாரங்கள் தொழில்நுட்ப கோளாறு இல்ல ஏதோ ஒரு சில காரணங்களால தடைப்படுது. மற்றபடி நீங்க ரெகுலரா இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஒரு வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா வந்துருவோம் நாங்க எப்படி இருந்தாலும். அதனால தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம பாருங்க. லைவா பார்க்க முடியலன்னா கூட ரீட்டர்ல கஷ்டம் ஆகும், நீங்க எப்பனாலும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அங்கிள் எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு வந்து போட்டுட்டே இருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, ப்ரோக்ராம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன் அங்கிள். தேங்க் யூ சோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி.
0: அழகான வார்த்தைகள் மிக அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் அனுப்பில இருக்கீங்க? சொல்லுங்கம்மா.
2: ஒரு பாட்டு உண்டு, தகப்பனே தந்தையே கைநகளை விட மாட்டேன்.
0: தகப்பனே தந்தையே, அந்த பாடல்
1: மாமா பாட்டு.
0: ஆமா, சுயினமா இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் இந்த பாடலை பாடி அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மனதுக்கு ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கறது மாத்திரமில்லை, அவர் நல்ல அவருடைய ஆணி வாய்ந்த கரங்களால் தொட்டு சுகமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை நானும் கேட்கிறேன். இறுதி பாடலாம் இந்த பாடலை யசுந்தாவுக்காக அவருடைய விருப்பத்துக்காக பாடுங்கம்மா.
1: ஓ கண்டிப்பா அங்கிள், ஆண்டிக்கு ரொம்ப கோல்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், இந்த பாடல்ல பாடுறோம். கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவாரு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல சுகத்தோட தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்வீங்க. அதனால அவங்களுக்காக நாங்க தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்கள்ல நாங்க அவங்களை நினைவு கூறுறோம் அங்கிள். கண்டிப்பா ஆண்டிக்காக இந்த பாடலை பாடுறேன். ஓகே.

0: ஆமேன். மிக அருமையான ஒரு பாடல், ஜெசிந்தாவுக்காக விருப்ப பாடலாக இந்த பாடல் ஒலித்தது. உண்மையிலே சூழ்நிலைகள் எங்களுக்கு சில நேரங்களிலே இல்லை பல வேளைகளிலே பாதகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அந்த சூழ்நிலைகளை மாற்றி நல்ல நிலையில் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் சொல்கிறார், என்னை விசுவாசித்தால் நீங்கள் மகிமையை காண்பீர்கள் என்று. அந்த விசுவாசத்தோடு நாங்களும் ஜெசிந்தாவை பயணிக்க கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கிருபை தருவார் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டிருந்தோம். இந்த பாடலை விரும்புகின்ற ஜெசிந்தாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா அவர்களை இணைக்க இருக்கிறோம். உங்களுக்கு மீண்டுமாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கனடிய மண்ணிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருப்பாராக.
1: நன்றி, நன்றி அங்கிள், தேங்க்யூ.
0: தொடர்ந்து இணைந்தீர்கள். ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் சிறிதாக மிக சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரவும் போதிலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் அங்கு பதிவு செய்கிறது. ஆனால் நாங்கள் இரவும் போதமாக எங்களால் தியானிக்க ஏற்ற வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கிடைக்கிற நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் செவிகளையும் எங்கள் உள்ளங்களையும் திறந்து கொண்டு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வகையில் அருமையான ஊழியர்களோடு நடந்திருக்கிற பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம், கர்த்தருடைய கிருபையினால்.
0: ஆமே, மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் பின்பதாக இந்த பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அல்ல இனிமேலும் கேட்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டு அவனுடைய நாமத்தை மையப்படுத்த இருக்கின்ற அந்த மக்களுக்காகவும் சிறிது கருத்தோடு ஜெபத்தையும் எடுத்து வரங்களை கூறிக்கொண்டு உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடருங்கள்.
2: ஆமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, டிவி சேனல் வழியாக எங்களோடு கூட இணைந்து இவ்வளவு நேரமாய் பாடல்களை பாட கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். அவர் வேத வசனத்திலே வாசிக்கிறோம், யோவான் 11:25-26 வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் எல்லா உயிர்த்தெழுதலும், அவர்தான் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அவர் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவர் இருந்து வழிநடத்துகிறார். மனவாளனாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தாலும் மரணங்கள், மரண ஓலங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், கடைசி நாட்களிலே ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், கலவரங்கள், போராட்டங்கள், கொள்ளை நோய்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அடையாளங்களும் இந்த நாட்களில் நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த ஆண்டு யோவான் 11:25-26 வாசிக்கிறது போல அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோவான் 14 வாசிக்கிறோம், அவரே ஜீவனா இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக அந்த ஜீவன் இருந்தது. ஆகவே ஒருவேளை எந்தெந்த காரியங்களிலே ஒரு செத்து போன ஒரு அனுபவம் போல இருக்கிறதோ, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்து உங்களை ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக, பலனை கொடுப்பாராக. வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தருவாராக. ஹல்லேலூயா. ஆக இந்த கடைசி நாட்களிலே அவருடைய ஆண்டவரை சந்திக்கும் முடியாக, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருக்கு ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்க முடியாக. ஆண்டவரே, முழுவதுமாய் இனி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உலகமோ மாமிசமோ இனி தொடாதபடி எனக்கு ஆண்டவரை உம்மை பரிசுத்தமாய் நான் சந்திப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி சொன்னார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆக இந்த நாளில் நீங்கள் தான் அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். அவரை நோக்கி பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் இந்த நாளில் உங்களை ஒருவரையும் தொட முடியாக, உங்களை பலப்படுத்த முடியாக, சுகத்தை கொடுக்க முடியாக. ஒருவேளை சோர்வோடு இருப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும்படியாக, சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் தரும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமை நீங்கள் இருக்கிற இடங்களிலே இப்பொழுது இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மனத்தில் இறங்கி வருவதாக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். நம்ம அவரை நோக்கி ஒருவரை பாடலை பாடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா ஜீசஸ்.

0: பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பல தேசங்களிலிருந்து இந்த பாடல்கள், உம்முடைய வார்த்தை ஆகிய இந்த பாடல்களை பாட கேட்ட ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், தனித்தனியாய், குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை வழிநடத்தி கர்த்தர் தாங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவரே தலை நிமிர கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், ஆண்டவரே எத்தனை மனிதர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு போனார்களோ கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ஒருவரை பலப்படுத்துங்க. தோல்விகளோடு, ஏமாற்றங்களோடு, அவலைகளோடு இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் உம்முடைய சந்தோஷ சமாதானத்தினால் ஆறுதலினால் நிரப்புங்க. ஆண்டவரே தேவைகளோடு இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரே ப்ரொமோஷனுக்காக, பண தேவைகளுக்காக, வீடு கட்டுவதற்காக ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருடைய தேவைகளை அவர்களுக்கு ஏற்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு செய்தரல வேண்டுமானால் ஜெபிக்கிறங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் சாட்சி சொல்லுவார்களாக, சாட்சி எழுதுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஆறுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அற்புத சாட்சிகளை எழும்ப பண்ண வேண்டுமானால் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் விசேஷமாக வல்லமை நாளைகள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 24 மணி நேரம் உடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஊழியத்தை கர்த்தர் அநேக லட்சங்களுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த உம்மை சந்திக்கும் முடியாக கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் ஏராளம் உண்டு. பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் அற்புத விதமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வழிநடத்த வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். விசேஷமாக
1: கருத்தோடு ஜெபித்தீர்கள். நிச்சயமாக இந்த ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்கப்பட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் அதை நிறைவேற்றப்படும் என்றும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அநேக மக்களுக்கு இந்த ஜெபம் ஒரு ஆறுதலையும் சாந்தியையும் சுகத்தையும் கொடுக்கும் என்று கர்த்தர்களை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. அதை வழிநடத்தின உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். ஸோ டேனி, தேங்க்யூ ஸோ மச். சளைக்காமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைய நாளும் கூட சிறப்பான பல பாடலுக்கு இசையமைத்தீர்கள். நான் இடையிடையே மறந்துட்டேன், உங்களை மன்னித்து கொள்ளுங்க. உங்களை நான் மறக்கையில் ஈவினிங் அவர்களுடைய சிறப்பான பங்களிப்பு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துறது எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுதுன்னு தெரியல. எங்களுக்கு இடையிடையே ஒரு தடைகள், சூழ்நிலைகள், ஊழிய விடயங்கள், தொழில்நுட்ப கோளாறுகள் வந்தாலும் இதை தொடர்ந்து நாங்கள் நடத்த ஆண்டவர் கிருபையை உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக இந்த இடத்துல அந்த டெக்னீஷியன் டேனியல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக அடுத்த வாரம் விசேஷத்தில் இன்னும் பலருக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆயிரங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு நல்ல விசுவாசத்திலே உங்களுக்கு மீண்டும் அன்போடு விடை கொடுத்து அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்திலே உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.